நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்மு ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், ரெயின்போ பண்பலை 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஜெய்ஷ்ட மாதம் 17 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057,

வைகாசி மாதம் 24ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இனி கேட்கலாம் கௌலை ராகத்தில் அமைந்த மங்கள இசை.

0: இதுவரை கௌலி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டோம். இனி
1: குறள் அமுதம். கடவுள் வாழ்த்து முதலாவது அதிகாரம் முதல் குறட்பா.

எழுத்துக்கள் எல்லாம் அகரம் என்னும் ஒலி எழுத்தை முதலாக கொண்டுள்ளன. அதுபோல உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் ஆதியாகிய கடவுளை முதலாக கொண்டுள்ளன.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகளாய் திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதி தாசன் அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம். 6:35 பண்ணை இல்ல பிரிவு பிறந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சி. காலை 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7:00 மலரும் காலை மலர். இதில் அறிவியல் தகவல்களை தாங்கி வாமா மின்னலு, சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், இதய மருத்துவர் டாக்டர் ப. விஜய்சேகர் அவர்கள் வழங்கும்

மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8 மணிக்கு மனம் விரும்பும் பாடல்களோடு இதய ராகம். 8:30 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இதய ராகம். காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இன்று காலை 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு குழந்தைகளின் குதூகல பங்கேற்பில். காலை 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு. 10:30 களஞ்சியத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இதில் புதியதோர் உலகம் செய்வோம் உரை கேட்கலாம். வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் சோ சத்யசீலன் அவர்கள். 11 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் உங்களோடு நாங்க. பகல் 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில் திருடன் நாடகம் கேட்கலாம். தெலுங்கில் எழுதியவர் கே மந்தபள்ளி ராவ் அவர்கள், தமிழில் பி நடராசன், அமைப்பு நரிபாடி டி ராஜு ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். 12:50 பாப்கார்னர், 1 மணிக்கு காவிய கானங்களின் சங்கமமாய் மதுர கீதம், 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் முருங்கையில் மதிப்பு கூட்டுதல் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் தேசிய உணவு தொழில்நுட்ப தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவன இணை பேராசிரியர் முனைவர் வி சந்திரசேகர் அவர்கள். 2:30 செய்தி மலர், 3 மணிக்கு இசைத்தூரல், 4 மணிக்கு வசந்தன் கோவின் வண்ண கோலங்களில் குறுக்கெழுத்து போட்டி, 4:30 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வண்ண கோலங்கள், 5 மணிக்கு பொன் மாலை, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 நலம் தரும் யோகா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் அகில் ஷர்மிளா அவர்கள் தரும் தகவல்களுடன், 6:30 மாநில செய்திகள், 7:00 முதல் அலைவரிசையில் காலை 10:45 சிறுகதை நீடும், கூபா ராஜகோபாலன் அவர்கள் எழுதிய கனகாம்பரம் சிறுகதையின் முதல் பகுதி கேட்கலாம், 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பருவத்திற்கேற்ற பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பெரம்பலூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் பி டோமினிக் மனோஜ் அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை, 9:15 இனிய ராகம், 10 மணிக்கு ஞாபகம் அருவே. இனி முதல் அலைவரிசையில் FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வான்வெளியில் இசை தூரிகை, 9:00 இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் டி கே ரங்காச்சாரி அவர்களின் பாட்டு உடன் பாடுகிறார் வைரமங்கலம் எஸ் லட்சுமி நாராயணன் அவர்கள், சி ஆர் மணி ஐயர் வயலின், பாலக்காடு ஆர் ரகு அவர்கள் மிருதங்கம். முற்பகல் 11:00 போஸ்ட்பாக்ஸ் நம்பர் 111, 3:00 விடுமுறை விருப்பம் நேயர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி. இரவு 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திமடல், 10:00 ரவிவாசரியா அகில பாரதிய சங்கீத் சபாவில் வித்வான் MSN மூர்த்தி அவர்களின் வயலின் இசை கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளாா்.

0: இந்தியா நேபாள எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 24 ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் சேர்ந்த பொறியியலாளர்களில் முதற்கட்டமாக 300 பேருக்கு செயற்பொறியாளர் பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் வழங்கினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவு மறுதேர்வுக்கான வினாத்தாள் வெளியானதாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் செய்திகளை தேசிய தேர்வு முகமை நிராகரித்துள்ளது. தூத்துக்குடி துறைமுகத்தில் சரக்கு பெட்டகங்களை கையாளும் திறன் நடப்பு நிதியாண்டில் 8.93% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளது. சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலக தடகள போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தைபேயில் நடைபெற்ற மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இப்பதக்கத்தை கைப்பற்றி இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காவிரியின் வானம் பாடி இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. ஒலிக்கிறது பாரதி பண்.

0: சந்திரன், கணபதி தாசன் அவர்கள்.
1: ஓதலு சிறந்தது ஒழுக்கமுடைமை என்பது முதுமொழி காஞ்சியில் வருகின்ற வரிகள். முதுமொழி என்பது பழமொழி என்ற பொருளோடு தொடர்புடையது. இந்நூலை இயற்றியவர் மதுரை கூடலூர் கிழார் என்பவராவார். காஞ்சி என்பது காஞ்சிபுரம் அன்று. காஞ்சி என்பது மகளிர் இடையில் அணியும் ஒரு வகை அணிகலக் கோவையாகும். பல மணிகள் சேர்த்து கோர்த்த காஞ்சி அணி போல முதுமொழிகள் பல கோத்த நூல் முதுமொழி காஞ்சி என்ற பெயர் ஏற்பட்டது. இது திருக்குறள் போன்ற அமைப்பை உடையது. நூறதாம் சிறுபஞ்ச மூலம் நூறு சேர் முதுமொழி காஞ்சி என்று பிரபந்த தீபிகையார் இந்த நூலை பற்றி குறிப்பு செய்யப்பட்டுள்ளது. எல்லா பாடல்களும் ஆர்கலி உலகத்து என்று தொடங்குகின்றது. ஆர்கலி உலகத்து மக்கட்கு எல்லாம் ஓதலிச் சிறந்தென்று ஒழுக்கம் உடைமை என்கிறது. கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் வாழும் மக்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை இந்நூல் தெரிவிக்கின்றது. ஒரு மனிதன் எவ்வளவு கல்வி நூல்களை கற்றிருந்தாலும் அவனிடம் ஒழுக்கமில்லை என்றால் அவனுடைய வாழ்க்கை செம்மையாகாது. ஓதாதார்க்கு உணர்வோடு ஒழுக்கம் இல்லை என்கிறார் ஔவையார். நல்ல நூல்களை கற்பது மட்டும் பெருமையன்று, அதில் கற்றபடி வாழ்க்கையில் நடந்து காட்ட வேண்டும் என்பதே ஒழுக்கமுடையதாகும். அதனால்தான் திருவள்ளுவரும் கற்க கசடர கற்பவை, கற்றபின் நிற்க அதற்கு தக என்றார். கற்றபின் நிற்க என்பது இங்கே ஒழுக்கத்தையே குறிப்பிடுகின்றது. கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பார்கள். எதனால் சிறப்பு என்று உற்று நோக்கும் இடத்து கற்றதோடு மட்டுமல்லாமல் ஒழுக்கத்தோடு இருந்ததால்தான் சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்ற பெயர் வருவதற்கு காரணமாக ஒழுக்கமே அமைகிறது. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் என்பது நல்ல வித்து ஆகும், நல்ல விதை என்கிறார். கல்வி கற்றால் மட்டும் போதாது, நல்லொழுக்கமாக இருக்க வேண்டும் என்கிறார். கல்வியாளராக இருந்தாலும் தீயொழுக்கத்தில் இருப்பவரை சமுதாயம் மதிக்காது. நல்லொழுக்கம் என்பது தனி மனிதனை உயர்த்தும் பண்புகள் ஆகும். ஒழுக்கத்தை தான் நன்னடத்தை என்கிறார்கள். காந்தியை இன்றளவும் நாம் மகாத்மா என்று போற்ற காரணம், அவர் ஒழுக்க சீலராக வாழ்ந்து காட்டினார். அவர் மூன்று குரங்கு பொம்மைகள் வைத்திருப்பார். மூன்றும் மூன்று விதமான ஒழுக்கத்தை போதித்தது. தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயவை பேசாதே என்று அந்த மூன்று குரங்களும் அழகாக ஒழுக்கத்தை போதித்தது. பெரிய புராணத்தில் மெய்ப்பொருள் நாயனாரை அவரின் பகையரசன் மாறுவேடம் தரித்து முத்தநாதன் கொலை செய்தான். அவர் உயிர் போகின்ற தருவாயிலும் இவர் நம்மவர், இவரை பத்திரமாக கொண்டு செல்லுங்கள் என்ற வார்த்தை அவரின் ஒழுக்க பண்பிற்கு இலக்கணமாக திகழ்கிறது. இம்மைக்கும் மறுமைக்கும் ஒழுக்கம் நன்மையளிக்கும், அதை தருவது கல்விதான் என்பதைத்தான் ஓதலிற் சிறந்தது ஒழுக்கமுடை என்கிறது முதுமொழி காஞ்சி.
0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன், கணபதிதாசன் அவர்கள்.

விழித்தனும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை நமக்கு தரும் அழகான பரிசு. அந்த பரிசு சிறக்க வாழ்த்துக்கள். இந்த நாளை நம்பிக்கையுடன் தொடங்குங்கள், வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இறைவனை தொழும் நேரம் இது, ஆனந்த ராகம். கேட்கலாம் எம் ஆர் விஜயா பாடியுள்ள பாடலை.

இனிமையான காலை வேளையில் இதம் தரும் பக்தி பாடல்களை கேட்டு இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம். ஆனந்த ராகத்தில் தொடரும் பாடல் எமில் ஜபசிங் குழுவினரோடு பாடியது.

உறையூர் அருள்மிகு கமலவள்ளி நாச்சியார் கோவிலில் இன்று மாலை 6:30 தாயார் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பாடு, மாலை 6:45 புஷ்பம் சாத்துப்படி கண்டருளல், 7:30 பொதுஜன சேவை. திருச்சி காட்டூர் புனித அந்தோனியார் ஆலய 58-ஆம் ஆண்டு திருவிழாவில் காலை 8 மணிக்கு ஏழைகளும் புனித அந்தோனியாரும் என்னும் தலைப்பிலும், மாலை 6 மணிக்கு நற்கருணையும் புனித அந்தோனியாரும் என்றும் தலைப்பிலும் திருப்பலி மறையுறை. கரூர் மாரியம்மன் திருக்கோவிலில் இன்றிரவு 7 மணிக்கு சம்ப்ரோக்ஷனை, அம்மன் குடிபோகுதல். கும்பகோணம் நாதன்கோவில் ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் கோவிலில் இன்று காலை 9 மணிக்கு மேல் திருத்தேர் வடம் பிடித்தல். ஆனந்த ராகத்தில் தொடரும் பாடல் ஜானகி பாடியது.

0: கேட்ட இந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய ஆனந்த ராகம். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 6:15. நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 24 நாள் ஞாயிற்றுக்கிழமை. வான் சிந்தும் கனமழையில் இணைந்தே சொல்லும், இசை மழையில் நனைந்தே செல்லும், இதயம் ஆளும் தேனிசை தென்றல். ஆம், ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி பண்ணை இல்ல பிரிவிற்கு இன்று பிறந்த நாள். பண்ணை எல்லாம் மண் கொளிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை

0: பெருக்கிடுவோம் என்ற பாடலின் இசையும் பாடிய டி.எஸ். பகவதியும் டி.எம். கமலாவும் பண்ணையில்ல ஒளிபரப்பின் மறக்க முடியா குரல்கள். வயலும் வாழ்வும் நிகழ்ச்சிதான் வான் ஒளியை மண் ஒளியாய் மாற்றியது. பசுமை புரட்சியை விதைக்க அரசு தேர்வு செய்த 10 இந்திய வானொலி நிலையங்களில் திருச்சியும் ஒன்று. 1966 வருடம் ஜூன் மாதம் 7 தேதி பண்ணையில்ல ஒளிபரப்பு தொடங்கியது. இன்று தனது 61 அகவையை கொண்டாடி வருகிறது. தொடர்ந்து ஒழித்துக் கொண்டே இருக்கும் பண்ணையில்ல ஒளிபரப்பிற்கு தனது வாழ்த்தை வழங்கி மகிழ்கிறார் பெரம்பலூர் மாவட்டம் கண்ணாப்பாடி காஞ்சனா தேவி அவர்கள்.
1: பண்ணை இல்ல பிரிவு என்னும் அழகிய பெண் தனது அகவை நாளை கொண்டாடி கொண்டுள்ளாள். இவள் 1966 பிறந்தாள். இந்த நல்ல நாளில் அப்பெண்மணிக்கு அகவை நாள் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏன் இந்த பண்ணை இல்ல பிரிவை ஒரு பெண்மணியாக உருவகப்படுத்துகிறேன் என்றால், ஒரு இல்லத்தில் பெண் எவ்வளவு முக்கிய அங்கம் வகிக்கிறாளோ அதனை போல் அகில இந்திய வானொலி நிலையத்தின் பண்ணை இல்ல பிரிவு மிகவும் முக்கியமான ஒரு அங்கமாக விளங்குகிறாள். அகவை நாளை கொண்டாடும் கதாநாயகி இவள் அதிகாலையில் தனது பணியை செவ்வனே செய்ய தொடங்கி விடுகிறாள். தொழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்ற ஐயன் வள்ளுவனின் வாக்கிற்கு இணங்க உழவர்க்கு செய்திகள், அவர்களுக்கான பயிற்சிகள் எங்கு எங்கு நடைபெறுகிறது என முதலில் உழவர்களை ஆற்றுப்படுத்துகிறாள். 2:15 வேளாண் அரங்கம் என்னும் மாபெரும் சேவையாற்றுகிறாள். உழவர்கள் வேளாண் வேலைகளை முடித்து ஓய்வாக இருக்கும் நேரம் உழவர் உலகம் என்னும் சிறப்பான நிகழ்வை தருகிறாள். பல்வேறு பகுதிகளில் உள்ள வேளாண் நண்பர்களை ஒருங்கு சேர்க்கும் பாலமாக விளங்கும் உறவுக்கார பெண் இவள். விவசாயம் தெரியாத ஆனால் விவசாயம் செய்ய வேண்டும் என்ற அவாவுடைய எண்ணெய் போன்ற பலருக்கு நல்ல அறிவுரைகளை வேளாண் முறைகளையும் வழங்கி வழி நடத்தும் நல்ல சகோதரி இவள். இவள் பணி சிறக்க வாழ்க வளர்க என கூறி மீண்டும் ஒரு முறை வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: என்னத்தான் பேரன் பேத்தியோடு ஆசையோடு கொஞ்சினாலும் பாட்டியை தான் நாம் வணங்குகிறோம். ஒவ்வொரு முறையும் வானொலிக்கு வரும் போதும் இப்படி ஒரு உணர்வு ஏற்படுத்துவதை என்னால் மறக்க முடியாது. ஆம், பழைய நினைவுகளை அசை போட்டு வாழ்த்து சொல்ல வருகிறார் பண்ணையில்ல பிரிவின் நீண்ட நாள் வானொலி நேயர்.
2: வணக்கம். இந்த பண்ணையில்ல ஒளிபரப்பு எங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சிறந்த வழிகாட்டியா இருந்தது. காலையில எழுந்த உடனே 6 எங்களுக்கு எரியும் விளக்கிலே தூண்டுகோல போல எங்களுக்கு விவசாயிகளை தட்டி எழுப்பி பல நிகழ்ச்சிகளை அளித்துள்ளீர்கள். பெரும்பாலும் பண்ணையில் ஒளிபரப்பானது உற்பத்தியை பெருக்குவதற்கும் ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு ஊன்றுகோலாக விளங்கி கொண்டிருக்கிறது. மேன்மேலும் இந்த பண்ணையில் ஒளிபரப்பு தொடர்ந்து சிறப்பாக செய்ய வேண்டிக் கொள்கிறேன். பண்ணையில் ஒளிபரப்பில் முன்னாள் ஸ்ரீகள் சுப்பிரமணிய ஐயா அவர்கள், வான்மதி கண்ணன், சரவணன் ஐயா, சின்னசாமி ஆகியோரெல்லாம் இதில் பணியாற்றி நல்ல சிறப்பாக செய்துள்ளார்கள். மீண்டும் இந்த வானொலி பண்ணைக்கு புதிதாக ஒருவரை நியமித்து சிறப்பாக பண்ணுவதற்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வானொலியில் கேட்டுத்தான் கோழி வளர்ப்பு, அசோலா வளர்ப்பு போன்றதெல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றேன். அதனால் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: தென்றலாய் நிலைத்த உணர்வு தந்து தன் பயணத்தையும் சாதனைகளையும் மனதோடு பேசும் வானொலியின் வசந்தமாய் வணங்கி மகிழ வருகிறார் தஞ்சாவூர் மாவட்டம் பசுபதி கோவில் கவிதா அவர்கள்.
3: அனைவருக்கும் வணக்கம். விவசாயம் நாங்க வாழை தோப்புல தென்னை வச்சிருக்கோம், வயல்ல நடவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாமே இருக்குது. பண்ணை உலகம் என்று 6:30 ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு. அது மீண்டும் மீண்டும் முளைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. நிறைய நாள் அதுல இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிறோம். அடுத்தது வந்து 2:30 ஒளிபரப்பாகுது, அதுவும் கேட்கறதுக்கும் நல்லா இருக்குது எங்களுக்கு. அது மாதிரி 7:25 உழவர் உலகம் என்ற செய்தியில ஆடு வளர்ப்பது, கோழி வளர்ப்பது, அதற்கு தேவையான மூலதனங்கள்லாம் எப்படி செய்யறது என்பது, உற்பத்தி செய்யறது எப்படி உற்பத்தி செய்த பொருள்களை எப்படி இது பண்றதுங்கிறத நல்லா இது பண்றாங்க. என்ன ரகம் நெல்லு போடலாம், எந்தெந்த ரேட்டு கிடைக்குது அப்படின்னு எல்லா விஷயங்களும் இந்த ரேடியோவில் விவசாயத்தை பத்தியும் கிடைக்குது. அதுல நல்ல நல்ல டிப்ஸுகளும் கொடுக்குறாங்க, சமையல் டிப்ஸுகள் வாழ்க்கையில வந்து எப்படி சிக்கனமா பயன்படுத்த

0: படுத்துறது. நிகழ்வுகள் வந்து அழகா இருக்கு, நம்மளால அதெல்லாம் பேச முடியலையே என்ற ஒரு கவலை இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம அதெல்லாம் செய்யணும். இதுல என்னுடைய குரலும் ஒழிப்பதிலே எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. இந்த பண்ணை ஆரம்பிச்சு 60 ஆண்டு முடிவடைந்து 61வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கிறது. இது இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து எங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து அதுல இருந்து கிடைக்கணும். பண்ணை நிகழ்ச்சிக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் வளர்ச்சி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். பணிபுரியும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.
1: பத்திரிகையில் படிப்பதை விட வானொலியில் கேட்பது சுகமானது, ஏனெனில் குரலின் ஏக்கங்களை அதில்தான் கேட்க முடியும். பல ஆளுமைகளை அறிமுகம் செய்து பல உழவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தகுதி மிக்கவர்களை அடையாளம் கண்டு வளர்த்ததில் திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலி பண்ணை இல்ல பிரிவிற்கு தனி இடம் உண்டு. தனது மகிழ்ச்சியையும் வாழ்த்தையும் தெரிவிக்க வருகிறார் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி எஸ்வி காமராசு அவர்கள்.
2: திருச்சி பண்ணையில் ஒளிபரப்பின் பிறந்த நாள் விழா இன்று. கிட்டத்தட்ட நான் 16 வயசுல வந்து உலர் வாய்மன்ற அமைப்பாளராக சேர்ந்தேன். அப்போ முதல் முறையாக குடுமையான் மலையில் திருச்சி பண்ணையில் ஒளிபரப்பினுடைய ஒளிப்பதிவு நிகழ்ச்சியில் நான் பங்கெடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட வந்து அந்த மலரும் நினைவுகளாக இப்போ எனக்கு அது வந்து என் கண் முன்னாடி விரியுது. முதல் முதலாக எனக்கு அறிமுகம் திரு கணபதி அவங்க. அவர் தான் அந்த நிலைய இயக்குனராக இருந்தார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா துயிலை சுப்பிரமணியம், லட்சுமி அம்மா, முருகானந்தம், புலவர் சந்திரசேகரன், அடுத்து வந்து வான்மதி கண், அடுத்து சரவணன், அதே போல நிலைய இயக்குனராக இருந்த திரு பி ஆர் குமார், இளைஞ வேளாண்மை இயக்குனராக இருந்த திரு கேசவன் அவங்க, இவங்க மாதிரி பழம்பெரும் ஆளுமைகளோட சிறுவனாந்த காலத்தில் அவங்களோட நான் பயணிச்சிருக்கேன். திருச்சியோட நிறைய நிகழ்வுகளில் நான் பங்கெடுத்திருக்கிறேன். அதே மாதிரி திருச்சி வானொலியினுடைய வெள்ளி விழா ஆண்டு, பொன் விழா ஆண்டு, வெள்ளி விழா ஆண்டு கிட்டத்தட்ட 3 நாள் நடந்தது. திருச்சியில் வந்து பெரிய அளவில் நடந்தது. அதில் புஷ்போணம் குப்புசாமி, அனிதா குப்புசாமி உடைய நிகழ்வு, அதே போல வந்து கொல்லங்குடி கற்பாயே வந்து நான் அந்த நிகழ்வில் நான் பார்த்துக்கிட்டேன். திருச்சி பண்ணையில் ஒளிபரப்பு விவசாய உணர்வோடவும் நினைவோடவும் இரண்டரை கலந்தது. இன்னைக்கு விவசாயிகள் பெரிய நண்பனா விளங்குறது உழவர் பயிற்சி நிலையம், அடுத்து வந்து அகில இந்திய வானொலி பண்ணையில் பிரிவு. இது ரெண்டுமே வந்து உழவர்களோட தாய் வீடு. ஏன்னா எங்களுக்கு அளப்பரிய செய்திகளையும் அறிவுரைகளையும் வழிகாட்டுதல்களையும் வானொலி வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கு. உலக அளவில் உள்ள தொடர்புகளை வந்து எங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கு. அதனால வந்து இந்த பண்ணையில் பிரிவு ஒளிபரப்புங்கிறது எங்களை போன்ற விவசாயிகள் மட்டும் இல்லை, இன்னைக்கு இளைய தலைமுறைக்கும் அது பெரிய வழிகாட்டியா இருக்கு. இந்த நிகழ்வுகளை வந்து பொதுமக்களும் விவசாயிகளும் வந்து தொடர்ந்து செவிமடுத்து அந்த நிகழ்வுகளுக்கு ஆதரவு கொடுக்கணும். கடைசி மனிதன் இருக்க வரைக்கும் உணவு தேவைப்படும், அந்த உணவு தேவைப்படுற வரைக்கும் விவசாயம் இருக்கும். அப்ப விவசாயத்துக்கான வழிகாட்டுதல்களை முன்னறிவிப்புகளை நம்மளோட பண்ணையில் ஒளிபரப்புல இந்தியாவிலே திருச்சி வானொலி தான் அதிக பங்களிப்பு செஞ்சிருக்கு. நம்மளோட இந்த பண்ணையில் ஒளிபரப்புல ஒரு பாட்டு இருக்கும், பண்ணையெல்லாம் பொன்கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் அப்படிங்கிற அந்த பாட்டு வந்து எப்போதுமே காலில் ரீங்க ஆரம்பிட்டுக்கிட்டே இருக்கும். பிறந்த நாள் ஆண்டுல அடியெடுத்து வைக்கிற பண்ணையில் ஒளிபரப்புக்கு ஒரு விவசாயிய மனமார்ந்த வாழ்த்துக்களையும், விவசாயி இருக்கிற வரைக்கும் இந்த பண்ணையில் ஒளிபரப்புடைய சேவையும் பணியும் தொடரணும். நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நவீன தொழில்நுட்பங்கள் எத்தனை எத்தனை வந்தாலும் வானொலிக்கு நிகர் வானொலிதான். அதிலும் குறிப்பாக ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி பண்ணையில் பிரிவு இன்று மட்டுமல்ல, உயிர்கள் இருக்கும் வரை உழவர்களுக்காக பல நிகழ்ச்சிகளை அள்ளி கொடுப்பதில் பெருமிதம் கொள்கிறது. உழவர் பெருமக்களே, வானொலி கேட்போம், வளம் பெறுவோம்.

0: தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர்

0: திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் நடைபெறும் கட்டுமானப் பணிகள், சொத்துகள் விற்பனை மற்றும் நிதிசார் பரிவர்த்தனைகள் குறித்த கண்காணிப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். திரிபுராவில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டிய எல்லைப் பகுதிகளில் கடந்த 5 காலத்திற்கான நில ஆவணங்களை ஆய்வு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். போதைப்பொருள் மற்றும் ஆயுத கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும், சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். எல்லைப் பகுதிகளில் கள்ளநோட்டு புழக்கம் குறித்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளை எதிர்கொள்ளும் வகையில் அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு உரிய பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கூறினார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 99% மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக கூறினார். மருத்துவமனைகளில் உள்ள செவிலியர் காலி பணியிடங்களை விரைவில் நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்களை நிரப்பிக்கொள்ள மாநில அரசுகளுக்கு அனுமதி வழங்குவது குறித்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை தற்போதைய 7.5% அதிகரிப்பது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை நிலாம்பூரில் தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் பலர் தாவேக்கவில் இணைந்து வருவது வரவேற்கத்தக்கது என்று திரு செங்கோட்டையன் கூறினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்தார். தென்காசியில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் சங்கம் சார்பில் 3 நடைபெறும் இந்த கண்காட்சியில் பள்ளி மாணவர்களுக்கான போட்டிகளை அமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை கோவை போன்ற பெருநகரங்களில் நடத்தப்பட்டு வரும் இத்தகைய கண்காட்சிகள் தென் மாவட்டங்களில் நடத்தப்படுவதன் மூலம் சிறு தொழில்துறையினருக்கு நம்பிக்கை அளிக்கும் என்று திரு மதன்ராஜ் கூறினார். முன்னதாக இந்த கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள 108 அரங்குகளையும் அமைச்சர் பார்வையிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேர்தல் சமயத்தில் வாக்குறுதிகளை அளித்துவிட்டு தற்போது வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம் என்று கூறி மக்களின் கவனத்தை திசை திருப்ப தாவேக அரசு முயற்சி செய்வதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டுள்ள மேட்டூர் அணை உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற மாநில அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் 436 திட்டங்களை நிறைவேற்றுவது குறித்தும் அதற்கான நிதி ஒதுக்கீடு குறித்தும் விவாதிக்கப்பட்ட அம்சங்கள் தொடர்பாக மாநில அரசு உரிய விளக்கமளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் குற்றச் செயல்களை தடுத்து நிறுத்துவது அதற்கான நடவடிக்கைகளுக்கு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மாசு ஏற்படுவதை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கழிவுநீர் ஆற்றில் கலப்பதை தடுப்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சியர் திரு ஆனந்த் மோகன் தெரிவிக்கிறார்.
2: பாபநாசம் ஏரியால துணிகள் நம்மளோட ஆற்றில் கொட்டுற மாதிரி சாக்கடை ஆற்றல் கலக்கிற மாதிரி ரெண்டுமே நம்ம தவிர்க்கணும். நெக்ஸ்ட்

0: ஒரு ஜாயிண்ட் கோஆர்டினேஷன் மீட்டிங், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் பிளஸ் வந்து தன்னார்வலர்கள் என்ஜிஓஸ் எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணிட்டு ஒரு கிளியர் ஆக்ஷன் பிளான் கொண்டு வரோம். அடுத்த ஒரு 6 மந்த்ஸ்ல என்ன பண்ணணும், நம்ம மந்த் வைஸா நம்ம ஃபாலோ பண்ணி என்னோட டார்கெட் அடுத்த ஒரு 6 மந்த்ஸ் டு 1 இயர்ல நம்ம தாமிரபரணியை பொறுத்த வரைக்கும் விசிபிள் சேஞ்சஸ் கொண்டு வரணும்.
1: தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனானில் அண்மையில் தொடங்கப்பட்ட 2வது சர்வதேச விமான நிலையம் விரைவில் பயணிகளின் பயன்பாட்டிற்கு வரும் என்று அந்நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. பலோச்சிஸ்தானில் சரக்கு வாகனங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று வர்த்தகர்கள், போக்குவரத்து துறையினர், தொழில் நிறுவன தலைவர்களின் கூட்டுக்குழு அந்நாட்டு அரசை வலியுறுத்தியுள்ளது. திரிபுராவில் அம்மாநில காவல்துறை மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினர் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஜந்தர் மந்தரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று தில்லி காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் கிராமத்தில் இம்மாதம் 10ஆம் தேதி மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான கோவை குற்றாலம் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி துறைமுகத்தில் சரக்கு பெட்டகங்களை கையாளும் திறன் நடப்பு நிதியாண்டில் 8.93% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளது. இணையவழி கட்டட திட்ட அனுமதியை விரைவில் வழங்குவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழும உறுப்பினர் செயலர் திரு ராகுல்நாத் தலைமையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மங்கோலியாவின் உலான்பாத்தர் நகரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் 74 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாகர் ஜக்லன் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் காஜல் தோச்சக் தங்கப்பதக்கம் வென்றார். இதே எடைப்பிரிவில் பிரியா மாலிக்கும், 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பாவும், 62 கிலோ எடைப்பிரிவில் மான்சி அஜ்லாவத்தும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். உலக தடகள போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தைப்பேயில் நடைபெற்ற மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இப்பதக்கத்தை கைப்பற்றி இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்திய அணி 3-1 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷ் அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் டேடே தங்கப்பதக்கம் வென்றார். அகமதாபாதில் நடைபெற்ற ஆடவர் சப் ஜூனியர் தனிநபர் போட்டியில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம் உட்பட மொத்தம் 7 பதக்கங்களை வென்றுள்ளது. உலான்பாத்தரில் நடைபெற்ற ஆசிய தனிநபர் மகளிர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சென்னையைச் சேர்ந்த வீராங்கனை சவிதா ஸ்ரீ பாஸ்கருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: அடுத்தறிவிப்பு தொடர்கிறது.
3: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
4: மலர்கிறது நாள் மலர்.
5: உணவு அவசியம், அது நோய் தராத, உடல் உறுப்புகளுக்கு ஊறு விளைவிக்காததாக இருப்பதும் அவசியம். பாதுகாப்பற்ற உணவு ஆண்டுக்கு 400,000 உயிர்களை எடுக்கிறது. பாதுகாப்பற்ற உணவால் வரும் கேடறி.

செய்ய இந்நாள் உலக உணவு பாதுகாப்பு தினமானது. எல்லா இடங்களிலும் பாதுகாப்பான உணவு என்பதே இவ்வருட மையக்கருத்து. புவி கண்காணிப்பிற்கென நாட்டின் இரண்டாவது செயற்கைக்கோளான பாஸ்கரா ஒன்று விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் இன்று. ஆண்டு 1979. இயற்பியலாளர் அல்லாடி ராமகிருஷ்ணனின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2008. அணு விஞ்ஞானி ஹோமி பாபாவுடன் இணைந்து பணியாற்றிய இவர் சென்னையில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் சயின்சஸ் கணித அறிவியல் நிறுவனத்தை தொடங்கினார். எழுத்தாளர் ஆர்ஹன் பாமுக் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1952. தனது படைப்புகளின் மூலம் துருக்கி தேசத்தின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காவியமாக்கியவர். மை நேம் இஸ் ரெட் புதினத்திற்காக இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்றுள்ளார். இதன் மூலம் இப்பரிசினை பெற்ற முதல் துருக்கியர் என்ற பெருமையை பெற்றவர். ஏன் நீங்கள் எழுதுகிறீர்கள் என்ற கேள்விக்கு, வாழ்க்கையின் எல்லா அழகுகளையும் செல்வங்களையும் எழுத்தாக்குவதில் இருக்கும் கிளர்ச்சியினால் எழுதுகிறேன் என்கிறார் மகத்தான படைப்பாளி ஆர்ஹன் பாமுக். பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1959. ஜன்தன் கணக்கு, ஆதார், மொபைல் எண்ணை இணைப்பதன் மூலம் மக்களுடைய தகவல்களை ஒருங்கிணைக்க முடியும் என்ற கருத்தை முன்மொழிந்தவர். டென்னிஸ் வீரர் மகேஷ் பூபதி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1974. 1997 ஜப்பானின் ரிக்கா ஹிராக்கியுடன் இணைந்து பிரெஞ்ச் ஓபன் கலப்பு இரட்டையர் பிரிவில் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்தார். லியாண்டர் பயஸுடன் இணைந்து கலப்பு இரட்டையர் பட்டங்களை தொடர்ச்சியாக வென்று ஆடவர் இரட்டையர் டென்னிஸ் தரவரிசையில் முதலிடம் பிடித்தவர் மகேஷ் பூபதி என்பது குறிப்பிடத்தக்கது. இயக்குநர் பாண்டிராஜ் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1976. 2009 ஆண்டு வெளியான பசங்க திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான இவர் தனது முதல் படத்திலேயே கவனம் ஈர்த்தவர். சிறந்த தமிழ் படம், சிறந்த வசனம் என இரண்டு பிரிவுகளில் இப்படத்திற்கு தேசிய விருது கிடைத்தது. அடுத்தடுத்து விருதுகள் வாங்கினாலும் ரசிகர்களின் கைத்தட்டல்களை தான் உண்மையான அங்கீகாரமாக கருதுகிறேன் என்கிறார் இயக்குநர் பாண்டிராஜ்.

மாகியிருக்கும் இந்த நாளை இனிய நாளாக்க மலர்கிறது காலை மலர். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். காலை மலர் நிகழ்ச்சியில் முதலில்

0: வணக்கம், வந்தனம், நமஸ்கார்.
1: வாமா மின்னல்,
0: வாமா மின்னல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம ஒரு இடத்துக்கு போய் ஒருவரை சந்திக்கும் போது நம்ம என்ன நினைச்சோமோ அதையே அவர் சொன்னா எப்படி ஃபீல் பண்ணுவோம்? அதே மாதிரி பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் நடக்கிற ஒரு விஷயம் நாம சொல்லி நடந்தா அது எப்படி இருக்கும்? நம்ம முதுகு

0: பின்னாடி நடக்கிற விஷயத்தை அப்படியே மூணாவது கண் கொண்டு பாக்குற மாதிரி யாராவது ஒருத்தர் சொன்னா எப்படி இருக்கும்? பிற்காலத்துல நடக்கிற நிகழ்வை ஒருத்தர் இப்பவே தேதி குறியிட்டு இந்த தேதியில நடக்க போகுதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இதெல்லாம் ESP-ன்னு சொல்றாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன். தமிழ்ல சொல்ல போனா சாதாரண ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்ட தகவலை அறியக்கூடிய திறன் அப்படின்றாங்க. அதுல டெலிபதிங்கிறது ஒருத்தர் பேசாமலேயே அவருடைய எண்ணங்களை உணர்றது. மறைந்திருக்கிறது அல்லது தூரத்தில் இருக்கிற ஈவெண்ட உணர்ந்தா அதுக்கு பேர் கிளார்வாயன்ஸ் அப்படின்றாங்க. நிகழ போற ஈவெண்ட அப்படியே கண்டுபிடிச்சு சொன்னா அதுக்கு பேரு ப்ரீகாக்னிஷன் சொல்றாங்க. நடந்த நிகழ்வுகள்ல இருந்து மனித உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்களை சொன்னா அதுக்கு பேரு ரெட்ரோ காக்னிஷன் சொல்றாங்க. சரி, இதெல்லாம் உண்மையா? இப்படி எல்லாம் ஒருவரால உணர முடியுமா அப்படின்னு கேட்டா 100 வருடங்களுக்கு மேலா இதை பற்றிய ஆய்வுகள் நடைபெற்று வந்துகிட்டு இருக்குங்க. 1930களில் மேற்கொள்ளப்பட்ட சென்சர் கார்டு ஆய்வுகள், ஸ்டார்கேட் ப்ராஜெக்ட், கேன்ஸ்ஃபெல்டு எக்ஸ்பிரிமெண்ட், இந்தியாவில் கே ராமகிருஷ்ண ராவ் ஆய்வுகள், யோகாவும் ESP-யுமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதுங்க. சக்ரா பேஸ்டு ESP ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டதுங்க. சரி தம்பி, இந்த ஆய்வுகள்லாம் என்ன சொல்லுது? ESP இருக்கா இல்லையான்னு தானே கேட்குறீங்க. 100 வருஷமா மேற்கொண்ட இந்த ஆய்வுகள் எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷனுங்கிறது சில சமயங்களில் தற்செயலாக நடந்த ஒற்றுமைகளாக இருக்கலாம், அறியாமலே கிடைத்த தகவல்களை மூளை வந்து செயலாக்குவதுன்னு கூட சொல்லலாம், நினைவுடைய பிழைகள் மூலமாக இருக்கலாம்னு உணரப்படுதுங்க. ஆக ESP இருப்பதாக தற்போது வரை அறிவியலால நிரூபிக்கப்படவில்லைங்க. இந்த மாதிரிதான் ஒருத்தர்கிட்ட இன்னொரு ஆளு கடன் வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டாருங்க. ஊர்ல எங்க தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியல. அதனால என்ன செய்யலாம்னு முழிச்சுக்கிட்டு இருக்க போது அந்த ஊருக்கு புதுசா ஒரு கிளி சிவசியக்காரர் வர்றாரு. சரி, நம்மளதான் அந்த கடன்காரனை கண்டுபிடிக்க முடியலையே, அந்த கிளிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு கிளி ஜோசியக்காரர்கிட்ட போய் உட்கார்றாரு. கிளி ஜோசியக்காரர் கேக்குறாரு, என்னங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாரு. அந்த கடன்காரனை அந்த கிளி கண்டுபிடிச்சா 1000 ரூபாய் தர்றேன்னு சொல்றாரு. அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு கிளியையும் அட்டையும் தூக்கி போட்டுட்டு முக்காட்டை கலட்டி சொல்றாரு, என்ன மாதிரி இருப்பாரு அந்த ஆளு அப்படின்றாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, அச்சு அசலா அதே மாதிரி இருக்கீங்க அப்படின்றாரு. பாத்துட்டீங்கல்ல, நீங்க கிளம்பலாம் அப்படின்றாரு. பாருங்க, அவர் கண்ணு முன்னாடியே ஒருத்தர் நின்னாலும் அவரால் உணர முடியல. நம்ம எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க.
1: ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு.

மாவட்டத்திற்கான மின் விநியோகம் பற்றிய அறிவிப்பு. மேன்காடி கேட் மற்றும் கம்பரசம்பேட்டை துணை மின் நிலையங்களில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை அதாவது 9/6/2026 அன்று மாதாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் அன்று காலை 9:45 முதல் மாலை 4 வரை மின் விநியோகம் இருக்காது என தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக மேன்காடி கேட் துணை மின் நிலையத்திலிருந்து மின் விநியோகம் பெறும் கரூர் பைபாஸ் ரோடு, பழைய கரூர் ரோடு, விஎன் நகர், மாதுளங்கொல்லை, எஸ்எஸ் கோவில் தெரு, சிதம்பரம் மகள், பூசாரி தெரு, சத்திரம் பேருந்து நிலையம், புனித ஜோசப் கல்லூரி சாலை, சிந்தாமணி, சிந்தாமணி பஜார், ஒடத்துறை, வடக்கு ஆண்டார் தெரு, நந்திக்கோயில் தெரு, வானப்பட்டறை, சிங்காரத்தோப்பு, மாரிஸ் தியேட்டர் சாலை, கோட்டை ஸ்டேஷன் ரோடு, சாலை ரோடு, வாத்துக்கார தெரு ஆகிய பகுதிகளிலும், கம்பரசம்பேட்டை துணை மின் நிலையத்திலிருந்து விநியோகம் பெறும் உறையூர் ஹவுசிங் யூனிட், கீரைக்கொள்ளை தெரு, குரத்தெரு, நவாப் தோட்டம், நெசவாளர் காலனி, திருத்தானி ரோடு, டாக்கர் ரோடு, பிவிஎஸ் கோவில், கந்தன் தெரு, மின்னப்பன் தெரு, லிங்கன் நகர், அகிலாண்டேஸ்வரி நகர், மங்கள் நகர், சந்தோஷ் கார்டன், மருதாண்டக்குறிச்சி, மல்லியம்பத்து, ஆளவந்தநல்லூர், சீராத்தோப்பு, ஏகிரி மங்கலம், சோழராஜபுரம், கம்பரசம்பேட்டை, காவேரி நகர், முருங்கைப்பேட்டை, கூடலூர், முத்தரசநல்லூர், பழூர், அல்லூர், ஜியபுரம், திருச்செந்துறை மற்றும் கலெக்டர் வெல் குடிநீரேற்று நிலையம், பொன்மாலை, பிள்ளை ரோடு, அண்ணாசாலை, சரஞ்சீவி நகர், சஞ்சீவி நகர், சர்க்கார் பாளையம், அரியமங்கலம் கிராமம், பனையக்குறிச்சி, முல்லக்குடி, ஒட்டக்குடி, வேங்கூர், அரசங்குடி, நடராஜபுரம் மற்றும் தோகூர் ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது என தெரிவிக்கப்படுகிறது. நம்ம திருச்சியில இம்மாதம் முதல் டிஎன்பிசி இலவச பயிற்சி ஆரம்பமாக இருக்குது. திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையம் சார்பில் டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் இம்மாதம் 4 முதல் தொடங்கி இருக்கின்றன. திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10:30 முதல் மதியம் 1:30 வரை இவ்வகுப்புகளில் வாராந்திர தேர்வுகள், இலவச படிப்பு பொருட்கள், தனிப்பட்ட வழிகாட்டுதல்கள், நூலகம், ஒய்ஃபை வசதி, முழுமையான மாதிரி தேர்வுகள் வழங்கப்படுகின்றன. மேலும் தகவல்களுக்கு 0431-3535-9499-0551-9501 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேர்களினை கேட்கலாம். தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாள நாடுகள் வலுவான கலாச்சார நட்புறவை கொண்டுள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பது போன்ற நடவடிக்கைகள்

0: அந்நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். தைபேயில் நடைபெற்ற உலக தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். உலக அளவில் நிலவி வரும் பொருளாதார நிச்சயமற்ற சூழலில் அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு நிலையான வளர்ச்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் உத்வேகம் பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாளம் இடையேயான எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணிகளை இணைந்து மேற்கொள்வது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சிஷீர் கனாலுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின்போது இதுகுறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இரு நாடுகளும் வலுவான கலாச்சார மற்றும் பாரம்பரிய உறவுகளை கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நேபாள அரசு மேற்கொண்டு வரும் பயனுள்ள திட்டங்களுக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்று அவர் கூறினார். வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, கல்வி, பேரிடர் மீட்பு, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். இதனையடுத்து கடந்த 2015 நேபாளத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின்போது பாதிக்கப்பட்டு மறுசீரமைக்கப்பட்டு வரும் 12 கலாச்சார பாரம்பரிய மையங்கள் மற்றும் 72 சுகாதார மையங்கள் அந்நாட்டிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஆசிய பசிபிக் பகுதியில் இந்திய விமான போக்குவரத்து சேவை குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டு வருவதாக சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. பிரேசிலில் நடைபெற்று வரும் உலக விமான போக்குவரத்து சேவை குறித்த மாநாட்டில் உரையாற்றிய சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் மண்டல துணைத் தலைவர் திரு ஷெல்டன் ஹீ இதனை தெரிவித்தார். வரும் 2044 இந்திய விமான பயணிகளின் எண்ணிக்கை கணிசமான அளவில் அதிகரிக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். உலக அளவில் உள்நாட்டு விமான போக்குவரத்தில் இந்தியா விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக திரு ஷெல்டன் ஹீ குறிப்பிட்டார். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவு மறுதேர்வுக்கான வினாத்தாள் வெளியானதாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் செய்திகளை தேசிய தேர்வு முகமை நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக தேர்வு முகமை வெளியிட்டுள்ள வலைதள பதிவில், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற உண்மைக்கு புறம்பான செய்திகள் வெளியிடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வை முறையாகவும் பாதுகாப்பாகவும் நடத்துவதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்வு முகமை கூறியுள்ளது. தவறான செய்திகளை வெளியிடும் வலைதளங்கள் அடையாளம் காணப்பட்டு அவற்றை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு சைபர் குற்றவியல் அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெளிவுபடுத்தியுள்ளது. தேர்வு எழுதும் மாணவர்கள் இதுபோன்ற போலியான செய்திகளை நம்ப வேண்டாம் என்றும், தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும் தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் தேர்வு முகமை கேட்டுக் கொண்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வழிகாட்டுதலின்படி வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திரு சிராக் பஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் கணிகிரியில் அரசியல் சாசன சிற்பி டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் திருவுருவ வெண்கல சிலையை திறந்து வைத்தார். இதையடுத்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அம்பேத்கரின் சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டு தலைமுறை தலைமுறையாக தலைவர்கள் உருவாகி வருவதை சுட்டிக்காட்டினார். அம்பேத்கரின் போதனைகளை மனதில் உள்வாங்கிக் கொண்டு அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு அம்மாநில அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உணவு பாதுகாப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் June 7 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி தருமபுரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சிறுதானிய பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து அம்மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் மருத்துவர் கைலாஷ்குமார் வலியுறுத்தியுள்ளார்.
1: இந்த வருடம் கருப்பொருளானது ஃப்ரம் பர்டன் டு சொல்யூஷன் சேஃப் ஃபுட் எவ்ரிவேர், அதாவது சுத்தமான சுகாதாரமான உணவே மருந்து. மேலும் உணவு பாதுகாப்பு துறை 2012 முதல் நம் இந்தியாவில் இயங்கி வருகிறது. இத்துறையானது அனைத்து இடங்களிலும் உணவு சம்பந்தமான குறைபாடுகள் ஏதேனும் இருந்தால் உடனடியாக கள ஆய்வு செய்து தகுந்த நடவடிக்கை எடுத்து வருகிறது. வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய குறைகளை குரல் பதிவாகவோ மெசேஜ் மூலமாக தெரிவிக்கலாம். நம்பர் 9444-042-322.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: வேலை செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பது போன்ற அச்சுறுத்தும் நடவடிக்கைகள் அந்நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் நடைபெற்று வரும் சர்வதேச பொருளாதார மன்றத்தின் கூட்டத்திற்கு இடையே செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு சுதந்திரமாக முடிவெடுக்கும் உரிமை இந்தியாவிற்கு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான உறவுகள் பரஸ்பரம் நம்பிக்கை அடிப்படையிலானது என்றும், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் மேலும் விரிவடையும் என்றும் திரு விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து ஏவுகணை மூலம் ஈரான் நேற்று நடத்திய தாக்குதல் காரணமாக அப்பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை அருகே உள்ள தீவுகளில் அமைக்கப்பட்டுள்ள ரேடார் கண்காணிப்பு கருவிகள் மற்றும் ஈரான் கடலோர கண்காணிப்பு நிலைகளை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலை அடுத்து இந்த ஏவுகணை தாக்குதலை ஈரான் மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை கூறியுள்ளது. ஈரானின் ஏவுகணை தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாகவும், எனினும் அமெரிக்க படைகளுக்கு ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து தரவுகள் எதுவும் இல்லை என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்காசிய பகுதியில் பதற்றத்தை குறைப்பது குறித்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில், இத்தகைய ராணுவ நடவடிக்கைகள் அப்பகுதியில் பதற்றத்தை மேலும் அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குறைந்த செலவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் வளங்கள் பாதுகாப்பு குறித்த காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்க மாநாடு நடைபெறவுள்ளதாக ஹரியானா மாநில சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஹர்விந்தர் கல்யாண் தெரிவித்துள்ளார். இந்த மாநாடு நாளை முதல் 10ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு சண்டிகரில் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்கும் பிரதிநிதிகளின் போக்குவரத்திற்காக 6 மின்சார பேருந்துகளை பயன்படுத்த ஹரியானா மாநில அரசு முடிவு செய்துள்ளது. எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பது, போக்குவரத்துக்கான செலவுகளை கட்டுப்படுத்துவது போன்ற முக்கிய முன்முயற்சிகளை குறித்த இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலக தடகள போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. தைபேயில் நடைபெற்ற மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இப்பதக்கத்தை கைப்பற்றி இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மங்கோலியாவின் உலான்பாத்தர் நகரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் 74 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாகர் ஜக்லன் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் காஜல் தோச்சக் தங்கப்பதக்கம் வென்றார். இதே எடைப்பிரிவில் பிரியா மாலிக்கும், 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பாவும், 62 கிலோ எடைப்பிரிவில் மான்சி அஜ்லவத்தும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாள நாடுகள் வலுவான கலாச்சார நட்புறவை கொண்டுள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக உணவு பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா மீது பொருளாதார தடை விதிப்பது போன்ற நடவடிக்கைகள் அந்நாட்டின் இறையாண்மைக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். தைபேயில் நடைபெற்ற உலக தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

5:25 நேர்கள் இனி கேட்கலாம் காலை மலர். நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காலை மலர் நிகழ்ச்சி. திருச்சிராப்பள்ளி முதலமைச்சர் 936 கிலோஹெர்ட்ஸில்

தமிழ்நாட்டில் உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டு பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வித்துறை கூட்டு முயற்சியுடன் மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கையினை அதிகரிக்கும் பொருட்டு உயர்கல்வி வழிகாட்டி ஆலோசனை மையமாக மாவட்ட அளவில் உயர்கல்வி வழிகாட்டு மாவட்ட கட்டுப்பாட்டு அறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முதல் தளத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம்

2025-26 ஆம் ஆண்டில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத மற்றும் தேர்வுக்கு வருகை புரியாத மாணவர்களுக்கு உயர்கல்வி சார்ந்த விழிப்புணர்வு மற்றும் குடும்ப உறுப்பினர்கள், பெற்றோர் அற்ற மாணவர்கள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் உள்ள மாணவர்கள், அகதிகள் முகாமில் வாழும் மாணவர்கள், கல்லூரி கட்டணம் செலுத்த இயலாதவர்கள், உடல்நிலை சரியில்லாத காரணத்தால், பெற்றோர்கள் விருப்பமின்மையால் மற்றும் சமூக காரணங்களால் உயர்கல்வி செல்ல இயலாத மாணவர்கள், சான்றிதழ்கள் தேவைப்படும் மாணவர்கள், குடும்ப சூழல் காரணமாக வேலைக்கு செல்லும் மாணவர்களுக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கப்படும். 11 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு பாலிடெக்னிக், ஐடிஐ போன்ற தொழில் சார்ந்த படிப்புகளில் சேர்ந்திட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். உயர்கல்வி சார்ந்த உதவிகள், ஆலோசனைகள், கலை மற்றும் அறிவியல், பாலிடெக்னிக் மற்றும் ஐடிஐ கல்லூரிகளில் காலி பணியிடங்கள் சார்ந்த அனைத்து தகவல்களும் உயர்கல்வி கட்டுப்பாட்டு அறை வாயிலாக வழங்கப்படும். மேலும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் அரசு தொழில் பயிற்சி சேர்க்கை மேற்கொள்ள தேவையான உதவிகள் செய்யப்படும். மாணவர்கள் உயர்கல்வி சேர்க்கையின் போது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் மட்டுமே சேர்ந்திட கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். உயர்கல்வி பெற விருப்பமுள்ள மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு மாணவர்களுக்கான குறைதீர் கூட்டம் இம்மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை 4வது வாரங்களில் நடைபெறும். மேலும் தகவல்களுக்கு 0431-241-8595 என்ற எண்ணிலோ அல்லது வாட்ஸ்அப் எண்ணான 97-88-85-90-38 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம் என திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில் காய்கனிகளின் விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு ₹46, கத்தரிக்காய் 50, ஐவரக்காய் 90, வெண்டைக்காய் 30, கொத்தவரங்காய் 36, சின்ன வெங்காயம் 64, பெரிய வெங்காயம் 34, பச்சை மிளகாய் 46, சுரைக்காய் கிலோ ஒன்றுக்கு 24, சவுச்சவ் கிலோ ஒன்றுக்கு 40, புடலங்காய் 46, பீர்க்கங்காயும் 46, முள்ளங்கி 36, கருணை கிழங்கு கிலோ ஒன்றுக்கு ₹90, சேப்பங்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு ₹60, சேனை கிழங்கு 36, உருளைக்கிழங்கு 30, கேரட் ₹80, முட்டைக்கோஸ் ₹50, பீட்ரூட் ₹40, காலிஃபிளவர் பூ ஒன்றுக்கு ₹40, எலுமிச்சை பழம் ஒன்றுக்கு ₹5, கொய்யாப்பழம் கிலோ ஒன்றுக்கு ₹100, பூசணிக்காய் 24, பரங்கிக்காயும் ₹24 விற்பனையாகிறது. ஆப்பிள் பழம் கிலோ ஒன்றுக்கு ₹300, ஆரஞ்சு 150, மாதுளை 290, திராட்சை கிலோ ஒன்றுக்கு ₹100 விற்பனையாகிறது.

0: திருச்சிராப்பள்ளி முதலில் 936 கிலோஹெர்ட்ஸ், நேரம் 7:35. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: நமக்காக எப்பவுமே துடிச்சிட்டு இருக்க இதயத்தோட ஆரோக்கியத்தை கவனிக்கிறதும் ரொம்ப முக்கியங்க. அதுக்காக என்ன பண்ணணும்னு யோசிக்கிறீங்களா? தீய பழக்கங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு ஆரோக்கியமான உணவு முறைகளை எடுத்துக்கிறது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க. நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காலை மலர். காலை மலர்ல இது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி இதய மருத்துவர் பா விஜயசேகர் அவர்கள். வணக்கம் டாக்டர். மாரடைப்புக்கான அறிகுறிகள் நம்மளுக்கு தெரிஞ்சா உடனே என்ன செய்யணும் டாக்டர்?
2: இருதய மாரடைப்பு பொறுத்த வரைக்கும் டைம் இஸ் மசில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நமக்கு ஒரு அறிகுறி வந்து எவ்வளவுக்கு சீக்கிரம் வந்து அதுக்கு உண்டான சிகிச்சையை வந்து ஸ்டார்ட் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த இருதயம் வந்து பலவீனமாகாம இல்லைன்னா அந்த இருதயம் வந்து ரொம்ப வீக் ஆகாம நம்ம வந்து பாதுகாக்க முடியும். பட் இதுல இருக்கிற பெரிய சிக்கல் என்னன்னா, நமக்கு ஒரு 2 நாள் முன்னாடி அறிகுறி வந்திருக்கும், அவங்க வீட்லயே வந்து ஏதாச்சும்

0: ஒரு ஹோம் ரெமெடிஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ வாட்ஸ்அப்பில் நிறைய ஃபார்வேர்ட்லாம் இருக்கும், இந்த மாதிரி வலி வந்ததுன்னா வந்து இந்த உணவு வந்து உட்கொள்ளுங்க, இல்லை இந்த டேப்லெட்டை போட்டுக்கோங்க, இல்லை அவங்களே வந்து மெடிக்கலில் போய் வாங்கி ஏதாச்சும் அவங்க கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு நினச்சி வந்து டேப்லெட் போட்டிருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு வைத்திய முறைகளை வந்து அவங்களே வந்து அவங்களுக்கு உண்டான செல்ஃப் டயக்னோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து அவங்களுக்கு மாரடைப்புக்கான அறிகுறியா இல்லையான்னு தெரியாமல் இருக்கலாம், இல்லை அவங்களே வந்து இது வந்து ஏதாச்சும் நம்ம சாப்பிட்டது சேரல, அஜீரணத்தினால இல்லை கேஸ்ட்ரைட்டிஸ்னாலேன்னு தெரிஞ்சு தவறான சிகிச்சைகளை வந்து எடுத்துட்டு இருக்கலாம். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அவங்க வந்து இந்த மருத்துவ முறைகளை எல்லாம், அதாவது செல்ஃப் மெடிக்கேஷன் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு 2 அல்லது 3 நாள் கழிச்சு தான் இதில் எதுவுமே சரியாகலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க, டாக்டரை வந்து பார்ப்பாங்க. பட் அந்த சமயத்தில் என்ன ஆயிருக்கும்னா, இந்த 2-3 நாளில் அது உண்மையாலுமே மாரடைப்பாக இருந்தது அப்படின்னாக்கா அந்த ஹார்ட் தசையெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து பெர்மனெண்ட்டாக வந்து டேமேஜ் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் கூட வந்து அந்த இருதய தசைகளை வந்து பழைய மாதிரி வந்து வர வைக்க முடியாது. அதனால தான் ஹார்ட் அட்டாக் பொறுத்த வரைக்கும் கோல்டன் அவர் அப்படின்னு சொல்லுவோம். அறிகுறிகள் ஏற்பட்டு ஒரு 3 லிருந்து 6 மணி நேரத்துக்குள்ள நம்ம மருத்துவமனையை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இந்த இருதய தசைகளை வலுவிழக்காம காப்பாத்திக்க முடியும். ஸோ அதனால இருதய அறிகுறிகள் பொறுத்த வரைக்கும் வந்து தாமதிக்காம, இக்னோர் பண்ணாம, இந்த ஹோம் ரெமிடிஸ் எல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணாம இமீடியட்டா வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிடுங்க. அண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லும் பொழுது இருதய பிரச்சனைக்குன்னா பெரிய ஹாஸ்பிட்டல் தான் போகணுங்கிறது கிடையாது. பெரும்பாலான சமயம் உங்களுக்கு லேசான ஒரு வலி இருக்கு, மூச்சு திணறல் இருக்கு அப்படின்னாக்கா ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிளினிக்ல கூட ஒரு ECG ஃபெசிலிட்டி வந்து எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் வந்து இருக்கும். ஒரு ECG எடுத்தாலே வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும் இது வந்து ஹார்ட் ப்ராப்ளமா இல்லையா அப்படிங்கிறது தான். ஸோ செல்ஃப் மெடிக்கேஷன்ஸ் பண்ண வேண்டாம், சிம்டம்ஸை வந்து இக்னோர் பண்ண வேண்டாம், மாரடைப்புக்கான அறிகுறிகள் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிகிற பட்சத்தில் இமீடியட்டாக பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு ECG எடுத்தாலே பெரும்பாலான சமயம் உங்களுடைய சந்தேகங்கள் வந்து நிவர்த்தி ஆகிடும்.
1: இரத்த அழுத்தத்தினால இதயத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறித்து நாளைய மருத்துவ நேரத்தில் சொல்ல இருக்கிறாங்க திருச்சி இதய மருத்துவர் ப. விஜயசேகர் அவர்கள்.

7:44 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காலை மலர் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸ். நாகப்பட்டினம் மாவட்டம் பள்ளி மற்றும் கல்லூரி பயிலும் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பரப்பினர் மாணவர்களின் விடுதிகளில் சேர விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதன்படி தமிழ்நாடு அரசால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் மாணவர் மாணவியர்களுக்கான மொத்தம் 20 விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன. இதில் பள்ளி விடுதிகள் மாணவர்களுக்கு 8, மாணவிகளுக்கு 7, மொத்தம் 15 விடுதிகளும், கல்லூரி விடுதிகள் மாணவர்களுக்கு 3, மாணவிகளுக்கு 2 என 5 விடுதிகளும் உள்ளன. பள்ளி விடுதிகளில் 4வது வகுப்பு முதல் 12வது வகுப்பு வரை பயில்கின்ற மாணவர்கள், மாணவியர்கள் கல்லூரி விடுதிகளில் பட்டப்படிப்பு, பட்டமறுபடிப்பு, ஐடிஐ மற்றும் பாலிடெக்னிக் படிப்புகளில் பயிலும் மாணவ மாணவியர்களும் சேர தகுதி உடையவர்கள் ஆவார்கள். அனைத்து விடுதி மாணவர் மாணவியர்களுக்கு 3 வேளை உணவு மற்றும் தங்கும் வசதியும் அளிக்கப்படும். 4வது வகுப்பு முதல் 10வது வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு 4 இணை சீருடைகள் தைத்து வழங்கப்படும். 10வது வகுப்பு மற்றும் 12வது வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு கல்வித்திறனை மேம்படுத்தும் பொருட்டு நீட் JEE நுழைவுத் தேர்வுக்கான வினா வங்கி நூல்கள், சிறப்பு வழிகாட்டிகள் மற்றும் வினா வங்கி நூல்கள் வழங்கப்படும். விடுதிகளில் மாணவ மாணவியர்கள் சேர்வதற்கான தகுதிகள், பெற்றோர் அல்லது பாதுகாவலரது ஆண்டு வருமானம் ₹2,00,000 மிகாமல் இருக்க வேண்டும். இருப்பிடத்திலிருந்து கல்வி பயிலும் நிலையத்தின் தொலைவு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டருக்கு மேல் இருக்க வேண்டும். இந்த தூர விதி மாணவியருக்கு பொருந்தாது. தகுதியுடைய மாணவ மாணவியர் விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் காப்பாளினிகளிடமிருந்தோ அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நல அலுவலகத்திலிருந்தோ இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பள்ளி விடுதிகளை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் காப்பாளினியிடமிருந்து மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் அலுவலகத்தில் எதிர்வரும் 18ஆம் தேதிக்குள்ளும், கல்லூரி விடுதிகளை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் காப்பாளினியிடமிருந்து அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் அலுவலகத்தில் வருகிற 15ஆம் தேதிக்குள்ளும் சமர்ப்பிக்க வேண்டும். மாணவ மாணவியர்கள் விண்ணப்பிக்கும் பொழுது சாதி மற்றும் பெற்றோரது ஆண்டு வருமானம் குறித்த சான்றிதழ்கள் ஏதும் அளிக்க தேவையில்லை. ஆனால் விடுதியில் சேரும்போது மட்டும் இந்த சான்றிதழ்களை அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு விடுதியிலும் முகாம்வாழ் இலங்கை தமிழர்களின் குழந்தைகளுக்கென தனியே 5 இடங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. எனவே பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் அரசின் இந்த சலுகைகளை பெற்று பயனடையலாம் என நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.

7:52. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தென்காசி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 39 முதல் 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் வன்னார் வளைகுடா, குமரி கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வேசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளான அந்தமான் கடல் பகுதிகள், மத்திய வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளான கேரள, கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு, தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்று காலை மாலை நிலவரப்படி 79 முதல் 85 அடியாகவும் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 872 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. தங்கம் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் கிராம் ஒன்றிற்கு 14,200 ரூபாய்க்கும் வெள்ளி கிராம் ஒன்றிற்கு 270 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிறது. பெட்ரோல் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் லிட்டருக்கு 108.23 ரூபாய்க்கும் டீசல் லிட்டர் ஒன்றிற்கு ரூபாய் 105 காசிற்கும் விற்பனையாகிறது. காலைமலர் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒலிக்க வருகிறது பெங்களூருடைய திரைப்படத்திலிருந்து. நேம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் காலைமலர் நிகழ்ச்சி. திருச்சிராப்பள்ளி முதல் அலுவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.

0: நீங்க பண்ற வேலைக்கு தூக்கம் எப்படி வரும்? மெத்தைய வாங்கி வச்சுட்டு உக்காந்தே இருக்க வேண்டியதுதான்.
1: பாரா,
2: பூங்காத்து திரும்புமா?
0: எப்படி திரும்பும்? இருக்க மரத்தை எல்லாம் வெட்டி புட்டு கட்டடம் கட்ட வேண்டியது. ஒரு மரக்கன்னு கூட நட்டு வைக்கிறது இல்ல.
1: அது சரி.
0: உங்களை மாதிரி பண்ற எல்லாத்துக்கும் இப்படிதான்.
1: ஐயோ,
2: ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேனடி.
0: சோகமா? அப்படின்னா ஒரு ஓரமா உக்காந்துட்டு பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா தூக்கம் வரவே வராது.
3: என்ன கொடுமை சார் இது!
1: சரி, இப்ப நான் என்ன பண்ணனும்?
0: வீட்டை சுத்தியும் குடியிருக்கிற தெருவுலையும் முடிஞ்ச அளவு மரக்கண்ணு நடுங்க. தினமும் தண்ணி ஊத்தி முறையா பராமரிங்க. அப்பதான் பூங்காத்து வீசும், நல்ல தூக்கமும் வரும்.
1: உடனே செய்யறேன். ஆமா, நீங்க
0: யாரா இருந்தா என்ன? சொன்னத செய்யுங்க, நிம்மதியா தூங்குங்க. அத விட்டுட்டு

திருச்சிராப்பள்ளி வானொலியோட முதல் அலைவரிசை 936 கிலோ ஹர்ட்ஸ்ல நாம கேட்க போறோம் இதய ராகம். இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிருக்காங்க ராமகிருஷ்ணன் கொழும கொண்டான் பழனி வட்டத்திலிருந்து. இவருடைய விருப்ப பாடல் டிராகன் படத்திலிருந்து கேட்கலாமா?

0: சீக்கிரம் ஆகட்டும் பிளீஸ், சீக்கிரம்.
1: வேற ஏதாவது மேட்ச் இருக்கா என்ன?
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, தாத்தாவை கூட்டிட்டு பேங்க் போகணும்.
1: ஆமாப்பா, வயசாயிட்டாலே கூட ஒரு ரன்னர் தேவைப்படுது.
2: ஆனா பேங்க்கு வேண்டாம்.
3: ஆமா, RBI என்ன சொல்றதுன்னா, சீனியர் சிட்டிசனுக்கு முன்னுரிமை, 70 வயசுக்கு அதிகமானவங்களோ மாற்றுத் திறனாளிகளாகவோ இருந்தா பேங்க் போக முடியலன்னா அவசியமான சேவைகளுக்காக பேங்க் உங்களை தேடி வரும், அதுவும் மலிவான கட்டணத்துல.
4: சீனியர்ஸ்க்கு முன்னுரிமை, RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: இதே ராகம் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கோம். 8:05 ஆகுது. வணக்கம் இதே ராகம் நிகழ்ச்சிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமயபுரம் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் நகர்ல இருந்து கலையரசு, சத்யபாமா, அசோக், அகிலா இவங்களோட விருப்ப பாடலா தாய்க்கிழவி படத்துல இருந்து கேட்டிருக்காங்க. கொடுத்துடலாம் இவங்க விருப்ப பாடல.

இதே ராகம் கேட்டு இணைந்திருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியோட முதல் அலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல 8:10 ஆகுது. அடுத்த பாடல் கேட்கலாம் டியூட் படத்திலிருந்து.

0: நினைவிற்கு இன்று பகல் 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில் திருடன் நாடகம் கேட்கலாம். தெலுங்கில் எழுதியவர் கே மந்தப்பள்ளி ராவ் அவர்கள், தமிழில் பி நடராசன் அவர்கள். இன்று காலை 10:45 சிறுகதை நேரம் நிகழ்ச்சியில் கூப்ப ராஜகோபாலன் அவர்கள் எழுதிய கனகாம்பரம் சிறுகதையின் முதல் பகுதி கேட்கலாம். ஒலிபரப்பது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: Presents Morning News. Good morning, I am Saira Mujtaba. The headlines. Home Minister Amit Shah calls for sharper vigil on financial transactions, construction of buildings and sale and purchase of properties along international borders. National Testing Agency dismisses claims of NEET UG 2026 re-exam paper leak as false, warns of strict action against those spreading such content. West Bengal government to undertake major development initiatives to upgrade facilities at key religious sites across the state. India hands over 72 health facilities and 12 cultural heritage projects to Nepal. International Air Transport Association says India will be a significant player to air traffic boom in Asia-Pacific region by 2044. And in football, India beat

நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. 8:40 ஆகுது. திருச்சிராப்பள்ளி வானொலியோட முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல நாம கேட்டு இணைந்திருக்கோம் இதய ராகம். நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் டெடி படத்திலிருந்து.

நேர்களை உங்களின் நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் டி கே ரங்காச்சாரி அவர்கள் பாட்டு, வைரமங்கலம் லட்சுமி நாராயணன் அவர்கள் இணைந்து பாடுகிறார். சி ஆர் மணியையர் அவர்கள் வயலின், பாலக்காடு ரகு அவர்கள் மிருதங்கம்.

0: 45 நிமிடம். ஆகாஷ்வாணி
1: நேயர்கள் கேட்கவிருப்பது வானொலிக்கு 90 வான்வெளியில் இசை தூரிகை.
2: வானில் வர்ணஜாலம் படைத்திடும் பாட்டு பறவையே, வாசல்தோறும் தேனொளி பரப்பும் தேனிசை தென்றலே, ஒட்டுமொத்த ஊடகத்தின் அகரமே, நேயர்களின் மனதில் உயர்ந்து நிற்கும் சிகரமே, ஆகச் சிறந்த ஆகாஷ்வாணியே, உனக்கு அகவை 90 ஆச்சரியம், ஆம் ஆச்சரியம், அகவை 90 மிளிர்கிறாய், வசீகரிக்கிறாய், பகலென்ன இரவென்ன என்றும் உடனிருக்கிறாய். காற்று பெட்டக பொக்கிஷத்தை வண்ணச் சொற்களால் அலங்கரிக்கலாமா? வானோடு கலந்து வண்ணத் தூரிகையால் இசையோவியம் நிரப்பிடும் ரீங்கார தேனிக்கு புகழாரம் சூட்டிடலாமா?

0: தேனிசை பரப்பி வரும் வானொலிக்கு வாழ்த்து மழை பொழிய வரும் நெஞ்சங்களை வரவேற்போம், வாருங்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் எம் கே மணிமேகலை, கணித பட்டதாரி ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, டி வாடிப்பட்டி, தேனி.

மாவட்டம். காற்றென்ற ஊடகத்தின் வழியே உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. எண்ணங்களின் பரிமாற்றத்திற்கும் தகவல்களை நம் குரல் மூலம் கடத்துவதற்கும் எத்தனை எத்தனையோ ஊடகங்கள் என்று இருந்தாலும் இதன் மூல ஆதாரம் வானொலி தாங்க. இந்தியாவின் தேசிய பொது வானொலி ஒலிபரப்பு நிறுவனம் 1936 தொடங்கப்பட்டது. அதற்கு இன்று அகவை 90. 90 ஆண்டுகள் கடந்து இன்றைக்கும் காற்றலைகளில் கம்பீரமாக வலம் வருது. ஒரு புதிய கண்டுபிடிப்பு அதற்கு முந்தைய கண்டுபிடிப்பை ரீப்ளேஸ் பண்ணிடும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னும் பல நூற்றாண்டுகள் கடந்தாலும் வானொலியின் இடத்தை யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஒரு சின்ன பெட்டியில இருந்து எப்படி பேச்சு, பாட்டு, இசை அப்படின்னு பல விஷயங்கள் கேட்குதுன்னு வியக்க வச்சது நம்ம வானொலி தாங்க. வானொலியில ஒளிபரப்பப்படாத விஷயங்களே இல்லைன்னு சொல்லலாம். நம் நாட்டின் ஆணி வேரான வேளாண்மை தொடங்கி தொழில் வளம், அனுபவ பகிர்வு, இசை, பாட்டு, வேலை வாய்ப்பு, அறிவியல், மருத்துவம், வங்கி சேவை, வர்த்தகம், இப்படி பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை மனித சமுதாயத்திற்கு வழங்குறது நம்ம ரேடியோ தாங்க. பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படை வர்த்தகம். இத மக்களிடம் கொண்டு சேர்க்கறதுல வானொலி விளம்பரங்கள் முக்கிய பங்கு வகிக்குது. ஒரு நாட்டுல எதிர்பாராம நடக்கிற மழை, வெள்ளம், புயல், நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரிடர் காலங்கள்ல மக்களுக்கு தகவல்களை உடனுக்குடன் சொல்றதும் நம்ம வானொலி தாங்க. வானொலியின் சேவைய வியந்து பார்த்த பலர்ல நானும் ஒருத்தி. வானொலியில அறிவியல் தொடர்கள் ஒளிபரப்பு செய்வாங்க. ஆசிரியர் பணிக்கு வந்த பிறகு வானொலி அறிவியல் தொடர்களை எழுதி வழங்கும் வாய்ப்பையும் அத்தொடர்கள்ல பங்கு பெறும் வாய்ப்பையும் ஒரு சிறிய கிராமத்துல பணியாற்றும் எங்களுக்கும் எங்களுடைய மாணவர்களுக்கும் மதுரை வானொலி நிலையமும் எங்களுக்கு பெற்று தந்தாங்க. முதன் முதல்ல மதுரை வானொலி நிலையத்துல நுழையும் போது ஏற்பட்ட மகிழ்ச்சியான தருணம் இன்னும் என் நினைவுகள்ல வந்து போகுது. காலந்தோறும் கணிதம் என்ற நிகழ்வு தொடங்கி ஏஐ பற்றிய தொடரான இனியாவும் நுண்ணறிவே என்ற தொடர் வரை எங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. எம் பள்ளி மாணவர்கள் குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள்ல பங்கு பெற வாய்ப்பும் மதுரை வானொலியால் வழங்கப்பட்டது. சமீபத்தில் சிறப்பு விருந்தினர் பகுதியில் கலந்து கொண்டு எம் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. வானுக்கு இல்லை எல்லை, வானொலி சேவைக்கும் ஏதுங்க எல்லை. படித்தவர், பாமரர், பெரியவர், சிறியவர் தொட்டு பட்டி தொட்டி எல்லாம் ஏஎம் எஃப்எம் அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை நிறைவாய் வழங்கி வரும் அகில இந்திய வானொலியின் சேவை பல்லாண்டுகள் சிறந்து விளங்க வானொலி நேயர்களின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.

வானொலி நெஞ்சங்களுக்கு என்றும் வளர் அன்புடன் வணக்கம் கூறுவது மதுரையிலிருந்து நா முத்தையா. 26 ஆண்டுகளுக்கு முன் கணக்கு அலுவலராக பணி நிறைவு செய்தேன். வானொலியின் 90 ஆண்டு விழாவில் வாழ்த்தி வணங்குவது மனநிறைவு தரும் அரிய வாய்ப்பாகும். எழுத படிக்க தெரிந்த நாள் முதல் ஈர்ப்புடையவற்றை பதிவு செய்து பாதுகாக்கும் பழக்கம் இயல்பாக பற்றி கொண்டது. பெற்றவற்றை பகிர்ந்து கொள்ளும் இயக்கத்துக்கு மருந்தாக வானொலி கை கொடுத்தது. பணி ஓய்வுக்கு பின் உலக விவரம் அறியும் ஆர்வம் அமைதி அளிக்கிறது. 80 வயது நிறைவு பெற்று சில ஆண்டுகள் சென்றுவிட்ட போதும் முதுமையிலும் கலகலப்பாக வாழ வழிகாட்டியாக வானொலி பயன்படுகிறது. நிதர்சனத்தை காட்டிலும் கற்பனை வலுவானது என்பார் ஐன்ஸ்டீன். வானொலி நிகழ்ச்சியின் பங்கேற்பாளர்கள், அறிவிப்பாளர்கள் என பல்வேறு தரப்பினரையும் நேரில் கண்டு நெகிழ்வுறும் மனநிறைவு கிடைக்கிறது. உட்கார்ந்திருக்கும் இடத்திலேயே உலகை காணும் வாய்ப்புகள் வானொலி வழியே வருகின்றன. ஜான் ரோஃபின்ஸ் என்பார் படைத்த 100 வயதில் ஆரோக்கியம் என்னும் நூலில், வயதானோர் என்ற சொல்லாடல் இல்லை, வானொலிக்கும் வயது கிடையாது, வான்வெளியில் காற்றிருக்கும் வரை வானொலி பரவி நிலைத்து நிற்கும் என வாழ்த்துவோம். 1978 ஆண்டு ஒரு நாள் சென்னையை தாக்கக்கூடிய புயல் குறித்த எச்சரிக்கை வந்த வண்ணம் இருந்தது. புயல் சென்னையை நெருங்கியது. கடல் கொந்தளிப்பும் கடல் நீர் வெப்பமும் உணர முடிந்தது. சென்னை

0: பட்டினப்பாக்கம் குடியிருப்புகளில் தரைத்தளங்களில் குடியிருந்தோர் மேல் மாடியில் தஞ்சமடைய வேண்டிய நிலை ஏற்பட்டது. கைவசம் இருந்த வானொலி பெட்டியுடன் மேல் மாடி சென்றோம். தகவல் தொடர்பு அடைபட்டிருந்த நிலையில் பதற்றத்துடன் இருந்தோம். நள்ளிரவில் புயல் சென்னையை விட்டு விலகி ஆந்திராவை நோக்கி திசை மாற்றம் அடைந்து விட்டதாக வானொலியில் செய்தி ஒலித்தது. நிற்கதியாய் செய்வது அறியாமல் குடும்பத்துடன் திகைத்திருந்த நிலையில் சென்னைக்கு புயல் தாக்கம் இல்லை என்று வானொலியில் ஒலித்தது இன்றும் காதுகளை துளைக்கிறது. எத்தனை உள்ளங்கள் வானொலியை வாழ்த்தியிருக்கும் என கணக்கிட முடியாது. இப்படி மக்களோடு ஒன்றிவிட்ட எத்தனையோ அரிய நிகழ்ச்சிகளை வழங்கும் வானொலி என்றென்றும் வாழும். மதுரை பண்பலை 103.3 வலம் வரும் நிகழ்ச்சிகள் வானொலிக்கு வாழ்த்துக்களை கொண்டு குவிக்கும் தரமான தன்மையை குறிப்பிட்டு ஆக வேண்டும். வள்ளுவர் வாழ்க்கை விளக்கத்தை அதிகாலை வேளையில் இசையோடும் பொருளோடும் வழங்கும் நாளொரு குரல் நாள் சிறக்க உதவும் கருத்துக்களை தெளிக்கிறது. எனைத்தாலும் நல்லவி நிகழ்ச்சி கேட்பது நெறிபிறல்வற்ற அறமுறையான ஒழுக்கவியல் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது. இரவு நிகழ்ச்சியாக பட்டுச்சிறவில் ஒழிக்கும் பாடல்கள் இசை சுவைத்து இதமான உள்ளத்தோடு நாள் நிறைவதற்கு உதவுகிறது. இவ்வாறு உறக்கத்திலிருந்து விழித்து இரவு மீண்டும் உறங்கச் செல்லும் வரை எண்ணங்களை சீரமைத்து வாழ்க்கையை வளப்படுத்தும் அறவழி செயல்களுக்கு தூண்டல்களாக அமையும் நிலைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் மனித மேன்மைக்கு உரமாக அமைகின்றன. பிரபஞ்சத்தோடு இணைந்து இயங்கும் நற்செயல்களுக்கு பிரபஞ்ச பேராற்றல் துணை நிற்கும் என்பது அறிவியல் கூற்றாகும். எப்படி இருந்தோம் என்பதை எடுத்துக்காட்டி, எப்படி இருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டி, எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஆசிரியராய் செவிக்கு விருந்தளிக்கின்றன. சாமானியரையும் சென்றடையும் எளிமையான ஊடகமாக வானொலி விளங்குகிறது. வானொலி கேட்டு எழுத்தறிவையும் படிப்பறிவையும் பெருக்கி கடிதம் எழுதுவதிலும் சிறப்பு நிலையடைய கற்றுக்கொண்டதாக மக்கள் கூற கேட்டதுண்டு. காற்றில் விரியும் கடிதமலர்கள் போன்ற நிகழ்ச்சிகளை சான்றாக கூறலாம். மனித வளர்ச்சியையும் பெருமையையும் வெளிச்சமிடும் மேம்பாட்டு நிகழ்ச்சிகள் நிறைய ஒலிபரப்பாகின்றன. தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு உதவும் அறிவார்ந்த நிகழ்ச்சி நன்றியுடன் என்றும் நினைவு கூறத்தக்கவை. செய்திகள் தரும் விவரங்களும் கேட்பவர்களை சிறப்பு நிலைக்கு உயர்த்தும். June 5 உலக சுற்றுச்சூழல் தினம். வாழும் பூமியை பசுமைப்படுத்த வேண்டும் என்னும் முயற்சிக்கிறோம். மனித மனங்களை மேலும் பசுமையாக்கும் வானொலி வளம் பெருகிட வாழ்த்துவோம். நிகழ்ச்சிகள் கேட்டு பயன்பெறுவோர் உள்ளவரை, பிரபஞ்சம் உள்ளவரை வானொலி வளமாய் வளம் பெற வாழ்த்தும் உள்ளங்கள் நாளும் அதிகரித்து வருகின்றன. நன்றி, வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம். இந்த வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வானொலி நிகழ்ச்சிகளில் வந்து நான் வந்து 1998 இந்த நிகழ்ச்சிகளை வந்து கேட்டு வர்றேன். நான் வானொலினாலே என்ன சொல்வேன்னா, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னா அது ரேடியோ தான். இதுல வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து ஒளிபரப்பாகி வருது. எனக்கு பிடிச்சது அப்படின்னா செய்திகள் தான். மார்னிங் செய்திகள் வந்து நான் 6:30 வந்து காலையில எழுந்திரிச்சோடனே அதை கேட்பேன். அந்த செய்திகளை கேட்கும்போது முந்தைய நாள் நிகழ்வுகள், இன்றைய நாளினுடைய சிறப்புகள் எல்லாமே வந்து இந்த செய்திகள் வந்து கொடுக்கும்போது மனதில் வந்து ஆழமாக பதிகிறது. ரெண்டாவது வந்து பொதறிவு நிகழ்ச்சிகள். நம்ம அகில இந்திய வானொலி வந்து அனைத்து நிலையங்களும் வந்து பொதறிவு நிகழ்ச்சிகள் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் தலையங்கமாக இன்று ஒரு தகவல் அப்படின்னு சொல்லிட்டு திங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கக்கூடிய தகவல்கள், ஒரு 5 தகவல்கள் வந்து எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும்னா, அந்த நிகழ்ச்சியை கேட்கும் போது ஒரு தகவலை வந்து இன்னொருத்தருக்கு எப்படி சொல்லி அவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்றத வந்து நம்ம அதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது. அதே நிகழ்ச்சியில வந்து நீதி கதையை சொல்லி அதுக்கான விளக்கத்தை கொடுக்கும்போது அந்த நிகழ்ச்சி என்ன மனசுல வந்து ஆழமா பதியுது. அது முடிவில் நகைச்சுவும் சொல்லுவாரு. இந்த வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில வந்து நானும் நிறைய பங்களிப்பு செஞ்சிருக்கேன். இப்ப அண்மையில நடந்த மதுரை வானொலி நடத்திய வாக்கத்தான் நிகழ்வுலையும் கலந்து கொண்டேன். அங்க வரும்போது நம்ம RJக்கள்ல பார்க்க முடிஞ்சது, நேர்களில் பார்க்க முடிஞ்சது, நல்லா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து வானொலி வந்து நம்ம வந்து பல்வேறு வடிவில் இருக்குது. வித் பாரதி, கிசான் வாணி, யுவவாணி, அப்புறம் அந்த DRM சேவை, பண்பலை, மத்தியலை அப்படின்ற பல்வேறு அலைவரிசையில் நம்மளுக்கு கொடுத்துட்டு வராங்க. அப்புறம் இந்த நியூஸ் ஆன் ஏர் ஆப் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த நியூஸ் ஆன் ஏர் ஆப் வந்த பிறகு நம்ம செயலியிலேயே ரொம்ப கிளியர் கட்டாக நம்ம சென்னையிலேருந்து நாகர்கோவில்

வரைக்கும் இருக்கக்கூடிய வானொலி நிகழ்ச்சிகளை வந்து ரொம்ப துல்லியமா கேட்க முடியுது. அதே மாதிரி நம்ம செய்தி பிரிவில் வந்து ஒரு வாட்ஸ்அப் சேவை வச்சிருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் சேவை என்னன்னா, நம்ம இன்கேஸ் நியூஸ் கேட்க முடியல அப்படின்னா அந்த நியூஸே நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுறாங்க. அன்னைக்கு கொஞ்சம் பிஸியா இருந்துட்டோம் அப்படின்னா எப்ப தேவையோ அந்த செய்திகளை வந்து நம்ம கேட்கறதுக்கு இந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. 90 ஆண்டுகள் கடந்து இந்த வானொலி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மேலும் பல ஆண்டுகள் இந்த சேவையானது தொடர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.

காலங்கள் கடந்தாலும் இளமை மாறாது நேயர்களின் நெஞ்சங்களில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் ஆகாஷ்வாணிக்கு வாழ்த்து மழை பொழிந்த நன்மக்களுக்கும் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வானலை வசந்தமாம் வானொலியை கொண்டாடி வரும் பொன் நெஞ்சங்களுக்கும் மனம் நிறை நன்றிகள்.

கேட்டது வானொலிக்கு 90 வான்வெளியில் இசை தூரிகை. அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். நிகழ்ச்சி படைப்பு மதுரை வானொலி நிலையம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி.
1: ஆகாஷ்வாணி இசை பெட்டகம் இன்றைய நிகழ்ச்சியில் டி கே ரெங்காச்சாரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 20ஆம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற இசை கலைஞர்களுள் தண்டலம் கிருஷ்ணமாச்சாரி என்ற டி கே ரெங்காச்சாரி அவர்களும் புகழ்பெற்ற ஒருவர். 1912 பிறந்த இவருக்கு இனிமையான குரல் வளம் இருந்தது. அவருடைய கச்சேரிகள் விறுவிறுப்பாகவும் ராகபாவம் நிறைந்ததாகவும் இருக்கும். சர்வலகு வடிவத்தை கொண்ட இவரது கல்பனாஸ்வரங்கள் இன்றும் மிகவும் பிரசித்தி பெற்றவை. மிகச்சிறந்த இசைக்கலைஞரான அரியக்குடி ராமானுஜ ஐயங்காரின் குருவாக இருந்த நாமக்கல் நரசிம்ம ஐயங்காரிடம் இவர் முறையான பயிற்சி பெற்றார். டி கே ஆர் கோடகநல்லூர் சுப்பையா பாகவதரிடமும் குருகுல முறையில் இசையை கற்றார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சபேச ஐயர், பொன்னையா பிள்ளை, சாத்தூர் கிருஷ்ண ஐயங்கார் போன்ற தலைச்சிறந்தவர்களிடம் இசை கற்று சங்கீத பூஷணம் என்ற பட்டம் பெற்றார். தொடர்ந்து அண்ணாமலை பல்கலைக்கழக இசைத்துறையில் ஆசிரியர் பணியில் அமர்த்தப்பட்டார். ஏறக்குறைய 30 ஆண்டுகள் அங்கு பணியாற்றி தொடர்ந்து சென்னை மத்திய இசை கல்லூரியிலும் பணியாற்றினார். டி கே ஆர் என அன்பாக அழைக்கப்பட்ட இவர் வைரமங்கலம் லட்சுமி நாராயணன் போன்ற பல வித்வான்களை உருவாக்கியுள்ளார் என்பது சிறப்பு. சங்கீத ரத்னாகரா என்ற விருது, தமிழக அரசின் கலைமாமணி போன்ற பட்டங்கள் வழங்கப்பெற்று சிறப்பிக்கப்பட்டார். இவர் 1900

1979 காலமானார். இசைப்பெட்டகத்தில் இன்று டி கே ரெங்காச்சாரி அவர்களின் இசை நிகழ்ச்சியினை கேட்கவிருக்கிறோம். வைரமங்கலம் எஸ் லட்சுமி நாராயணன் அவர்கள் உடன் பாடியுள்ளார். சி ஆர் மணியையர் அவர்கள் வயலின், பாலக்காடு ஆர் ரகு அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் சரசிஜநாப சோதரி முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் நாககாந்தாரி, ரூபகதாளம்.

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் டி கே ரெங்காச்சாரி அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. வைரமங்கலம் எஸ் லட்சுமி நாராயணன் அவர்கள் உடன் பாடியுள்ளார். சி ஆர் மணியையர் அவர்கள் வயலின், பாலக்காடு ஆர் ரகு அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கமலாம்பாம் பஜரே, முத்துசுவாமி தீட்சிதரின் நவாவர்ண கிருதி, கல்யாணி ராகம், ஆதி தாளம்.

0: இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை டி கே ரெங்காச்சாரி அவர்களின் பாட்டு கேட்டோம். வைரமங்கலம் எஸ் லட்சுமி நாராயணன் அவர்கள் உடன் பாடியிருந்தார். சி ஆர் மணியையர் அவர்கள் வயலின், பாலக்காடு ஆர் ரகு அவர்கள் மிருதங்கம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: அடுத்தறிவிப்பு தொடர்கிறது.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான 8வது கூட்டுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ புதுதில்லி வந்தடைந்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வெளியிட்ட செய்தியில், இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான ஆலோசனைகள் இக்கூட்டத்தில் மேற்கொள்ளப்படும் என்றார். சர்வதேச அளவில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா உள்ளிட்ட வளர்ந்த நாடுகளை விட இந்தியாவில் சிலிண்டர்கள் பிரதமரின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவதாக குறிப்பிட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வரும் வியாழக்கிழமை டெல்லி செல்கிறார். இந்த பயணத்தின்போது மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர்களை சந்திப்பார் என்று தெரிகிறது. தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் கிராமத்தில் வரும் புதன்கிழமை மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் கிராமத்தில் வருகின்ற 10ஆம் தேதி மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதில் தங்களது கோரிக்கை தொடர்பான மனுக்களை அளிக்கலாம். பட்டா மாறுதல், முதியோர் உதவித்தொகை கோருதல், புதிய குடும்ப அட்டை கோருதல், ஆதி திராவிடர் நலத்துறை, மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, விபத்து நிவாரணம், விவசாயத்துறை, போக்குவரத்து துறை மற்றும் இதர துறைகள் ஆகியவற்றில் பொதுமக்கள் சார்பில் வழங்கப்படும் மனுக்களுக்கு விரைவான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக சிறப்பான சேவையாற்றியவர்கள் சமூக சேவை விருது பெற வரும் 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யாரி தெரிவித்துள்ளார். இவ்விருது சுதந்திர தினத்தன்று முதலமைச்சரால் வழங்கப்படும். ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 1500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. வடக்கு கேரளம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தென்காசி, திருநெல்வேலி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், மதுரை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில்

இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நியூ சண்டிகரில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிராக டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 3 விக்கெட் இழப்பிற்கு 388 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

0: வணக்கம் மக்களே, சோகங்களை சுகங்களா மாத்தக்கூடிய பாடல்கள் தான் இப்போ கேட்க போறோம் நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல. இது போடு ஆட்டம் போடு.
1: தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தரு

கேட்ட பாடல் வருஷம் 16 திரைப்படத்திலிருந்து. நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று காலை 10:30 களஞ்சியத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி புதியதோர் உலகம் செய்வோம். உரை விளங்குகிறார் பேராசிரியர் முனைவர் சோ சத்யசீலன் அவர்கள். கேட்டுட்டு இருக்கிறீங்க இது போடு ஆட்டம் போடு. அடுத்த பாடல் உங்களுக்காகவே மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:30. திருச்சிராப்பள்ளி முதல்நிலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் ஒருபட பாடல்கள். இன்னைக்கு ஒருபட பாடல்கள் வரிசையில உழவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிக்க போறோம். முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது

0: 10:44 ஆயிடுச்சு. நேர்கள் நினைவிற்கு இன்று பகல் 1 மணிக்கு காலத்தை வென்ற காவிய கானங்களாய் நேர்களின் கடித வரை விருப்ப கானங்களாக கேட்டு ரசிக்கலாம் மதுர கீதம். இன்று நண்பகல் 12:10 சூரிய காந்தி நாடகம் கேட்கலாம். திருடன் நாடகம் தெலுங்கில் எழுதியவர் கே மந்தாப்பள்ளி ராவ், தமிழில் பி நடராசன். நாடகத்திற்கு அமைப்பு நரிப்பாடி டி ராஜு ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 10:45. இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி சிறுகதை நேரம்.
2: கூப்பா ராஜகோபாலன் அவர்களின் கனகாம்பரம் சிறுகதையின் முதல் பகுதி. வாசிப்பவர் எஸ் ஜான்சன்.
3: மணி, வாசலில் நின்று கொண்டே ராமு கூப்பிட்டான். நண்பன் வீட்டில் இருக்கிறானோ இல்லையோ என்று அவனுக்கு சந்தேகம். எங்கேயோ வெளியில போயிருக்கார், நீங்க யாரு? மணியின் மனைவி கதவண்டை நின்று கொண்டு மெல்லிய குரலில் கேட்டாள். ராமுவுக்கு தூக்கி வாரி போட்டுவிட்டது. மணியும் அவனும் கலாசாலையில் சேர்ந்து படித்தவர்கள். மணியின் மனைவியை பற்றி அவனுக்கு அதிகமாக தெரியாது. அவளை அவன் அதுவரையில் பார்த்தது கூட இல்லை. புதுக்குடித்தனம் நடத்த அவள் சென்னைக்கு வந்து 1 மாதம்தான் ஆகியிருந்தது. அந்த மாதம் முழுவதும் ராமு சென்னையில் இல்லை. அதற்கு முன் சாரதாவும் அவனை பார்த்ததில்லை. ராமுவும் மணியைப் போலவே மிகவும் முற்போக்கான கொள்கைகள் கொண்டவன்தான். கலாசாலை விவாதங்களிலும் சர்ச்சைகளிலும் பேசிய பொழுது ஸ்திரீ புருஷர்கள் சமானர்களாக பழக வேண்டும் என்றும், பெண்களின் முன்னேற்றம் மிகவும் அவசியமான சீர்திருத்தம் என்றும் ஆவேசத்தோடு கர்ஜித்து வந்தான். ஆனால் அனுஷ்டானத்தில் அந்த கொள்கைகள் சோதனைக்கு வந்தபொழுது அவன் கலவரமடைந்து விட்டான். முன்பின் பரிச்சயமின்றி மணியின் மனைவி தன்னோடு பேசியது அவனுக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. அவன் அதை சிறிதும் எதிர்பார்க்கவே இல்லை. வீட்டில் மணி இல்லாவிட்டால் பதில் வராது, கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துவிட்டு போய்விடுவோம் என்றே அவன் ஒரு குரல் கூப்பிட்டு பார்த்தான். மணியின் மனைவி சாரதா படித்த பெண்ணும் அல்ல, அசல் கிராமாந்தரம். எந்த பக்கத்திலும் ரயில் பாதைக்கே 20 மைல் தூரத்தில் உள்ள ஒரு சோழ தேச கிராமத்து பெரிய மிராசுதாரின் பெண் அவள். அவளுடைய நடை உடை பாவனைகளிலும் அந்த சில நிமிஷங்களில் அவன் கண்களில் பட்டமட்டில் எந்தவித புது மாதிரியான சின்னமும் காணவில்லை. விலை உயர்ந்த பெங்களூர் பட்டு சேலையை நேர்த்தியாக கொசம் விட்டு கட்டிக்கொண்டிருந்தாள். அதற்கேற்ற வர்ணம் கொண்ட பழைய மாதிரி ரவிக்கைதான் அணிந்திருந்தாள். தலைமயிரை நடுவே வகிடெடுத்துத்தான் பின்னிக் கொண்டிருந்தாள். பின்னல் கூட நவநாகரீக போக்குப்படி தோளதோளவென்று காதை மூடிக்கொண்டிருக்கவில்லை. பின்னலை எடுத்து கட்டிக் கொண்டிருந்தாள். நெற்றியில் பூரணச்சந்திரன் போல பெரிய குங்குமப் பொட்டு இருந்தது. உடம்பின் மேலிருந்த வைரங்கள் பூத்து கொட்டிக் கொண்டிருந்தன. மூக்கில் புல்லாக்கு இருந்தது. கை

காரியமாக இருந்தவள் அவசரமாக யார் என்று பார்த்து பதில் சொல்ல வந்தாள் என்பது அவள் தோற்றத்திலிருந்தே தெரிந்தது. அப்பேற்பட்டவள் தன்னுடன் வந்து பேசினதும் ராமு மனம் தடுமாறி போனான். ஒரு பெண் வந்து தன்னோடு பேசிவிட்டாள் என்பதால் அவன் கூச்சமடையவில்லை. கலாசாலையிலும் வெளியிலும் படித்த பெண்கள் பலரோடு பேசி பழகியவன் அவன். அது அவனுக்கு சகஜமாக இருந்தது. இந்த படிக்காத பெண் தன்னோடு பேசினதுதான் அவனுக்கு குழப்பத்தை உண்டாக்கிவிட்டது. படித்த பெண்கள் கூட புது மனிதரோடு பேசுவது கஷ்டமாயிற்றே. அப்படியிருக்க நவநாகரீக முறையில் ஆண்களோடு பழகுவது என்பதே அறியாத பிரதேசத்தில் பிறந்து வளர்ந்த பெண் பிற புருஷரோடு பேசுவதென்றால் அது ராமுவுக்கு விபரீதமாகப்பட்டது. ஆனால் அவள் சொன்ன வார்த்தைகள் மெல்லிய துணியோடுதான் வெளிவந்தன. அவன் முகத்தை கூட பார்த்து பேசவில்லை. அவள் தலை குனிந்த வண்ணமாகவே இருந்தாள். இருந்தாலும் அவன் மனம் என்னவோ சமாதானப்படவில்லை. நான் மணியோட சிநேகிதன் என்று சொல்லி மேலே என்ன சொல்லுவது என்பது தெரியாமல் தத்தளித்தான். இது வந்துடுவா, உள்ளே வந்து உட்காருங்கோ என்றாள் சாரதா. அதை கேட்டதும் உண்மையிலேயே ராமு திகைத்து போனான். தலை கிர்ரென்று சுற்றியது. ஏதோ தப்பு செய்துவிட்டவன் போல சுற்றும் முற்றும் பார்த்தான். ஒரு சிறு தனி வீட்டில் தனியாக இருக்கும் இளம்பெண் தன்னை உள்ளே வந்து உட்காரச் சொன்னாள். அவனுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. இல்ல, நான் அப்புறம் வரேன் என்று அரைகுறையாக கூறி தலையெடுத்து பார்க்காமல் மிக வேகமாக போய்விட்டான். இது நடந்து 5 நிமிடங்களுக்கெல்லாம் இலையும் காய்கறியும் வாங்கிக் கொண்டு மணி உள்ளே நுழைந்தான். உங்க சிநேகிதராமே வந்து தேடினார் என்று சாரதா குதூகலமாக குதித்துக் கொண்டு அவனை எதிர்கொண்டு போய் சொன்னாள். அவள் மேனியும் குரலும் ஒரு படையெடுப்பு போல் அப்பொழுது அவனை தாக்கின. மணி புதுக்குடித்தனத்தின் தொல்லைகளிலும் தன்னை வந்து தாக்கிய அந்த இன்ப அலையை அனுபவித்து ஆறுதல் அடைந்தான். யார் அது என்று அவளுடைய கன்னத்தை கிள்ளிக் கொண்டு கேட்டான். யாருன்னு கேட்கல என்று சொல்லிக் கொண்டு வலி கொண்டவள் போல் அவள் பாசாங்கு செய்து ஹா என்றாள். திடீரென்று மணியின் முகம் சிவந்தது. கோபம் பொங்கி எழுந்தது. எவ்வளவு தரம் சொல்றது உனக்கு? யாருன்னு கேட்கறதுக்கு என்ன கேடு உனக்கு? ஒரு வார்த்தை கேட்டுட்டா என்ன மோசம்? உன் கைய பிடிச்சு இழுத்துடுவாளோ என்று வார்த்தைகளை வீசினான். ஒரு வாரத்திற்கு முன்புதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. மணி அதற்கு சாரதாவை தாறுமாறாக கோபித்துக் கொண்டான். பட்டணத்தில் நண்பர்கள் அடிக்கடி தேடுவார்கள். பதில் சொல்லாமல் உள்ளே நுழைந்து கொண்டு கதவை சாத்திக் கொள்ளக்கூடாது. பட்டணத்தின் நாகரிகத்திற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி உபதேசங்கள் செய்து முடித்தான். அதன் காரணமாக இருவரும் 2 நாட்கள் பேசாமல் கூட இருந்தார்கள். இந்த தடவை தான் சொல்லப்போகிற பதில் மணிக்கு மிகவும் சந்தோஷத்தை உண்டாக்கப் போகிறது என்ற நிச்சயமான எண்ணத்தில் வேண்டிய மட்டும் பேசட்டும் என்று சாரதா வாயை மூடிக்கொண்டிருந்தாள். பிறகு அவன் ஓய்ந்ததும் சாவதானமாக பதில் சொன்னாள். யாருன்னு கேட்டேன், சிநேகிதன்னு சொன்னார். பேர் சொல்லல. உள்ள வந்து உட்காருங்கோ, வந்துடுவார் அப்படின்ன. அப்புறம் வரேன்னு போயிட்டார். சாரதா ஆவலோடு மணியின் முகத்தை கவனித்தாள். அதில் எந்தவிதமான சந்தோஷக்குறியும் தோன்றாததைக் கண்டு அவள் முகம் சுண்டி போய்விட்டது. சடக்கென்று திரும்பி உள்ளே போய்விட்டாள். மணியோ அந்த மாதிரி பதிலை அவளிடமிருந்து எதிர்பார்க்கவே இல்லை. முதலில் அவனுக்கு முகத்தில் அடித்தாற்போலத்தான் இருந்தது அவள் பதில். பிறகு தான் சொன்னதற்கு மேலாக அதிகமாக அவள் நடந்து கொண்டு விட்டது அவனுக்கு அதிருப்தியை உண்டாக்கியது. அதன் பிறகு ஏன் அப்படி செய்தாள்? நாம் சொன்னதற்காக கீழ்ப்படிந்து நடந்த மாதிரியா அது? அல்லது என்று கொஞ்சம் அவன் மனம் தடுமாற ஆரம்பித்தது. எல்லாமாக சேர்ந்து அவன் வாயை அடக்கிவிட்டன. சாரதாவும் அவனை சாந்தப்படுத்தவோ பேச்சில் இழுக்கவோ முயலவில்லை. அவளுக்கும் கோபம்.
சாப்பாடு முடிந்து

0: வெளியே போகும் வரை மணி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. தெரு வழியாக போய்கொண்டே என்ன என்னவோ யோசித்தான். அவன் மனம் சொல்ல முடியாத வேதனை அடைந்தது. சாரதா அவ்வளவு தூரம் போய்விடுவாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. படித்த பெண் அந்த மாதிரி செய்திருந்தால் அதில் ஒன்றும் விசேஷம் கிடையாது. ஒரு கிராமாந்தர பெண் முகம் தெரியாதவனை உள்ளே வந்து உட்காரச் சொன்னது மிகவும் அநாகரீகம். சிநேகிதன் என்ன நினைத்திருப்பான்? என்ன தைரியம் இந்த பெண்ணிற்கு என்றோ, அல்லது சுத்த அசடு என்றோ நினைத்திருப்பான். அல்லது இந்த மாதிரி யோசித்துக் கொண்டே போய்க் கொண்டிருந்தான். எங்கேயோ போய்விட்டு திரும்பி வந்து கொண்டிருந்த ராமு தெருவில் மணி எதிரே வருவதைக் கண்டு மிகவும் சங்கடமடைந்தான். அப்பொழுது மணியைக் கண்டு பேசுவதா வேண்டாமா என்று கூட அவனுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. வீட்டுக்கு வந்திருந்ததாக சொல்வதா வேண்டாமா, அவன் மனைவி சொன்னதை சொல்வதா வேண்டாமா, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எழுந்தன. ஒருவேளை மணியின் அனுமதியின் பேரில் அவ்வளவு சகஜமாக அவள் பேசியிருந்தால் சரியாக போய்விடும். இல்லாவிட்டால் தான் சொல்லுவதால் அந்த பெண்ணின் அசட்டுத்தனமோ அல்லது அறியாமையோ மணிக்கு கோபத்தை உண்டாக்கும். உண்டாக்கினால் அவர்களிடையே பெருத்த மனத்தாங்கல் ஏற்படலாம். யார் கண்டார்கள்? மனித சுவாபம் எது வேண்டுமானாலும் நினைக்கும். அந்த மாதிரி மனஸ்தாபத்திற்கு தான் காரணமாக கூடாது. அவள் தானாக மணியிடம் முழுவதும் சொல்லியிருப்பாள் என்பது என்ன நிச்சயம்? சொல்லியிராவிட்டால் அசட்டுத்தனம் ஆபத்தாக அல்லவோ முடியும். இவ்விதம் யோசித்தவனாய் ராமு சடக்கென்று ஒரு சந்தில் திரும்பி மணியின் கண்ணில் படாமல் தப்பித்தான். ஆனால் அன்று காலையில் நடந்த சம்பவத்தை தன் மனதை விட்டு அகற்ற அவனால் முடியவில்லை. அந்த பால்வடியும் புதுமுகத்தின் கள்ளமற்ற பார்வை, தடங்கல், திகைப்பு, பயம் இவை அற்ற அந்த தெளிவான சொற்கள், இதோ வந்துடுவா என்றாள் அவள். அதில் என்ன நேர்மை, என்ன மரியாதை! இன்னும் தன்னை உள்ளே வரும்படி அழைத்ததில் எத்தனை நம்பிக்கை! தன் புருஷனின் நண்பன் என்பதால் ஏற்பட்டது அது. சச்ச, அந்த நாலு வார்த்தைகளில் அவள் எவ்வளவு அர்த்தங்களை வைத்து விட்டாள்! நம்மையும் நம்பினாள். அவள அசடு. அதனால்தான் எனக்கு அந்த கலவரம் ஏற்பட்டது. மணியை மாலையில் கண்டு அவனிடம் சொல்ல வேண்டும். இந்த மாதிரி எண்ணிக்கொண்டு ராமு நடந்தான். ஆனால் தான் முதலில் அந்த பேச்சை எடுப்பதற்கு முன்பு நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தான். மாலை 7 மணிக்கு சென்றால் மணி நிச்சயம் வீட்டில் இருப்பான் என்று அவன் எண்ணினான்.
1: இதுவரை கூப்பா ராஜகோபாலன் அவர்களின் கனகாம்பரம் சிறுகதையின் முதல் பகுதி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.
2: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: இந்த உலகத்துல பல உயிரினங்களோட சேர்ந்து நாமளும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுல நாம அதிகமா பார்த்து கேட்டு ரசிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா பறவைகள் தான். ஆனா அந்த பறவைகளுக்கு நாம திரும்ப என்ன பண்றோம், நம்மள பலர் சில விஷயங்களை அவங்களுக்காக பண்ணித்தரோம். ஆனா அதையும் தாண்டி பறவைகளை உயிராவே நினைச்ச ஒரு மனிதரை பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். அவரை பத்தி சொல்ல இருக்கிறாரு மேனாள் இந்திய வனப்பணி அலுவலர் வி சுந்தரராஜு அவர்கள்.
3: வணக்கம். இன்று நாம் பேச போவது இயற்கையை தனது உயிராக கொண்டாடிய ஒரு மாமனிதரை பற்றி. அவர்தான் இந்திய பறவைகளின் தந்தை டாக்டர் சலீம் அலி. மும்பையில் பிறந்த இவர் சிறுவயதிலேயே இயற்கையின் அற்புதங்களால் கவரப்பட்டார். ஒருநாள் தன்னால் சுடப்பட்ட ஒரு சிறிய பறவையை பற்றி அதன் இனத்தை அறிய அவர் சென்றது அவரது வாழ்க்கையின் திசையை முற்றிலும் மாற்றியது. அந்த சிறு ஆர்வம் பெரும் அறிவியல் தேடலாக மாறியது. அவர் சாதாரண ஆய்வாளர் அல்ல, இயற்கையின் மொழியை புரிந்து கொண்ட ஒரு தலைசிறந்த மாமனிதர். இந்தியா முழுவதும் அவர் பயணம் செய்தார். இமயமலை பகுதிகள் முதல் தென்னிந்திய காடுகள் வரை, பாலைவனங்கள் முதல் நதிக்கரைகள் வரை அங்கு வாழும் பறவைகளின் வாழ்க்கையை அவர் நெருக்கமாக உற்று நோக்கினார். பறவைகள் எப்போது இடம்பெயர்கின்றன, எப்படி கூடு கட்டுகின்றன, அவற்றின் உணவு என்ன, அவற்றின் குரல்கள் என்ன சொல்கின்றன, இவை அனைத்தையும் அவர் ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு புரியும் வகையில் பதிவு செய்தார். இந்திய பறவைகளை பற்றிய அவரது புகழ்பெற்ற நூல் இயற்கையை அறிய உதவும் ஓர் அரிய நுழைவாயில். அந்த நூல் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை இயற்கை ஆர்வலர்களாக மாற்றியது. சலீம் அலி அவர்கள் நமக்கு சொல்லும் முக்கியமான உண்மை, பறவைகள் இயற்கையின் தூதுவர்கள். அவை வாழும் சூழல் சீராக இருந்தால்தான் அவை நம்மோடு இயைந்து வாழ முடியும். பறவைகள் மறைந்தால் அது இயற்கை சீர்கேட்டின் அறிகுறி. அவரது அயராத முயற்சியால் இந்தியாவில் பல பறவைகள் சரணாலயங்கள் உருவாகின. பரத்பூர் போன்ற இடங்கள் உலக புகழ் பெற்றன. டாக்டர் சலீம் அலி பறவைகளை பற்றிய அறிவியல் ஆய்வில் பல முக்கிய பங்களிப்புகளை மேற்கொண்டார். அவர் பம்பாய் இயற்கை வரலாற்று சங்கத்துடன் இணைந்து அதனுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பை வழங்கினார். டாக்டர் சலீம் அலி ஓர் அறிவியல் மேதை மட்டுமல்ல, அவர் ஓர்

உறுதியான சுற்றுச்சூழல் போராளியாகவும் விளங்கினார். பறவைகளின் வாழிடங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இயற்கை வளங்களை காப்பாற்றாமல் மனித வாழ்வு சாத்தியமில்லை என்பதை அவர் தனது ஆய்வுகள் மூலம் எடுத்து காட்டினார். அன்புடையீர், ஒரு மரம் வெட்டப்படும் போது ஒரு பறவையின் இல்லம் அழிகிறது. ஒரு காடு அழிந்தால் ஓர் உலகமே அழிகிறது. ஆனால் ஒரு மரம் நட்டால் ஒரு புதிய உலகம் உருவாகிறது. ஒரு பறவை திரும்பி வரும், அதன் குரல் மீண்டும் இயற்கையை உயிர்ப்பிக்கும். சலீம் அலியின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம், சிறிய ஆர்வம் கூட பெரிய மாற்றத்தை உருவாக்கும் சக்தி கொண்டது. இன்று நாம் என்ன செய்யலாம்? நம் வீட்டின் அருகே ஒரு மரம் நடலாம், பறவைகளுக்கு தண்ணீர் வைக்கலாம், இயற்கையை காக்கும் எண்ணத்தை குழந்தைகள் மனதில் விதைக்கலாம். அவ்வாறு நாம் செயல்பட்டால் சலீம் அலியின் கனவு நனவாகும். இயற்கையை நேசிப்போம், பறவைகளை காப்போம், உலகத்தை உயிர்ப்போடு வைத்திருப்போம். நண்பர்களே, நாம் அனைவரும் ஒன்றிணைந்து டாக்டர் சலீம் அலி அவர்கள் காட்டிய வழியில் நடந்தால் இந்த இனிய உலகம் இனியும் தாங்கும். நன்றி, வணக்கம்.

நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். அடுத்த நிகழ்ச்சியா வலம் வர காத்திருக்கு சூரியகாந்தி நாடகம். இன்று திருடன் நாடகம் கேட்கலாம்.

0: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
1: நேரம் 12:10.
2: ஆல் இந்தியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். சூரியகாந்தி நிகழ்ச்சியில்
3: திருடன். 1999 ஆகாஷ்வாணி நாடக போட்டியில் 2 பரிசு பெற்ற நாடகம். தெலுங்கு மொழியில் எழுதியவர் கே. மத்தாப்பள்ளி ராவ் அவர்கள். ஹிந்தி வழி தமிழாக்கம் பி. நடராஜன் அவர்கள். நடிப்பு எம். சங்கர சுப்பிரமணியன், டி. ஆர். தேவிபாதன், ஜி. குலாம் முகமது, ஏ. சுரேஷ், கேத்லின் புளோரா ஆகியோர். அமைப்பு நரிப்பாடி டி. ராஜு, ஆர். வெங்கடேஸ்வரன்.

0: சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம் பூட்டை தர, ரொம்ப லேட் ஆகுது பாரு, சீக்கிரம்.
1: பூட்டை திறக்க முடியலையே, உடைக்கட்டுமா?
0: வேண்டாம் வேண்டாம், சத்தம் கேட்கும். அப்புறம் ஏதாவது சரி இரு, நான் பூட்டை திறக்க முடிச்சு செய்கிறேன். பூட்டை திறந்துருச்சு திறந்துருச்சு.
1: ஆஹா, அங்கே பாரு, மேஜை மேலே டேப் ரிகார்டு, இதை எடுத்து இந்த பையில போட்டுக்கவா.
0: சரி சரி, அங்கே பாரு, அருமையான வாட்ச், அதையும் எடுத்துக்கோ.
1: இந்த அலமாரியில் நிறையவே கிடைக்கும்னு நினைக்கிறேன்.
0: சும்மா பேசிக்கிட்டு இருக்காத, திறந்து பாரு, சீக்கிரம் சீக்கிரம்.
1: அட, வெள்ளித்தட்டு
0: என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்க. அந்த ஜரிகை போட்டு பட்டு சில, அப்புறம் லாக்கரில் இருக்கிற எல்லா சாமானையும் பையில் அள்ளி போட்டுக்க. ஆமாம், சீக்கிரம் சீக்கிரம்.
2: கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தியே. அம்மா,
1: ஏய், யாரோ யாரையோ கூப்பிடுறாங்க.
0: இரு இரு, கொஞ்சம் பொறுமையாக இரு, பக்கத்துல யாரோ இருக்காங்க.
1: எப்படி இருக்க முடியும், வீடு பூட்டி இருந்துச்சே, எப்படி இந்த குரல், ஆச்சரியமாக இருக்கு. இது ஒரு வயசான கிழவனோட குரல் மாதிரி இருக்கு.
0: ஆமாம், நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்.
2: கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி, என்னது யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே.
1: ஏய், பக்கத்து ரூமில் ஒரு கிழவன் இருக்கான், வெளியே பூட்டு போட்டுருக்கு, உள்ளுக்குள்ளே ஆச்சரியமாக இருக்குல்ல.
0: கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு, அந்த சிவர் ஓரமாக நின்றுக்க, கிழவன் சத்தம் போட்டானா கத்தியை கட்டி மிரட்டு, நான் அதுக்குள்ள இந்த அலமாரியில் இருக்கிறதெல்லாம் அள்ளிடுறேன்.
1: சரி சரி, சீக்கிரம் சீக்கிரம்.
2: கிருஷ்ணமூர்த்தி மகனே, கிருஷ்ணமூர்த்தி, நீ கல்யாணத்துக்கு போகலையாப்பா? என்னது நம்ம ஆட்டி பேசிக்கிட்டு

0: இருக்கேன். ஒருத்தரும் ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே.
1: ஏய், கிருஷ்ணமூர்த்திங்கிறது யாரா இருக்கும்?
2: அநேகமா இந்த கிழவனோட மகனா இருக்கும்.
1: அந்த கிருஷ்ணமூர்த்தி இப்ப வந்துட்டா நாம என்ன பண்றது?
2: எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நம்ம சொல்றதை நீ கேளு. ஆமா
1: சரி சொல்லு.
2: நான் ரூமுக்குள்ள போய் அந்த கிழவன்கிட்ட பேச்சு கொடுக்குறேன். நீ அதுக்குள்ள வீடு பூரா ஆராய்ஞ்சு கிடைக்கிறது எல்லாம் இந்த பையில போடு. சீக்கிரம்
1: கிடம் கூச்சல் போட்டு கூட்டத்தை கூட்டிட்டா அப்ப நம்ம மாட்டிக்குவோம்.
2: பயப்படாதே, அப்படி நடக்காது, நான் பாத்துக்கிறேன்.
1: சரி, கவனமா நடந்துக்கோ.
0: கிருஷ்ணமூர்த்தி, மகனே கிருஷ்ணமூர்த்தி.
3: ஐயா வணக்கம்.
0: யாரு? எனக்கு கண்ணு தெரியாது, காதும் கொஞ்சம் மந்தம். சொல்லுப்பா, நீ யாரு?
3: நான் கிருஷ்ணமூர்த்தி இல்லை, அவரோட நண்பன்.
0: அடடே, என் பையனோட நண்பனா?
3: ஆமா ஆமா.
0: வாப்பா வா. உன் பேர் என்னப்பா?
3: அது என் பேர் ராஜசேகர். ராஜசேகர்,
0: ரொம்ப நல்லது. அப்படி அந்த நாற்காலியில் உட்காருப்பா.
3: ஒரு வேலையா இந்த பக்கம் வந்தேன், அப்படியே கிருஷ்ணமூர்த்தியையும் பார்க்கலாம்னு தான்.
0: நல்லது மகனே நல்லது. காலடி சத்தம் கேட்டது, கிருஷ்ணமூர்த்தி தான் வந்துட்டான்னு நினச்சேன். அதுதான் சொன்னேனே, கண்ணு தெரியல, லேசாக சத்தம் கேட்டுது. சரி சரி, மகனும் மருமகளும் வந்துட்டாங்கன்னு நினச்சேன்.
3: ஐயா, உங்கள் பையனும் மருமகளும் சினிமாவுக்கு போயிருக்காங்களா?
0: இல்லைப்பா, சினிமாவுக்கு போகலை, செகந்தராபாத்துக்கு போயிருக்காங்க.
3: ஓஹோ,
0: அங்கே சொந்தக்காரங்க வீட்டில் கல்யாணம், அதுக்கு போயிருக்காங்க. நாளைக்கு வந்துடுவாங்க.
2: ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கிழவனை தனியாக விட்டுட்டு வீட்டை பூட்டிட்டு போயிட்டாங்க. புருஷனும் பொண்டாட்டியும் நாளைக்கு தான் வருவாங்களாம். ரொம்ப சௌகரியம், வீடு பூரா அலசி ஆராய்ஞ்சு என்னென்ன கிடைக்குதோ அள்ளிட்டு போயிடலாம்.
0: ராஜசேகரே.
3: ஐயா சொல்லுங்க ஐயா.
0: ஒன்றுமே புரியலையே. மகனும் மருமகளும் வீட்டை வெளியே பூட்டிட்டு போனாங்க. அப்புறம் நீ எப்படி உள்ள வந்தப்பா?
3: அதுவா, இப்போ கதவு சாத்தி தான் இருந்துச்சு, ஆனால் பூட்டு போடலையே.
0: அப்படியா?
3: ஆமாம்,
0: போகிற அவசரத்தில் பூட்டை மறந்துட்டாங்களோ என்னமோ. என்னால் எழுந்திருக்க முடியல, எழுந்துட்டா உட்கார முடியல, நடக்கவும் முடியல, கண்ணும் தெரிய மாட்டேங்குது. கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு ஏதோ நாளை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ராஜசேகர்
3: சொல்லுங்க ஐயா.
0: நீ வர்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கலாம்னு நினச்சேன், தட்டி தடவி எழுந்துச்சு வந்தேன். கண்ணு தெரியல, கிளாஸு கீழே விழுந்துருச்சு, தண்ணி எல்லாம் கீழே கொட்டிடுச்சு. ரொம்ப தாகமாக இருக்கப்பா. சமையல் கட்டில் வாளியில் தண்ணி இருக்கே, கொஞ்சம் போய் தண்ணி கொண்டு வந்து தர்றியாப்பா? ரொம்ப தாகமாக இருக்கப்பா.
3: தரேன் பெரியவரே, இதை கொண்டுட்டு வரேன், இருங்க.
1: ஏய் ஏய் ராஜு, என்னென்ன கிடைச்சதோ எல்லாத்தையும் பையில் அள்ளி போட்டுட்டேன், வாவா ஓடி போயிடலாம்.
2: ஏய், பணம் ஏதாவது கிடைச்சதா?
1: 2000 தான் கிடைச்சது.
2: உள்ளே போய் நல்லா தேடு, நிறைய பணம் கிடைக்கலாம். அதுக்குள்ள இந்த கிழவங்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்.
1: சரி சரி, சீக்கிரம்.
3: ஐயா இந்தாங்க தண்ணி குடிங்க.
0: அப்பாட, இப்பத்தான்ப்பா உயிர் வந்துச்சு. ராஜசேகர், நீ நல்லா இருப்பேப்பா, நல்லா இருப்பேன். எவ்வளவு நேரமா துடிச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? இந்த கிழவு மேலே இறக்கப்பட்டு தண்ணி கொடுத்தியே, நீ நல்லா

0: இருக்கணும், நீ நல்லா இருக்கணும்.
1: ஐயா, குளிர் அதிகமா இருக்கிறதுனால உங்க உடம்பு நடுங்குது, இந்த கம்பளியை போத்திக்கீங்க.
0: மகனே, எனக்கு இன்னொரு உதவி பண்ணணும்.
1: சொல்லுங்க ஐயா, என்ன செய்யணும்?
0: அப்பா, கொஞ்சம் என்னோட படுக்கையை கொஞ்சம் சரி பண்ணணும்ப்பா.
1: செய்யலங்க ஐயா. ஐயா, அப்பா, படுக்கை நனைஞ்சிருக்கு, சிறுநீர் வார செய்யக்கலையே. அப்பாப்பா, நீங்க எப்படி ஐயா அதில் படுத்திருக்கீங்க?
0: என்ன பண்றது மகனே, உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது, வயசு வேற அதிகமாயிடுச்சு, அதுதான் இந்த மாதிரி பண்றேன். அவஸ்தப்படுறேன்ப்பா, ரொம்ப அவஸ்தப்படுறேன்.
1: ஐயா கவலைப்படாதீங்க, இங்க பாருங்க, என் தோல் மேல கைய வச்சுக்கிட்டு அப்படி அப்படி மெதுவா நடந்து வாங்க. அப்படி இங்க உட்காந்துங்க, நான் படுக்கையை சரி பண்ணிடுறேன்.
2: டேய் ராஜு, என்னடா இது? நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? பரோபகாரம் பண்றதுக்கோ சமுதாய சேவை செய்யறதுக்காகவோ வரல, புரியுதா? கிடவனுக்கு உதவி செய்யறான உதவி, புத்தி இல்லாமல் எடுத்துக்கிறியே, வாட
1: ஓடிடலாம். தொல்லை தாங்கலையே, ஒன்றும் அவசரம் இல்லை. கிழவனோட மகனும் மருமகளும் நாளைக்கு காலையில் தான் வருவாங்க. போ போ, இன்னும் என்னென்ன கிடைக்குதோ பையில் அள்ளி போட்டுக்க போ.
0: ராஜசேகரே, ராஜசேகரே, ஏன்பா வேற யாரோ வந்திருக்கிற மாதிரி இருக்கு, அது யாருப்பா?
1: அதுவா, நான் சொல்ல மறந்துட்டேன், என்னோட ஃப்ரெண்டு கிருஷ்ணமூர்த்தி தான் வீட்டில் இல்லையே, வாடா போகலான்னு சொல்கிறான், அவ்வளோதான்.
0: ஓஹோ, அதனால என்னப்பா, நீயும் என் பையன் மாதிரி தான், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போப்பா.
1: ஐயா, இந்த வயசான காலத்தில் நீங்கள் ஏன் தனியாக இருக்கீங்க? உங்கள் சம்சாரம் எங்க? இந்த நிலைமையில் அவங்க உங்கள் கூட தானே இருக்கணும்.
0: என் சாவித்திரி விசாகப்பட்டினத்தில் என் சின்ன பையன்கிட்ட இருக்கா, கொஞ்ச நாளா அவளுக்கும் உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். இப்போ எப்படி இருக்காளோ, அவளை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, என்னால போக முடியலையே.
1: ஐயா, நீங்க போக முடியாட்டி என்ன, அம்மாவை இங்க வரவழைக்கலாம்ல?
0: மகனே, அவளும் இங்க வர முடியாது. ஆமா, அவளும் இங்க வர முடியாது. என்னோட பசங்க எங்களை பிரிச்சு வச்சிருக்காங்க, எங்களை சந்திக்கவே விடுறது இல்லை.
1: என்னையா சொல்றீங்க?
0: கிருஷ்ணமூர்த்தி, மகனே கிருஷ்ணமூர்த்தி.
3: கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, சதா தொண தொண தொடன் பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? நரக வாழ்க்கையா இருக்கு.
0: ஒன்றும் இல்லைப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதுதான்.
3: சொல்லி தொலைங்க.
0: வந்து வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, ரொம்ப முடியலையாம்ப்பா.
3: அதுக்கு நான் என்ன பண்ணுறது, எனக்கு 1000 பிரச்சனை.
0: கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, நான் அவளை பார்க்கணும்ப்பா, ஒரு 2 நாளைக்கு எங்க கூட்டிக்கிட்டு வாப்பா.
3: அவசியம் கூட்டிட்டு வரணுமோ, அது ஒன்று தான் பாக்கி. உனக்கு சோறு போடுறதே தண்டம், இதில் அவங்களையும் கூட்டிட்டு வரணுமோ? 2 பேருக்கு சோறு போட என்னால் முடியாது.
0: அப்பா, உங்க அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்காளாம்ப்பா.
3: சும்மா கத்திக்கிட்டு இருக்காத, வாய மூடிக்கிட்டு பேசாம உட்காரு. ஆமா,
0: கடவுளே கடவுளே. மகனே ராஜசேகர், பாத்தியாப்பா, பெத்த புள்ளையே இப்படி நடந்தா சொல்றதுக்கு என்ன இருக்கு? 2 பசங்களும் எங்களை பங்கு போட்டுக்கிட்டாங்க. நான் பெரியவன் கிருஷ்ணமூர்த்தி கிட்ட இருக்கேன், என் சம்சாரம் சின்னவங்கிட்ட இருக்கா, யாருக்கும் எதை பத்தியும் கவலை இல்லை, ஏதோ நாளை கடத்துறோம்.

0: டேய் ராஜு, கடும்கிட்ட பேசினது போதும், வா ஓடிடலாம்.
1: டேய், ஏதாவது கிடைச்சதா?
0: ம், கிடைச்சது கிடைச்சது. சூட்கேஸ் பையெல்லாம் ரொம்பிடுச்சு. போதும்டா, வா ஓடிடலாம்.
2: ராஜு, உன் ஃப்ரெண்டு என்னப்பா சொல்கிறான்?
1: அதுவா, கிருஷ்ணமூர்த்தி தான் இன்னும் வல்லியே, ரொம்ப லேட் ஆகுது, வா போகலாம்னு சொல்கிறாங்க ஐயா.
2: அப்படியா?
1: ஆமாங்க ஐயா.
2: சரி மகனே, எனக்கு இன்னொரு உதவி செய்யணுமே.
1: சொல்லுங்க ஐயா, என்ன உதவி வேணும்?
0: ராஜு, உனக்கு என்னடா ஆச்சு?
1: கொஞ்சம் பொருடா, நமக்கு ஒன்றும் ஆகாது. இந்த கிழவரை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குடா.
2: ராஜசேகர், என் சார்பா ஒரு கடிதம் எழுதணும், எழுதி தர்றையாப்பா?
1: கட்டாயம் எழுதி தர்றையா? அது சரி ஐயா, லெட்டர் யாருக்கு எழுதணும்?
2: என் சம்சம்

0: ஐயா, லெட்டர் யாருக்கு எழுதணும்?
1: என் சம்சாரத்துக்கு எழுதணும்ப்பா. எப்படி இருக்கேன்னு கேட்டு எழுதணும். நான் கிருஷ்ணமூர்த்தி கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், அவன் எங்க எழுதறான்?
0: சரி, நீங்க சொல்லிக்கிட்டே போங்க, நான் எழுதிடுறேன்.
2: ஏய் ராஜு, உனக்கு என்னமோ ஆயிடுச்சு. பேப்பரையும் பேனாவையும் தூக்கி எடுத்துட்டு ஓடி வா, போயிடலாம்.
0: கொஞ்சம் பொருளா, சீக்கிரம் கிளம்பிடுறேன்.
1: எப்பா தம்பி, ராஜசேகர் அப்பா என் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போப்பா. மகனே ராஜசேகர், நான் கொஞ்சம் செய்யப்பா.
0: சரிங்க ஐயா, அப்படியே செய்யறேன். ஐயா, பேனா பேப்பர்லாம் ரெடியா வச்சிருக்கேன், சொல்லுங்க.
1: சிரஞ்சீவி, சௌபாகியவது சாவித்திரிக்கு அநேக ஆசீர்வாதங்கள். இங்கு அனைவரும் நலம். என்னை நன்றாக கவனித்துக் கொள்ளுகிறார்கள். என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். உனது உடல் நலம் குறித்து அறிய ஆவல். உனக்கு உடல் நலம் இல்லை என்று அறிந்து மிகவும் கவலைப்படுகிறேன். நேரா நேரத்துக்கு சரியாக சாப்பிடவும். மகனும் மருமகளும் அப்படி இப்படி திட்டினார்கள், வருத்தப்படாதே, பொறுத்துக்கொள். நீ கூட என்னை பார்க்க ஆசையாக உள்ளது என்று எழுதியிருந்தார். என்ன செய்யறது சாவித்திரி, என்ன செய்யறது? நாம வந்த வழி நம்ம பசங்க மனசு வச்சு கருணை காட்டினால் மட்டுமே நாம சந்திக்க முடியும். இல்லாவிட்டால் இந்த இடைவெளி, இந்த பிரிவு.
0: ஐயா ஐயா, அழுவாதீங்கய்யா, அழுவாதீங்கய்யா, வருத்தப்படாதீங்கய்யா, மேல சொல்லுங்க, எழுதுறேன்.
1: சாவித்திரி, மருமகளும் கிருஷ்ணமூர்த்தியும் என்னை நல்லா கவனிச்சுக்கிறாங்க. நேரா நேரத்துக்கு டிஃபன், சாப்பாடு, பால், டீ எல்லாம் கிடைக்குது. மருமகள் மத்தியான வேளையில பழ ஜூஸ் கூட தர்றா எனக்கு. மருமகளே, அம்மா மருமகளே.
3: சேச்ச சேச்ச, இந்த கிழவனோட ஒரே தொல்லையா போச்சு. என்ன வேணும்? அதான் தட்டு நிறைய சாப்பாடு வச்சிருக்கேல்ல, கொட்டிக்க வேண்டியதானே?
1: அது இல்லம்மா, கொஞ்சம்
3: சொல்லி தொலைங்க. என்ன வேணும் சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு.
1: அம்மா, எனக்கு எனக்கு சாப்பாடு ருசிக்க மாட்டேங்குது. வயசாயிருச்சு இல்லையா, நாக்கு செத்து போச்சு.
3: அதுக்கு என்ன இப்போ?
1: கொஞ்சம் எலுமிச்சை ஊறுகா கூட புளிப்பா சாப்பிடணும் போல ஆசையா இருக்கம்மா.
3: இந்த கிழவனுக்கு திருப்தியே வராது. எவ்வளவு ருசியா சமைச்சு போட்டாலும் இனிப்பு வேணும், புளிப்பு வேணும்னு கேக்குறது. அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறதே வேலை. தலைக்கு மேல வேலை இருக்கு. எலுமிச்சை ஊறுகாய்க்கு நான் எங்க போறது?
1: சரிம்மா, பரவாயில்ல, வீட்டுல ஊறுகாய் இருக்குன்னு நினைச்சு கேட்டேன். பரவாயில்லம்மா, இல்லைன்னா பரவாயில்ல.
3: இங்க பாருங்க, குடுக்கறத சாப்பிடணும், இல்லனா பட்னி கிடங்க ஏதாவது பண்ணுங்க. இனிமே அது வேணும் இது வேணும் கேட்க கூடாது. ஆமா, தொந்தரவு பண்ண கூடாது, புரியுதா?
1: சரிம்மா சரிம்மா, இனிமே நான் தொந்தரவு பண்ண மாட்டேம்மா. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோம்மா.
3: மறுபடியும் சொல்றேன், விதவிதமா சமைச்சு போடுறதுக்கு நான் ஒண்ணும் ஆள் இல்ல. ஏதோ கொடுக்கறத சாப்பிட்டுட்டு செவனேன்னு இருக்கணும். இங்கேயே தொடர்ந்து இருக்கணும்னா உங்களை நீங்க மாத்திக்கணும். ஆமா
4: சேச்ச, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த தொல்லையோ தெரியல.
1: சாவித்திரி, என்னை பத்தி கவலைப்படாத, நான் நல்லா இருக்கேன். மருமகளும் மகனும் என்ன மதிப்பா நடத்துறாங்க. எனக்கு ஒரு குறையும் இல்லை, எல்லாம் நல்லபடியா நடக்குது. யாரையுமே குற்றம் சொல்றதுக்கு இல்லம்மா, யாரையும் குற்றம் சொல்றதுக்கு இல்லை. கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி.
5: என்ன என்னவா?
1: மகனே, நீ எங்கப்பா இருக்க?
5: ஏன் இப்படி கத்துறீங்க? வேற வேலை இல்லை, சும்மா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்திக்கிட்டே.
1: மகனே கிருஷ்ணமூர்த்தி,

0: கோபப்படாதப்பா, உன்னோட அப்பா எனக்கு வயசாயிட்டதால இப்படி.
1: சரி சரி, ஏன் கூப்பிட்ட? என்ன வேணும்? நீயும் நிம்மதியா இருக்க மாட்டேன், அடுத்தவங்களையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். பெரிய பாடா இருக்கு, நிம்மதியே இல்லை. சரி சரி, என்ன வேணும்?
0: அப்பா, இந்த படுக்கையை கொஞ்சம் மாத்தி கொடுப்பா.
1: சே, படுக்கை ஈரம் பண்ணியாச்சா? சிறுநீர் வாட சகிக்கல. ஏன்பா, உனக்கு வெட்கமே கிடையாதா? சரி சரி, எழுந்திரி.
0: மகனே கிருஷ்ணமூர்த்தி, கொஞ்சம் கையை கொடுத்து உதவுப்பா. ஐயோ அம்மா, இடுப்பு நோகுது அப்பா, எழுந்திருக்கவே முடியலப்பா.
1: சதா புலம்பிக்கிட்டே இருக்கியே, எங்களை பத்தியும் கொஞ்சம் நினை. உனக்கு சேவை செஞ்சு சேவை செஞ்சு எனக்கு வியாதி வந்துடும் போல இருக்கு.
0: கிருஷ்ணா, இடுப்பு ரொம்ப நோகுதப்பா, வலி உயிர் போகுதப்பா.
1: உயிர் போகுதா? வெரி குட் வெரி குட். நீ வாழறத விட சாகறதே மேல்.
0: கிருஷ்ணா, செத்து போன்னு சொன்னா உடம்பு செத்து போயிடுமா என்ன? அப்படி நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நானும் கஷ்டத்தோடு கஷ்டமா தான் வாழ்றேன். எனக்கு சாவு வர மாட்டேங்குது, எனக்கு சாவு வர
1: மாட்டேங்குது. சொல்ல தாங்க முடியலையே. வீடா இது, நரகம் அல்ல இருக்கு.
0: ராஜசேகர், இன்னும் ரெண்டு வரிப்பா, லெட்டரை முடிச்சிடலாம். சாவித்திரி, என்னை பத்தி கவலைப்படாத, உன் உடம்ப பார்த்துக்கோ. அன்புடன், உன் கணவன்.

0: டேய் ராஜு, இதெல்லாம் என்னடா? இந்த தாத்தா அழுதுகிட்டே ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீயும் எழுதுகிட்டே இருக்கு, உனக்கு என்னமோ ஆயிடுச்சு, லெட்டரை கீழே போட்டுக்கிட்டு வா, ஓடிடலாம்.
1: கொஞ்சம் பொறு, இந்த கிழவரை பார்த்தா ரொம்ப பாவமாக பரிதாபமாக இருக்குப்பா. மகனும் மருமகளும் இவரை கவனிக்கிறதே இல்லை, இவரை ஒரு பாரமாக நினச்சி கொடுமைப்படுத்துகிறாங்க. இவரோட மனைவியும் இன்னொரு மகன் வீட்டில் இருக்காங்க. மனசு பொறுக்காமல் தன்னோட மனைவிக்கு ஏன் மூலமாக லெட்டர் எழுதுகிறாருப்பா?
0: எல்லாம் சரிதான், இப்போ நான் சொல்கிறது கேள், இன்னைக்கு ஏதோ நடக்க போகுது.
2: ராஜசேகரே, லெட்டரை முடிச்சிடப்பா. இந்த பேப்பரில் அட்ரஸ் இருக்கு, அட்ரஸை எழுதி போஸ்ட் பண்ணிடப்பா, மறந்துடாத கண்ணு.
1: சரிங்க ஐயா.
0: டே ராஜு, எழுந்துரு, லெட்டர் தான் முடிஞ்சு போச்சு, அப்புறமா வேற என்னமோ எழுதிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன ஆச்சு? இந்த கிழவனை விட்டு நகர மாட்டியே.
1: இதோ இப்போ போயிடலாம், சூட் கேஸையும் பையையும் இங்கே வச்சிடு.
0: ஏ ஏ,
1: நான் சொல்கிறத கேளு.
0: ஏய் ஏய், நிச்சயமாக உனக்கு என்னமோ ஆயிடுச்சு. டே டே,
1: சத்தம் போடாத.
2: ராஜசேகரே, மகனே ராஜசேகரே.
1: ஐயா,
2: கிளம்பிட்டியாப்பா? கிருஷ்ணமூர்த்தி கிட்ட ஏதாவது சொல்லணுமாப்பா?
1: ஆமாங்க ஐயா, இந்த லெட்டரை அவங்கிட்ட கொடுத்துருங்க, இதில் எல்லா விவரமும் எழுதியிருக்கேன்.
2: சரிப்பா.
1: ஏய் வா, போகலாம். போகும்போது வெளிப்பக்கமாக வீட்டை பூட்டிகிட்டு போயிடலாம்.
0: அப்பாடா, இப்போ வாவது கிளம்பிடி.
1: ஐயா, பெரியவங்களே, அப்போ நாங்கள் கிளம்புறோம்.
2: சரிப்பா, நீ மகராசனாக இருப்பேன்.

0: அட அட, சுப்பராவ் வீட்டு கல்யாணம் பிரமாதம், ரொம்ப கிராண்ட். எவ்வளவு பேர் வந்திருந்தாங்க, சாப்பாடும் A1.
1: பிரமாதமா இருக்காதா என்ன? அவங்க வீட்டுல முதல் கல்யாணம் இது, அசத்திட்டாங்க. போங்க, பொண்ணு கட்டியிருந்த புடவை ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, காஸ்ட்லி புடவை, எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு.
2: கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டியாப்பா?
0: ஆமா வந்துட்டேன், ராத்திரி பூரா தூங்கலையா? சரி சரி.

0: என்ன விஷயம்?
1: ஒன்றும் இல்லைப்பா, யாரோ ராஜசேகரன் உன் ஃப்ரெண்டு வந்திருந்தான், இப்போ தான் போகிறான். ரொம்ப நேரமாக வருவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். போகும்போது உங்ககிட்ட தர சொல்லி இந்த லெட்டரை கொடுத்தான்ப்பா.
0: என்னது, ராஜசேகரா?
1: ம்,
0: அப்படி யாரும் எனக்கு ஃப்ரெண்டு இல்லையே, யாரா இருக்கும்?
2: யாரு, யாருங்க வந்திருப்பா?
0: பதட்டப்படாத, இந்த லெட்டரை படிப்போம். கிருஷ்ணமூர்த்தி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ சரியான வாழ்க்கையா நடத்துற?
2: அய்யோ, யாருவன்?
3: உன்னுடைய மனசுல கொஞ்சமாவது மனுஷத்தன்மை இருந்தா, வயசான உடம்பு முடியாத தகப்பனார வீட்டு உள்ள வச்சு வெளியே பூட்டிட்டு ஜாலியா புருஷனும் பொண்டாட்டியும் சுத்த போவீங்களா? அட முட்டாளே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா?
2: இவன் யார உங்களை முட்டாள்னு சொல்றதுக்கு? இவன் ஏன் இப்படி எழுதிருக்கா?
0: நீ பேசாம இரு.
3: நீ எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் முக்கியமான ஒரு பாடத்தை, அதான் வாழ்க்கை பாடத்தை படிக்க மறந்துட்டியே. உனக்கு சரவணகுமாரோட கதை தெரியுமா? தன்னோட வயசான, அதுவும் கண் தெரியாத அம்மா அப்பாவை காவடியில சுமந்து புண்ணிய யாத்திரை போனானா? அவன் எங்க, நீ எங்க? பெத்த அம்மா அப்பாவை மதிக்காதவன், அவங்க கிட்ட அன்பு செலுத்தாதவன், அவங்களை சரியா கவனிக்காதவன், இவங்கதான் பெரிய திருடன். தன்னுடைய பொறுப்புகளை தட்டி கழிச்சு ஓடுறவன் தான் உண்மையிலேயே திருடன். இப்ப யார் திருடன்னு நீயே தீர்மானம் பண்ணிக்க. நீ வெட்கப்படு, வேதனைப்படு, சிந்தித்து செயல்படு.
0: இப்படிக்கு திருடன், திருடன் யார், யார் இந்த திருடன்?
2: திருடனா? யாருங்க அது?
1: கிருஷ்ணமூர்த்தி, திருடனா? யார் திருடன்?
0: திருடன் யாரு, யார் அந்த திருடன்?
1: திருடன் யார் அந்த திருடன்?
4: நேயர்கள் இதுவரை கேட்டது திருடன் நாடகம். 1999 ஆண்டிற்கான ஆகாஷ்வாணி நாடக போட்டியில் 2nd பரிசு பெற்ற நாடகம். தெலுங்கு மொழியில் எழுதியவர் கே மத்தாப்பள்ளி ராவ் அவர்கள். ஹிந்தி வழி தமிழாக்கம் பி நடராஜன் அவர்கள். நடிப்பு கிழவராக எம் சங்கர சுப்பிரமணியன், திருடர்களாக டி ஆர் தேவிபாதன், ஜி குலாம் முகமது, கிருஷ்ணமூர்த்தியாக ஏ சுரேஷ், மருமகளாக கேத்லின் புளோரா. அமைப்பு நரிப்பாடி டி ராஜு, ஆர் வெங்கடேஸ்வரன்.
5: இத்துடன் இன்றைய சூரியகாந்தி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: முத்தண்ணே, என்ன இது? அந்த ஒரு பெட்டிய மட்டும் இவ்வளவு பத்திரமா வச்சிருக்கீங்களே.
1: அதுவா தம்பி, 1980-90 வந்த பாடல்களோட கேசட்டு, சிடிஸ், பாட்டு புக்கு, அதுல எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் இருக்குப்பா.
0: அப்படியா? அப்ப உங்களை மாதிரி இருக்கிற ஆளுகளுக்கு தானே இந்த நல்ல செய்தி. நம்ம திருச்சி பண்பலை 102.1 தினமும் இரவு 8 மணிக்கு இரவு இசை இனிமையில லிசனர்ஸ் சாய்ஸ்ல 80s 90s பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கலாம். போன போடுங்க, பாட்டை கேளுங்க.
1: ஆமா, எந்த நம்பர்ல?
0: திருச்சியோட முன்னிணைப்பு என்னான சுழி 431 2 1. அது மட்டும் இல்லாம இன்னொரு நம்பர் 240-102-1.

நேர்களே, இன்று 2:15 வாளான ரங்கம். இதில் முருங்கையில் மதிப்பு கூட்டுதல் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் தேசிய உணவு தொழில்நுட்ப தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவன இணைப்பேராசிரியர் முனைவர் வி. சந்திரசேகர் அவர்கள்.

0: இணைந்திருக்கிறோம் நேயர்களே, திருச்சிராப்பள்ளியின் அன்பு அலைவரிசைகளோடு. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் உலகிலேயே மிக குறைந்த விலையில் இந்தியாவில் வழங்குவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அண்டை நாடுகள் மற்றும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் கனடா போன்ற வளர்ந்த நாடுகளை விடவும் இந்தியாவில் சிலிண்டர் விலை மிகவும் குறைவு என்று கூறப்பட்டுள்ளது. பிரதமரின் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு ஆண்டுக்கு முதல் 4 சிலிண்டர்களுக்கு தலா 300 ரூபாய் நேரடி பணப்பயன் பரிமாற்றம் வழங்கப்பட்ட பிறகு ஒரு 14.2 கிலோ எல்பிஜி சிலிண்டருக்கு 642 ரூபாய் மட்டுமே செலவாகிறது என்றும், அதே நேரத்தில் டெல்லியில் ஒரு பொதுவான நுகர்வோருக்கான சில்லறை விலை 942 ரூபாயாக உள்ளது என்றும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்ட இடையூறுகளால் வளைகுடா நாடுகளின் விநியோகம் குறைந்ததைத் தொடர்ந்து இந்த ஆண்டு பிப்ரவரி மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையில் சமையல் எரிவாயுக்கான நிர்ணயிக்கப்பட்ட விலை சுமார் 46% உயர்ந்ததே இந்த விலை அதிகரிப்புக்கு காரணம் என்று அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. இதனால் 14.2 கிலோ சிலிண்டரை விநியோகிப்பதற்கான செலவு 1600 ரூபாய்க்கும் மேல் உயர்ந்தது என்றும், நிலையற்ற உலகளாவிய எரிசக்தி சந்தைகளின் தாக்கத்திலிருந்து நுகர்வோரை பாதுகாப்பதற்காக இந்த விலை உயர்வின் பெரும் பகுதியை அரசே ஏற்றுக்கொண்டுள்ளது என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. பாகிஸ்தான், நேபாளம், பங்களாதேஷ் மற்றும் இலங்கை உள்ளிட்ட அண்டை நாடுகளின் சமையல் எரிவாயு விலையை விட உஜ்வாலா பயனாளிகள் செலுத்தும் உண்மையான விலை குறைவாகவே உள்ளது என்பதை அமைச்சகம் எடுத்துரைத்துள்ளது. மேலும் நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களுக்கு எவ்வித பற்றாக்குறையும் ஏற்படவில்லை என்றும், சமையல் எரிவாயு சிலிண்டர் நிரப்புதல் மற்றும் விநியோக நடவடிக்கைகள் வழக்கம்போல் தடையின்றி தொடர்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் திரு சுகியோனோ இன்று டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கூட்டு ஆணையக் கூட்டம் 4 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நடைபெறுகிறது. இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், இந்த இடைப்பட்ட காலத்தில் இருதரப்பு உறவுகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளும் தங்களது இருதரப்பு உறவுகள் தொடங்கப்பட்டதன் 75வது ஆண்டை கொண்டாடியதாக அவர் கூறினார். அரசியல், பாதுகாப்பு, கடல்சார் விவகாரங்கள், வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், மருந்துகள், உணவு பாதுகாப்பு, சுற்றுலா, கல்வி மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பு உள்ளிட்ட அனைத்து வகையான ஒத்துழைப்புகள் குறித்தும் விரிவாக இந்த கூட்டத்தில் விவாதிக்க தாம் ஆவலுடன் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தமது தொடக்க உரையில் குறிப்பிட்டார். சைக்கிள் ஓட்டுவது நமது பூமியை தூய்மையாக வைத்திருப்பதற்கும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் உதவும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று காலை நடைபெற்ற 77வது ஃபிட் இண்டியா சண்டேஸ் ஆன் சைக்கிள்ஸ் என்ற பேரணியை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரிய நகரங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு சைக்கிள் ஓட்டுவது மிகச்சிறந்த தீர்வு என்று கூறினார். சைக்கிள் ஓட்டுவதால் பல்வேறு உடல் நலன்கள் மேம்படுவதாகவும், இந்த திட்டத்தில் இணைந்து ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மக்கள் ஆர்வத்துடன்

0: பங்கேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த சைக்கிள் பேரணியில் பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் விக்ராந்த் மெஸ்ஸி, ஃபிட் இண்டியா இயக்கம் மிகவும் அற்புதமானது என்றும், இது ஒரு மக்கள் இயக்கமாக மாறியுள்ளது என்றும் கூறினார். நாடு வளர்ச்சியடைய இம்மாதிரியான இயக்கங்கள் உதவுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவுக்கு அளித்த பேட்டியில், ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் 90 கோடிக்கும் அதிகமான தனித்துவமான ஆபா அடையாள அட்டைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், 100 கோடிக்கும் அதிகமான டிஜிட்டல் மருத்துவ பதிவுகள் இந்த ஆபா அடையாள அட்டைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். சிபிஎஸ்இ பிளஸ் டூ தேர்வு விடைத்தாள் மறு மதிப்பீடு செய்ய விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாளாகும். மத்திய கல்வி வாரியம் நடத்திய இந்த ஆண்டுக்கான பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகளுக்கு பின்னர் விடைத்தாள் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று சிபிஎஸ்இ ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்த விண்ணப்பங்களை இன்று நள்ளிரவு வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும், இந்த காலக்கெடு முடிவதற்குள் விண்ணப்பங்களை முழுமையாக பூர்த்தி செய்து சமர்ப்பிக்குமாறு மத்திய கல்வி வாரியம் மாணவர்களை கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு வங்கத்தில் உள்ள தக்ஷினேஸ்வர் மற்றும் காலிகாட் போன்ற முக்கிய ஆன்மீக தலங்களில் வசதிகளை மேம்படுத்துவதற்காக பிஜேபி அரசு பெரிய அளவிலான வளர்ச்சித் திட்டங்களை மேற்கொள்ள இருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கங்கா சாகர் மேளாவை சர்வதேச தரத்திற்கு உயர்த்துவதற்கான பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் கூறினார். தெலங்கானாவில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார சுதந்திரத்திற்கு பெரும் ஊக்கமளிக்கும் வகையில் ஸ்திரீ ரைடு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. தெலங்கானா மகளிர் பாதுகாப்பு பிரிவு முழுவதும் பெண் ஓட்டுநர்களை கொண்ட கார்கள், ஆட்டோக்கள் மற்றும் மின்சார பைக்குகளை உள்ளடக்கியது இந்த திட்டம். தெலங்கானா மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு சி வி ஆனந்த் இந்த திட்டத்தினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதன் மூலம் பெண் பயணிகள் பிரபலமான செயலியின் வழியாக பெண் ஓட்டுநர்களால் மட்டுமே இயக்கப்படும் வாகனங்களை முன்பதிவு செய்து பயணிக்க முடியும். இந்த திட்டத்தின் கீழ் மகளிர் பாதுகாப்பு பிரிவு தனது இணையதளம் மூலம் 55 பெண்களை தேர்வு செய்து அவர்களுக்கு தொழில்முறை ஓட்டுநர் பயிற்சியுடன் மின்சார வாகனங்களை வாங்குவதற்கான நிதி உதவியையும் வழங்கியுள்ளது. இந்த தொடக்க விழாவில் பேசிய மகளிர் பாதுகாப்பு பிரிவு இயக்குநர் ஜெனரல் சாரு சின்ஹா, இந்த திட்டம் பெண்களுக்கு தன்னம்பிக்கையையும் பொருளாதார சுதந்திரத்தையும் வழங்கும் ஒரு இயக்கமாகும் என்று பாராட்டினார். பிரபல மலையாள திரைப்பட நடிகர் சலீம்குமார் நேற்று கொச்சியில் காலமானார். அவருக்கு வயது 57. உடல்நலக்குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார். ஆரம்பத்தில் மிமிக்ரி மேடைகள் மற்றும் தொலைக்காட்சி நகைச்சுவை நிகழ்ச்சிகள் மூலம் மக்களின் கவனத்தை ஈர்த்த சலீம்குமார் 1996 சித்திக் ஷமீர் இயக்கிய இஷ்டமானு 100 வட்டம் என்ற திரைப்படத்தின் மூலம் சினிமாவுக்குள் நுழைந்தார். 3 தசாப்தங்களுக்கும் மேலாக தனது திரையுலக வாழ்க்கையில் சுமார் 350 திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு இந்தியாவின் சில பகுதிகள், அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள், கர்நாடகா, கொங்கன் மற்றும் கோவா, லட்சத்தீவு, மகாராஷ்டிரா, துணை இமயமலை, மேற்கு வங்கம், சிக்கிம், தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஆகிய இடங்களிலும் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அது கூறியுள்ளது. மேலும் ஆந்திரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிஷா, தெலங்கானா, மேற்கு வங்கம் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கடலோர ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிஷாவின் சில பகுதிகளில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும், ஒடிஷாவில் இன்று இரவு நேரத்திலும் வெப்பமான சூழல் நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின்

0: ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஃபைஜிங் சென், ஜப்பானின் செய்தா வட்டனிப் இணையை வென்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய 2-ம் நாள் ஆட்டத்தில் இந்தியா சற்று முன்வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 510 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா இந்தோனேஷியா இடையே இருதரப்பு உறவுகள் வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நாட்டில் டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். கடலோர கர்நாடகா, கேரளா மற்றும் மாஹே ஆகிய பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
2: ஒரு மாசம் ஆயிடுச்சு ஆனா அவங்க கூகுளுக்கு மேல கூகுள் போடுறாங்க அப்ப ஆர்பிஐயோட பேங்கிங் லோக்பாலுக்கு சொல்லிடு. இரு நான் புரிய வைக்கிறேன். கிரிக்கெட்ல தேர்ட் அம்பயர் எப்படியோ அதே மாதிரிதான் ஆர்பிஐயோட பேங்கிங் ஓபட்ஸ்மேன். ஆர்பிஐ சொல்றாங்க பேங்க்ல உங்க கம்ப்ளைண்ட் ஒரு மாசத்துக்குள்ள தீர்க்கலனா நீங்க ஆர்பிஐயோட கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல ஆன்லைன்லயே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது உங்க கம்
1: மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: ஆண்டவா, ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திரும்புறாங்க, எங்க இருந்தா நமக்குன்னு வராங்களோ?
2: ரைட்ல கைய போடுவோம், அதே நேரத்துல லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுவோம், ஆனா ஸ்ட்ரைட்டா போய் போலீஸே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க தெரியுமா?
1: ஆமாங்க, பாதி பேர் இப்படிதான், ஒண்ணு தப்பா இண்டிகேட்டர் போடுறாங்க, இல்லனா இண்டிகேட்டரே போடாம திரும்புறாங்க, இல்லனா போட்ட இண்டிகேட்டர ஆஃப் பண்ணாமே போறாங்க. நான் எங்க போறேன்னு பின்னாடி வரவனுக்கு எதுக்கு தெரியணும்னு யோசிச்சா டேஞ்சர் நமக்கு தானே. உங்களோட பாதுகாப்பு உங்களோட கையில, சரியான இண்டிகேட்டரை சரியான டயத்துல போடுங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க.

நம் அன்னை வானொலியில் நேர்கள் கேட்டு ரசிக்க இருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பு கேட்டிருக்கும் நேர்கள் அயன்புத்தூர் நெசவாளர் காலனி அண்ணாதுரை சரோஜா இவர்களுக்காக பாடலொடிக்கிறது.

1:08 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்ப கேட்டிருக்கிறார்கள் ஸ்ரீரங்கம் எஸ் ரங்கன் சுந்தரராஜன். இவர்களுக்காக பாடல் இதோ, இவர்களோடு நாமும் கேட்டு ரசி

0: மதுரகீதத்தில் தொடர்ந்து வருகிறார் நாடோடி மன்னன் இவர்களுக்காக. கிருஷ்ண சமுத்திரம், தெருக்குத்தரு, சப்பானி, துவாக்குடிமலை, சைமன், கடையக்குடி, சரவணன்.
1: என்னது

ஒரு மணி 24 நிமிடத்திற்கு நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் ஒரு கீதம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ரிசி மூலம் படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் முத்துசுவாமி அகிலாண்டேஸ்வரி. தூசூர், கொடைக்கால், புதூர்,

0: தானம்மா, நாள் செல்ல நாள் செல்ல சுகம் தானம்மா.
1: மதுரகீதத்தில் தொடர்ந்து கம்மங்காடு வைத்தியநாதன், மணிமேகலை மகாலட்சுமி, தவ புதல்வி, இவர்களின் விருப்பத்தில் ஒளிர்கிறது அமரதீபம்.

1:32 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில். தொடர்ந்து தேனும் பாலும் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் பொன்னியம்மன்னீடு, வண்ணை கணேசன், சுகன்யா, பரத், சுஷ்மிதா ஸ்ரீ, வில்லிவாக்கம் குபேந்திரன், திருமழிசை, கஸ்தூரி, அருணாசேகர், வெண்கரும்பூர், நேரு இவர்களுக்காக பாடலொடுக்கிறது.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
1: ஒரே கிளிக்லயா அற்புதம்
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே ராணுவம், வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பான சுகாதாரமான உணவு வழங்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். பதிவுத்துறையில் இணைய வழி ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஈரோட்டில் சாய ஆலை கழிவு பிரச்சினைகள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் சரி செய்யப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி உறுதியளித்துள்ளார். சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் போலிப்பணி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே ராணுவம், கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெறும் இரு நாடுகளுக்கு இடையிலான 8வது கூட்டு ஆணைய கூட்டத்தில் உரையாற்றிய அவர், 4 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறும் இந்த உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் பரஸ்பர ஒத்துழைப்பில் முன்னேற்றங்கள் குறித்து அறிந்து கொள்ள வகை செய்வதாக கூறினார். இரு நாடுகளுக்கிடையே 75 ஆண்டுகால நட்புறவு கொண்டாட்டங்கள் கடந்த ஆண்டு நடைபெற்றதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நாட்டு மக்களின் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு பாதுகாப்பான மற்றும் சுகாதாரமான உணவு வழங்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சர்வதேச உணவு பாதுகாப்பு தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் இன்று அவர் வெளியிட்ட செய்தியில், தன்னிறைவு பெற்ற இந்தியாவை உருவாக்க ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் கடைபிடிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சமையல் எண்ணெய் பயன்பாட்டை 10% குறைத்து சமச்சீர் உணவை பின்பற்ற வேண்டும் என்ற பிரதமரின் அறிவுறுத்தல்களை சுட்டிக்காட்டிய அவர், வலிமையான நாட்டை கட்டி எழுப்புவதில் இவை முக்கிய பங்காற்றும் என்றார். அறிவியல் சார்ந்த உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஆரோக்கிய இந்தியா இயக்கத்தில் இளையோர் பெருமளவு பங்கேற்க வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். 77வது ஃபிட் இண்டியா மிதிவண்டி இயக்கத்தை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சைக்கிள் பயணங்களால் சுற்றுச்சூழல் மாசுபாடு பெருமளவு குறைவதுடன் போக்குவரத்து நெரிசலுக்கு மிகச்சிறந்த தீர்வு எட்டப்படுவதாக எடுத்துரைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை வளாகத்தில் நடைபெற்ற சைக்கிள் பேரணியில் ஃபிட் இண்டியா இயக்கத்தை வலுப்படுத்துவதன் அவசியம் எடுத்துரைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: உலக மிதிவண்டி தினத்தின் ஒரு பகுதியாக மிதிவண்டி பேரணிகள் மற்றும் ஃபிட் இந்தியா வலுவூட்டல் பாராட்டு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துள்ளது. சைக்கிள் பேரணியை ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை மைய துணை காவல் கண்காணிப்பாளர் திரு ஆனந்த் ஜா கொடியசைத்து துவக்கி வைத்தார். சைக்கிள் ஓட்டுவதால் ஏற்படும் நன்மைகளை எடுத்துரைத்தார். பாரத பிரதமரின் ஃபிட் இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்தி வளமான இந்தியா என்ற நோக்கத்தில் வளமுடன் வாழ வேண்டும் என்பதே இந்த பேரணியின் நோக்கமாகும். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
0: விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு அதிக விலை பெறுவதை அரசு உறுதி செய்வதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநில மாம்பழங்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் திட்டத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் உள்ளூர் தயாரிப்புகள் உலகளாவிய சந்தைகளை அடையும் நடவடிக்கைகளை மத்திய அரசு முன்னெடுத்து செல்வதாக குறிப்பிட்டார். மகளிருக்கான புதிய வாய்ப்புகள் மற்றும் அங்கீகாரம் கிடைப்பதை உறுதி செய்து நாட்டின் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி அதிகரிக்கப்பட்டு வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச அளவில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா உள்ளிட்ட வளர்ந்த நாடுகளை விட பிரதமரின் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு இந்தியாவில் குறைந்த விலையில் சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 29 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. தமிழகத்தில் பதிவுத்துறையில் இணைய வழி ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. பொதுமக்கள் சிரமமின்றி ஆவணப்பதிவு நடைமுறைகளை தாங்களே மேற்கொள்ளும் வகையில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் கீழ்

0: முதல் விற்பனை மனை, முதல் விற்பனை அடுக்குமாடி குடியிருப்பு, தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரிய விற்பனை ஆவணங்கள், வங்கிக் கடன் ஆவணங்களை இணைய வழியில் பதிவு செய்து கொள்ளலாம் என அரசு அறிவித்துள்ளது. பொதுமக்கள், கட்டுமான நிறுவனங்கள், ஆவண எழுத்தர்கள், வங்கிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் இதனை பின்பற்ற வேண்டும் என்று இன்று வெளியான தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஈரோடு மாவட்டத்தில் சாய ஆலை கழிவுகளால் ஏற்படும் குடிநீர் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை சரிசெய்யும் நடவடிக்கைகள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி தெரிவித்துள்ளார். காளிங்கராயன் வாய்க்கால் புனரமைப்பு பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்புனரமைப்பு பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்குவது குறித்து அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றார். 50% பணிகள் மட்டுமே நிறைவடைந்துள்ள நிலையில் வரும் 16 வாய்க்காலில் நீர் திறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயப்படும் என்றார். தமிழகத்தில் தனியார் பள்ளி கட்டணம் கண்காணிக்கப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாவட்டத்தில் கல்வி, மருத்துவம், தொழில்துறை வளர்ச்சிக்கான திட்டங்கள் படிப்படியாக செயல்படுத்தப்படும் என்றார். மாநிலத்தின் அனைத்து இடங்களிலும் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். தாவேக ஆட்சி எப்பொழுது வேண்டுமானாலும் கவிழலாம் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியின் கருத்துக்கு பதிலளித்த அமைச்சர், மக்களின் நம்பிக்கையுடன் அமைந்துள்ளதால் இந்த ஆட்சி தொடர்ந்து நீடிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். நாமக்கல் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் மாநில வணிக வரி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் இன்று காலை ஆய்வு மேற்கொண்டார். நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை வழங்க அறிவுறுத்திய அவர், மருத்துவமனையை சுகாதாரமாக வைத்துக் கொள்ள உத்தரவிட்டார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் மறுகூட்டல் மறு மதிப்பீடு செய்வதற்கான கால அவகாசத்தை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் இன்று வரை நீட்டித்துள்ளது. முன்னதாக நேற்றுடன் இதற்கான அவகாசம் முடிவடைந்த நிலையில் பெற்றோர் மற்றும் மாணாக்கரின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையின் காரணமாக சாமந்திப்பு உற்பத்தி அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கிருஷ்ணகிரி, ராயக்கோட்டை, சூளகிரி, ஓசூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 2000 ஏக்கர் நிலப்பரப்புகளில் சாமந்தி பூக்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த வாரங்களில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்ததன் காரணமாக நடப்பு பருவத்தில் சாமந்தி பூக்கள் விளைச்சல் அதிகரித்து ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வரை லாபம் கிடைத்து வருகிறது. 2 நாட்களுக்கு ஒரு முறை அறுவடை செய்து பெங்களூரு, சென்னை, பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: போதைப்பொருள் புழக்கத்தை குறைத்து மகளிர் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படும் என்று இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட நெல்லை சரக காவல்துறை துணைத் தலைவர் திரு திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார்.
3: திருநெல்வேலி சரகத்திற்கு உட்பட்ட 4 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடன் இணைந்து ஆலோசித்ததில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை ஏற்படாத வகையில் ஒரு அமைதியான சூழலை ஏற்படுத்துவது என்பது எங்களுடைய முதல் நோக்கமாகும். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தீவிர கண்காணிப்பினை மேற்கொண்டு போதைப் பொருள் நடமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். சாலை விபத்துகளை தடுத்து விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்புகளை மேற்கொண்டு ஒரு நல்ல சூழலை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய இருக்கின்றோம்.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக சிறப்பான சேவையாற்றியவர்கள் சமூக சேவை விருது பெற வரும் 25 தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யாரி தெரிவித்துள்ளார். இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெண்கள் முன்னேற்றத்திற்காக சிறந்த சேவையாற்றிய தனிநபர் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் விருது பெற வரும் 19 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். தஞ்சையில் பிரசித்தி பெற்ற 18 வைணவ ஆலய நவநீத அலங்கார திருவீதி உலா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தென்காசி, திருநெல்வேலி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் பொலிப்பள்ளி இணை அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. இன்று நடைபெற்ற அரையிறுதியில் இந்த இணை சீன ஜப்பான் இணையை 6-3, 6-2 என்ற நேர்சிற்களில் வென்றது. நியூ சண்டிகரில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 8

0: விக்கெட் இழப்பிற்கு 564 ரன்னுக்கு டிக்ளேர் செய்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே ராணுவம், வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பான சுகாதாரமான உணவு வழங்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். பதிவுத்துறையில் இணைய வழி ஆவண பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஈரோட்டில் சாய ஆலை கழிவு பிரச்சினைகள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் சரி செய்யப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி உறுதியளித்துள்ளார். சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் பொலிப்பள்ளி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55. இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

0: Away in Kochi. IMD forecasts widespread rainfall across the country in next 2 to 3 days. And in cricket, India declare first innings at 564 for 8 against Afghanistan in one-off test in New Chandigarh. And with that, we end the midday news.
1: மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலைவரிசையோடு.

0: வேளாண் அரங்கம். நிகழ்ச்சியில் இன்று முருங்கையில் மதிப்பு கூட்டுதல் நேர்முகம் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் தேசிய உணவு தொழில்நுட்ப தொழில் முனைவு மேலாண்மை நிறுவன இணை பேராசிரியர் முனைவர் வி. சந்திரசேகர் அவர்கள். முருங்கைங்கிற பேரை கேட்டாலே நமக்கெல்லாம் நினைவுக்கு வரது இயக்குனர் நடிகர் பாக்கியராஜ் நடிச்சு வெளிவந்த முந்தான முடிச்சு படம் தான். பாரம்பரிய மருத்துவத்துல முருங்கைக்காய்க்கு உள்ள ஆற்றலை மிகச்சிறப்பாக உணர்த்தி இருப்பாங்க இயக்குனர் நடிகர் பாக்கியராஜ். முருங்கைக்காயை மையமா வச்சு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வெள்ளி விழா கண்டு மாபெரும் வெற்றி அடைந்ததும் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒண்ணுதான். முருங்கைய வச்சு ஒரு படமே வெள்ளி விழா கண்டிருக்குது அப்படின்னா அப்ப அந்த முருங்கையில எந்த அளவுக்கு சத்துக்கள் நிறைந்ததாக இருக்கும்? ஆமாங்க, முருங்கைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய அனைத்து பாகங்களும் இலை காய் பூ விதை இப்படின்னு எல்லாமே மூலப்பொருட்களா மட்டும் விற்காம அதை அதிக லாபம் தரக்கூடிய புதிய பொருளா மாத்துறது தான் மதிப்பு கூட்டுதல் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம். முருங்கைய பொறுத்த வரைக்கும் பன்னாட்டு சந்தையில சூப்பர் ஃபுட் அப்படின்னு அழைக்கப்படுறதுனால இதுக்கு உள்நாட்டிலயும் சரி வெளிநாடுகள்லயும் சரி நிறைய வரவேற்பு இருக்குது. அப்போ இந்த பயிரை சாகுபடி செய்யறதுனாலயும் அதை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யறதுனாலயும் விவசாயிகள் தொழில் முனைவோராகிறதுக்கும் கூடுதல் வருமானம் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய உள்ளன. தெரிஞ்சுக்கோங்களா?
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்து கொண்டு முருங்கையில என்னென்ன மதிப்பு கூட்டு பொருட்கள் செய்யலாம், அதை எப்படி செய்யலாம், அதுக்கு சந்தைப்படுத்துறதா இருந்தா என்ன செய்யலாம் அப்படிங்கிற குறித்து தன்னுடைய அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்து கொள்வதற்காக அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. தஞ்சாவூர் தேசிய உணவு தொழில்நுட்ப தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவனத்தினுடைய பேராசிரியர் முனைவர் வி. சந்திரசேகர் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சந்திரசேகர். நான் நிப்டம் தஞ்சாவூரில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். இன்று நமது பண்ணையில் ஒளிபரப்பின் பிறந்தநாள் விழா. நான் சின்ன வயசுல இருந்து வயலும் வாழ்வும் போன்ற நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருப்பேன். அது எனக்கு ஒரு உந்து சக்தியா இருக்கும். இன்றைக்கு நம்ம திருச்சி வானொலியத்திலிருந்து நிறைய வேளாண் நிகழ்ச்சிகள், உதாரணமாக வேளாண் அறிவிப்புகள், உழவர் உலகம், வேளாண் அரங்கம் போன்ற நிகழ்ச்சிகள் நான் விரும்பி கேட்பது உண்டு. இந்த நிகழ்ச்சிகள் விவசாயம் சார்ந்த அனைத்து தொழில்நுட்ப விஷயங்களையும் விவசாயிகளுக்கு அறிவித்து வருகிறது. இது மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. இன்றைய நன்னாளில் முருங்கையில் மதிப்பு கூட்டல் என்ற தலைப்பில் எனது உரையாடல் திருச்சி வானொலி நிலையத்திலிருந்து ஒளிபரப்பப்படுகிறது. இதையும் விவசாய பெருமக்கள் கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அனைத்து நேயர்களும் வேளாண் பெருங்குடி மக்களும் இன்மேலும் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்திற்கு ஆதரவு நல்கி அதை வளர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என் சார்பாகவும் என்னுடைய நிறுவனமான நிப்டம் தஞ்சாவூர் சார்பாகவும் இன்றைய பிறந்தநாள் காலம் பண்ணை இல்ல ஒளிபரப்பு நிகழ்ச்சிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அதன் சார்ந்த தொழில்நுட்ப நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.
1: ஐயா, அதாவது முருங்கைக்காய் முக்கியமா சமைக்கிறவங்க வந்து வீட்டுல சாம்பார் காய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா நம்ம பாட்டு கத்திரிக்காய் பீன்ஸ் கேரட் வேணா கூடவே சேர்த்து ஒரு முருங்கைக்காயும் வாங்கிட்டு வாங்க அப்படிம்பாங்க. ஒரு வாசனைக்காகவும் கூடுதல் சுவையை தரும் அப்படிங்கறதுக்காக. முருங்கையில இருந்து எந்தெந்த பாகங்கள்ல இருந்து நீங்க மதிப்பு கூட்டு பொருட்கள் செய்றீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க.
3: முருங்கை வந்து அற்புதமான ஒரு காய்கறி. ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க முருங்கைக்காவை எந்த குழம்புல வேணாலும் சேர்த்துக்கலாம். சாம்பார்லயும் போட்டுக்கலாம், புளி குழம்புலயும் சேர்த்துக்கலாம், மீன் குழம்புலயும் சேர்த்துக்கலாம். முருங்கை ஒரு காய் போட்டீங்கன்னா அதோட சுவையும் மனமும் அதிகமா இருக்கும். அதை சாப்பிடக்கூடிய ஆசையை தூண்டும். அதுதான் முருங்கையோட ஸ்பெஷல். அதே மாதிரி முருங்கை மரத்துல இருந்து வர்ற பாகங்கள், ஃபர்ஸ்ட் முருங்கை கீரை. நம்ம இது வரைக்கும் முருங்கை கீரையை தான் அதிகமா மதிப்பு கூடுதல் பண்ணிட்டு இருப்போம். முருங்கை கீரை, முருங்கைக்காய், முருங்கைக்காயிலிருந்து வர்ற முருங்கை

0: விதைகள், முருங்கை பூ, இது எல்லாமே வந்து சுவையாகவும் இருக்கும், அதே அளவில் உடல் நலத்துக்கும் நல்ல மருந்து. மிராக்கிள் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க முருங்கை மரத்தை. முருங்கை இலைகளை சாப்பிடும்போது அதிகமான புரதச்சத்து, இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு பால் சுரக்கிறதுக்கு முருங்கைக்கு அதிகமாக சாப்பிடுவாங்க. இந்த நாலு பாகங்கள்ல இருந்தும் நம்ம மதிப்பு கூட்டுதல் பண்ணலாம்.
1: முருங்கை மரத்துல எல்லாத்தையும் மதிப்பு கூட்டுதல் செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஐயா, முருங்கை இலையில பொதுவா கிராமத்துல எல்லா வீட்லயுமே என்ன செய்வாங்க அப்படின்னா, கீரையை வாங்குவோம், சாம்பாரோ இல்லைன்னா முருங்கைக்கீரை கூட்டோ செஞ்சு சாப்பிட்டுவோம். அதை தாண்டி வேற என்ன உங்களுடைய நிறுவனம் மூலமா மதிப்பு கூட்டுதல் செய்யறீங்கிறத சொல்லுங்க.
0: தற்போதைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், கரூர் மாவட்டங்களில், தேனி, அப்புறம் தூத்துக்குடி மாவட்டங்களில் முருங்கை விளைவிக்கிறது அதிகமாகிடுச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முருங்கை கீரையை வந்து பறித்து அதை காய வச்சு பொடி பண்ணி பேக் பண்ணிட்டு குட்டிகள் அடைச்சோ சந்தைப்படுத்துகிறாங்க, இல்லாட்டி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. நம்ம அதோட நிப்பாட்டாமல் அந்த பவுடர்லேருந்து, காய வைத்த அரைத்த பவுடர்லேருந்து வேற வேற மதிப்பு கூட்டுதல் பண்ணோம்னா இன்னும் விவசாயிகளுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். குறிப்பாக முருங்கை கீரையில் பவுடர்லேருந்து சூப் மிக்ஸ் பண்ணலாம், அது வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது. அந்த சூப் மிக்ஸ்ல நம்ம சேர்க்கக்கூடிய மற்ற சேர்மானங்கள்லாம் சேர்க்கறப்ப இன்னும் உடலுக்கு ரொம்ப இதா இருக்கும்.
1: ஐயா, இப்ப நீங்க சொன்னீங்க முருங்கை கீரை இருந்து காய வச்சு பொடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டீங்க, இப்ப இதுல இருந்து வேற செய்யலாம் அப்படிங்கிறப்ப முதல்ல சூப் சொல்றீங்க. இப்ப சூப்புக்கு என்ன கூடுதல் பொருட்கள் சேர்த்தா அதை சூப்பை மாத்தி வைக்கலாம் அப்படிங்கறத சொன்னீங்கன்னா நல்லா
0: இருக்கும். முருங்கை இலை பொடியோட சோளமாவு, பொட்டுக்கடலை மாவு, பால் பொடி, வெங்காய பொடி, பூண்டு பொடி, மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், சீரகத்தூள், தேவையான சர்க்கரை, இது மாதிரி மூலப்பொருட்களை சேர்த்தா ஒரு நல்ல சூப் மிக்ஸ் நம்ம தயார் செய்யலாம்.
1: இத்தனையும் சேர்க்கறதுக்கு எந்தெந்த அளவுல செய்யணும்? மிளகாப்பொடி அரைக்கிற மிஷின்லயே போட்டு செஞ்சிடலாமா, இல்ல வேற எதுவும் இதுக்குன்னு தனியா மிஷின் எதுவும் இருக்கா?
0: முருங்கை இலையை காய வைக்கிறதுக்கு உலர்த்திகள் நிறைய இருக்கு. நம்ம வந்து ஆங்கிலத்துல ட்ரே ட்ரையர், தட்டு உலர்த்தி இருக்கும். அப்புறம் சோலார் ட்ரையர் பார்த்தீங்கன்னா சூரிய உலர்த்தி நிறைய இடத்துல வந்து இருக்கிறது. விவசாயிகளும் இப்போ நிறைய அதை வாங்கி பயன்படுறாங்க. ஃபர்ஸ்ட் அதை வந்து உலர்த்தி பவுடர் பண்ணிக்கணும். மாவு அரைக்கிற இயந்திரத்திலே நம்ம போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சோள மாவு, பொட்டுக்கடலை மாவு அதெல்லாம் வந்து நம்மளாவும் வாங்கி அரைச்சி மாவா எடுத்துக்கலாம். அப்படி இல்லையில கடையில இருந்த கூட நம்ம வாங்கிக்கலாம். முருங்கை இலை பொடி வந்து ஒரு 60%, சோள மாவு பொட்டுக்கடலை மாவு 25%, 30%, பால் பொடி 2%, வெங்காய பொடி, பூண்டு பொடி, மிளகுத்தூள் இது எல்லாமே சேர்த்து ஒரு 10%, உப்பு தேவையான அளவு, சீரகத்தூள் தேவையான அளவு இதெல்லாம் ஒரு 2%, அது மாதிரி போட்டு அது நல்லா கலந்துகிட்டோம்னா உடனடி முருங்கை இலை சூப் மிக்ஸ் தயாராகிடும்.
1: இலையில இருந்து வேற என்ன மதிப்பு கூட்டுப்பொருட்கள் செய்வீங்க?
0: பொதுவா எல்லா விவசாயிகளும் முருங்கை இலை பவுடர் மட்டும்தான் சந்தைப்படுத்துறாங்க, இல்ல முருங்கை இலை உடனடி சூப் மிக்ஸ் தான் சந்தைப்படுத்துறாங்க. அது இல்லாம முருங்கை இலையிலிருந்து முருங்கை இலை தேநீர், இப்ப டீ பேக் சொல்லுவோம், தேநீர் பைகள், எப்படி தேயிலையை வந்து பதப்படுத்துறாங்களோ அந்த முறையில முருங்கை இலையும் பதப்படுத்தி தேநீர் பேக்ல போடுற மாதிரியே முருங்கை இலை டீ பேக்கும் பண்ணலாம். சந்தைகள்லயும் இருக்கிறது.
1: டீ தூள் சேர்ப்போமா?
0: தேயிலை சேர்க்க மாட்டோம், ஒன்லி முருங்கை இலை மட்டும்தான் இருக்கும். ஆனா முருங்கை இலையை வந்து தேயிலை வந்து ஃபெர்மெண்டேஷன், நொதித்தல்ங்கிற ஒரு ப்ராசஸ் போகும். அதே மாதிரி முருங்கை இலையும் அந்த மெத்தட்ல நம்ம பண்ணோம்னா முருங்கை இலை டீ பேக்கும் நம்ம பண்ணலாம். முருங்கை இலை பவுடர்ல இருந்து அப்பளம் நம்ம உளுந்து மாவுல பண்றோம் இல்லையா, அந்த உளுந்து மாவுல 20-25% முருங்கை இலை பவுடர் போட்டு அப்பளமாவும் பண்ணலாம். அதுக்கப்புறம் குக்கீஸ், பிஸ்கட்ஸ், ரொட்டி வகைகள் அந்த இதையுமே பண்ணலாம். இது எல்லாமே வந்து 20-25% முருங்கை இலை காய வச்ச பொடியை வந்து அதில் கலந்துக்கிட்டோம்னா முருங்கை இலை பிஸ்கட்ஸ் தயாராகிடும், முருங்கை இலை அப்பளம் தயாரும், சிப்ஸில் கூட நம்ம அதை ஆட் பண்ணலாம். இதை தாண்டி முருங்கை இலை கேப்சூல்ஸ் நம்ம மாத்திரை சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பொடியை வந்து கேப்சூலில் போட்டுட்டு பாட்டில்லையும் நம்ம அடைச்சி அதை சந்தைப்படுத்தலாம்.
1: ஐயா, இப்போ முக்கியமாக நீங்கள் கேப்சூல்னு சொன்னோன்னே மாத்திரையெல்லாம் வந்து 500 mg, 50 mg தேவையான அளவுக்கு எடுத்துக்கிற மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. இப்ப அந்த மாதிரி முருங்கை இலையில இவ்வளவு இரும்பு சத்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கேப்சூல் உருவாக்குறீங்களா, இல்ல சும்மா அது பொடி மாதிரி போட்டு அப்பப்ப எடுத்துக்கிற மாதிரி கொடுக்குறீங்களா?
0: அந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம வந்து ஆராய்ச்சி எதுவும் பண்ணல. ஆனா முருங்கை இலை பொடியை நீங்க அப்படியே எடுத்துக்கிற பதிலா, ஏன்னா அதுல முருங்கை இலை பொடி கொஞ்சம் துவர்ப்பாவும் கசப்பாவும் இருக்கும், இந்த கேப்சூல்ல போட்டு அடைச்சு நீங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து ஈஸியா அதை சாப்பிட்டுக்குவாங்க.
1: கசக்காது, நான் சாப்பிட மாட்டேங்கிறத சொல்ல மாட்டாங்க.
0: ஆமா, அது மாதிரி. இதை தவிர முருங்கை இலையில இருந்து தொக்கு ரெடி பண்ணலாம். முருங்கை இலை தொக்கு, முருங்கை இலை சட்னி, துரித உணவகங்கள் அதிகமாயிடுச்சு.
1: இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ள வந்துருச்சுங்க சமையல்.
0: ஆமாங்கய்யா, இன்னும் ஒரு 5-10 வருஷம் பாத்தீங்கன்னா எல்லாம் துரித உணவுகள், உடனடி உணவுகளோட சந்தை மதிப்பு வந்து அதிகமா இருக்கும். அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு பயனுள்ள ஊட்டச்சத்து உள்ள ஒரு முருங்கை இலையோ முருங்கை உணவுகளை நம்ம தயாரித்து சந்தைப்படுத்தும் போது விவசாயிகளுக்கும் பயனுள்ளதா இருக்கும், அதே மாதிரி பயனாளிகளுக்கும், யாராவது சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கும் ஊட்டச்சத்து நிறைந்த சாப்பாடா நம்ம சாப்பிட முடியும்.
1: இலையிலேயே நீங்க சொன்னது வெரைட்டியே வேற லெவல்ல இருக்கு. அதே போல முருங்கை காயிலிருந்து

0: என்னென்ன மதிப்பு கூட்டு பொருட்கள் செய்யறீங்கிறத சொல்லுங்க.
1: பொதுவாக விவசாயிகள் வந்து முருங்கை இலைய மட்டும்தான் இப்போ வரை கவனத்தில் எடுத்துக்கிறாங்க மதிப்பு கூட்டுதல்ல. ஆனால் முருங்கைக்காயை வந்து மறந்துடுறாங்க. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர்லேருந்து வந்தேன். என்னோட சின்ன வயசில் என்னோட தோட்டத்தில் நான் பார்த்த அனுபவத்தினால தான் இந்த முருங்கை மதிப்பு கூட்டுதல் ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படிங்கிற இந்த டாபிக் நான் எடுத்துக்கிட்டேன். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கு விலை கிடைக்காதனால வந்து மரத்திலே விட்டுடுவாங்க. அந்த மாதிரி சமயங்களில் முருங்கையை அறுவடை பண்ணி அதை சின்ன சின்னதாக நறுக்கி அந்த நறுக்குன்னு அதை பாட்டிலில் போட்டு இப்போ வெளிநாடுலாம் பார்த்தீங்கன்னா பாட்டில்டு பிக்கிளிங் சொல்லுவாங்க, ஊறுகாய் முறைன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி சந்தைப்படுத்துவாங்க. நம்மளும் அந்த முறையில் வந்து முருங்கையை பாட்டில் பண்ணி சந்தைப்படுத்தலாம் இல்லை ஏற்றுமதி பண்ணலாம். இது ஒரு வழி. அதுக்கப்புறம் இந்த முருங்கைக்குள்ளே இருக்கிற பல்ப்பு ஊணுன்னு சொல்லுவோம், அந்த பல்ப்பை வந்து தனியாக பிரித்தெடுத்து ஊறுகாவாக பண்ணலாம், தொக்கா பண்ணலாம், தொக்கு மாதிரி பண்ணிட்டு அதையும் வந்து நீங்கள் பாட்டிலில் அடைச்சி சின்ன சின்ன பேக்கெட்

0: சமயங்கள்ல முருங்கைய அறுவடை பண்ணி அதை சின்ன சின்னதா நறுக்கி அந்த நறுக்குன்னு அதை பாட்டில போட்டு இப்ப வெளிநாடுலாம் பாத்தீங்கன்னா பாட்டில்டு பிக்கிளிங் சொல்லுவாங்க, ஊறுகாய் முறைன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி சந்தைப்படுத்துவாங்க. நம்மளும் அந்த முறையில வந்து முருங்கைய பாட்டில் பண்ணி சந்தைப்படுத்தலாம் இல்ல ஏற்றுமதி பண்ணலாம், இது ஒரு வழி. அதுக்கப்புறம் இந்த முருங்கைக்குள்ள இருக்கிற பல்ப்பு ஊனுன்னு சொல்லுவோம், அந்த பல்ப்பை வந்து தனியா பிரித்தெடுத்து ஊறுகாவா பண்ணலாம், தொக்கா பண்ணலாம், தொக்கு மாதிரி பண்ணிட்டு அதையும் வந்து நீங்க பாட்டில அடிச்சு சின்ன சின்ன பாக்கெட்ல சாஷேட்ல அது மாதிரி கூட அடிச்சு நம்ம சந்தைப்படுத்தலாம். திரும்ப முருங்கைக்காய் பல்ப்ல இருந்து நிப்டம் எங்களோட நிறுவனத்துல நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த பல்ப்பை எடுத்து சாம்பாரா செஞ்சு வச்சிருக்கோம், சாம்பார் கியூப்ஸ், இது பேரு பவுலியான் கியூப்ஸ் சொல்லுவோம். இந்த சாம்பார் கியூப்ஸ வந்து நீங்க ஒரு சுடு தண்ணியில போட்டு ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க வீட்டுல செய்யற சாம்பார் மாதிரியே ஒரு நல்ல சாம்பாரை நீங்க சாப்பிட முடியும்.
1: அதாவது நீங்க சொல்றத பார்த்தா விமானத்துல எல்லாம் போகும்போது சாப்பாட்டுக்கு ஒரு டப்பா கொடுப்பாங்க, இதுல வந்து சுடு தண்ணியை ஊத்தி ஒரு 10 நிமிஷம் வச்சிருங்க சாப்பிட ஆரம்பிச்சலாம், ரெடி டு.
0: ஆமாங்கய்யா, ஆமாங்க,
1: அது மாதிரி இருக்கு. ஐயா அந்த சாம்பார் கியூப்ஸ் இருக்குல்ல, அதுல என்னெல்லாம் சேர்ப்பீங்க இந்த முருங்கைக்காய் சதையோட?
0: வீட்டுல என்ன சாம்பார் வைக்கிறோமோ அதே தான், முருங்கைக்காய், பருப்பு, எண்ணெய், உப்பு, மிளகாய்த்தூள், மசாலா, இது மாதிரி பொருட்கள். நம்ம சாம்பார் எப்படி வைக்கிறோமோ, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு சாம்பார் எப்படி செய்யறோமோ அதே முறையில சாம்பார் செஞ்சு உலர்த்துவோம். என்ன மாதிரி உலர்த்துவோம்னா ஃப்ரீஸ் ட்ரையிங் சொல்லுவோம், குளிர்ந்த உலர்த்தி, ஃப்ரீஸ் ட்ரையிங் கண்டிஷன்ல, அதாவது கம்மியான வெப்பநிலையில 5 டிகிரி -15 டிகிரி அந்த இதுல உலர்த்தி அந்த பவுடரை எடுத்து கியூப்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். அதோட வந்து செல்ஃப் லைஃப் சொல்லுவோம், 3 மாதங்கள் வரைக்கும் கெடாம அதை நம்ம வச்சுக்கலாம்.
1: ஐயா இப்ப நீங்க சாம்பார் மாதிரி தனியா செஞ்ச விருப்பாடு நீங்க அதை குளிர்ந்த நிலைக்கு கொண்டு போகும்போது ஐஸ் கட்டியா மாறிடும்?
0: இல்லங்கய்யா, அது ஐஸ் கட்டியா மாறத வந்து வெறும் தண்ணியா இருந்தா மட்டும்தான் அது ஐஸ் கட்டியா மாறும். தண்ணியில இருக்கிற டோட்டல் சாலிபிள் சாலிட்ஸ் சொல்றது, இப்ப நம்ம சேர்க்கிற முருங்கைக்காய், பருப்பு எல்லாமே டோட்டல் சாலிட்ஸ், அது எல்லாமே பவுடரா மாறிடும், ஐஸா மாறாது பவுடரா மாறிடும். அந்த பவுடரை வந்து நம்ம கியூப்ஸ் மாதிரி மோல்ட் பண்ணி வச்சுக்கலாம், இது ஒரு முறை. அப்படி இல்லை என்றால் சாம்பாரவே எடுத்து மோல்டு மாதிரி இருக்கும், மோல்டுல ஊத்தி குளிர்ந்த நிலையில உலர்த்திட்டீங்கன்னா அது அந்த கியூப்ஸ் மாதிரி அப்படியே வந்துடும்.
1: அதுக்கு ஒரு மெஷினரி இருக்கு?
0: மெஷினரி இருக்கு.
1: சரிங்க,
0: எந்த விதமான சந்தேகங்களுக்கும் தேவைகளுக்கும் எங்களோட நிப்டம் வந்து கான்டாக்ட் பண்ணணும்னா எங்களோட இயக்குநருக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, மின்னஞ்சல் அனுப்புங்க. அந்த மின்னஞ்சல் ஐடி director@iifpt.edu.in. நான் திரும்ப தெளிவா சொல்றேன், director@iifpt.edu.in. இந்த மின்னஞ்சலுக்கு நீங்க மெயில் அனுப்புனீங்கன்னா கட்டாயம் 2-3 வேலை நாட்களுக்குள்ள பதில் கிடைக்கும்.
1: உங்களுடைய தொலைபேசி எண்ணையும் அதோட சேர்த்து டைப் பண்ணி அனுப்பிச்சிருங்க.
0: ஆமா, அப்பதான் யாருக்கு வந்து மெயில் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும்.
1: இப்ப கேட்டுட்டு இருக்க விவசாயிகளுக்கு நிறைய சந்தேகம் வந்திருக்கலாம், முருங்கை சம்பந்தமா ஆலோசனை கேட்கணும் அப்படின்னா எந்த எண்ணில் உங்களை தொடர்பு கொள்ளலாம்?
0: 6280566761 இந்த நம்பர்ல வேலை நாட்கள்ல 9 to 6 மணிக்குள்ள எந்த நேரத்திலையும் எனக்கு அழைக்கலாம். என்னால எடுக்க முடியலன்னா ஒரு குறுந்தகவல் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு பதில் எடுக்கும்.
1: ஐயா என்ன மறுபடியும் கொஞ்சம் சொல்லுங்க.
0: 6-2-8-0-5-6-6-7-6-1.
1: சிறப்பு,
0: நன்றி.
2: முருங்கையை பொறுத்த வரைக்கும் முருங்கை இலைய நிழல்ல உலர்த்தி அரைச்சு சலிச்சு பொடியாக்கி வச்சுக்கிட்டோம்னா அதுல சூப் மிக்ஸ், ஹெல்த் மிக்ஸ், முருங்கை இலை டீ, முருங்கை இலை கேப்சூல் இப்படின்னு நிறைய பொருட்களை நாம மதிப்பு கூட்டி விற்பனை செய்யலாம். ஆமாங்க, முருங்கையில இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுமே, முருங்கை இலை, விதை, காய், பூ, முருங்கை மரத்துடைய பட்டை இப்படின்னு எல்லாமே மதிப்பு கூட்டுதலுக்கு நாம எடுத்துக்கலாம். அதுக்கு நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்கு. நம்ம தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய தேசிய உணவு தொழில்நுட்ப நிறுவனம் அதாவது நிப்டம் அங்க வந்து கத்துக்கிட்டு உழவர்களாகிய நீங்களும் ஒரு தொழில் முனைவோரா மாறணும் அப்படின்னு இதுவரை நம்மிடையே பல தகவல்களை பகிர்ந்து கொண்டார் தஞ்சாவூர் தேசிய உணவு தொழில்நுட்ப தொழில் முனைவு மேலாண்மை நிறுவன இணை பேராசிரியர் முனைவர் வி. சந்திரசேகர் அவர்கள். வேளாண் பெருமக்களே, இயற்கையின் வரமான முருங்கையை மதிப்பு கூட்டுவோம், அதிக வருவாயை எடுத்து காட்டுவோம். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் செய்தி மலர். இன்றைய மலரில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால சாதனை, திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவரின் செய்தியாளர் சந்திப்பு, திருச்சி ஆட்சியரகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டம், வானொலிக்கு 90 வினாடி வினா போட்டி, ஒருநாள் வயதுடைய கிராமப்பிரியா கோழி குஞ்சுகள் விற்பனை, திருச்சி மாவட்டத்தில் தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம், வெப்ப அலை, உதவி உழுவை ஓட்டுநர் பயிற்சி ஆகியவை இடம்பெறுகின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நம்பிக்கை, கட்டமைப்பு, மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகளின் அடிப்படையில் பல்வேறு சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. லகுவான வர்த்தகத்தை மேற்கொள்ள செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இதுகுறித்து திருச்சி மாவட்ட குறு சிறு தொழில்கள் சங்க மாவட்ட துணைத்தலைவர் திரு இரா சண்முகம் பேசுகையில்,
1: AI என்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற தொழில்நுட்பம் சமீப காலமாக வேளாண்மை துறையிலும் பொறியியல் துறையிலும் முன்னுரிமை பெற்று வருகின்றன. மனித ஆற்றலை மட்டுமல்லாது மனிதனையே உருவாக்கும் அதற்கு அளவிற்கு சமீபத்தில் அறிவுத்திறன் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. சமீபத்திய வளர்ச்சி தனி மனித அறிவின் வளர்ச்சியை முதன்மையாக கொண்டு பல புதிய கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கமளிக்கும் விதமான முயற்சிகளில் அரசும் சில துறைகளும் விஞ்ஞானிகளும் வெளிநாட்டு நிபுணர்களும் ஈடுபட்டு வருவதால் புதிய பரிணாம வளர்ச்சியை கடந்த 15 ஆண்டுகளுக்கும் உள்ளாக நமது இந்தியாவும் பெற்று வருகிறது. உலக அரங்கில் நாம் மிக உயர்ந்த இடத்தில் வருவதற்கு இதுபோன்ற புதிய மாற்றங்கள் அடையாளமாக அமைகின்றன. அது வெற்றிகரமாக அமைய வரும் சந்ததியினர் இதனை நன்றாக பயன்படுத்தி நமது நாட்டின் வளர்ச்சியின் உச்சியில் நமது பெருமையை நிறுத்த வேண்டும்.
0: திருச்சி சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு சி ராஜா,
2: இந்தியா கடந்த 12 ஆண்டுகளில் திடக்கழிவு மேலாண்மையில் பயன்படுத்தப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள், ரப்பர் பொருட்கள், மின்னணு சாதனங்களின் கழிவுகளை மீண்டும் மறுசுழற்சி செய்து பயன்படுத்தும் தொழில்நுட்பத்தில் வளர்ச்சியடைந்து கழிவுகளை தேங்காமல் இயற்கையை பாதுகாக்கும் முயற்சியில் வெற்றி கண்டுள்ளது. முன்னரே ஏற்படக்கூடிய பூகம்பங்கள், மண் சரிவுகள், புயல்களை கண்டறிந்து அதை எச்சரிக்கையாக பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் தெரிவித்து அவர்களின் உயிரை காப்பதில் கடந்த 12 ஆண்டுகளில் மிகப்பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சியை இந்தியா அடைந்துள்ளது. மேங்ரோவ் ஃபாரஸ்ட் எனும் மரங்களை வளர்ப்பதன் மூலம், காற்றாலை உற்பத்தி மூலம் கிடைக்கக்கூடிய மின்சார ஆற்றலை சூரிய ஒளியின் மூலம் கிடைக்கக்கூடிய மின்சார ஆற்றலாக மாற்றக்கூடிய தொழில்நுட்பத்தில் இந்தியா மேலும் வளர்ச்சி அடைந்து அதை மிகப்பெரிய விழிப்புணர்வாக மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து வருகிறது.
3: இந்தியா தனது சுற்றுச்சூழல் திறனை கணிசமாக அதிகரித்துக் கொண்டே வந்துள்ளது. நமாமி கங்கை திட்டத்தின் மூலம் கங்கை நதியின் மாசுபாடுகள் குறைக்கப்பட்டு அதன் சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தியுள்ளது. புலி, சிங்கம், காண்டாமிருகம் உள்ளிட்ட வன விலங்குகளின் எண்ணிக்கையை அதிகரித்து எக்கோ சிஸ்டத்தை மிக சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. நிலையான வளர்ச்சிக்கு தேசிய திறனை வலுப்படுத்த திடக்கழிவு மேலாண்மை, மறுசுழற்சி, பசுமை திறன் மேம்பாடு, சுற்றுச்சூழல் கல்வி மற்றும் பேரிடர் மேலாண்மை போன்ற துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்ற கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா சாதித்து காட்டியுள்ளது. உலகளவில் இந்தியாவின் நம்பகத்தன்மை உயர்ந்துள்ளது.
0: திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவராக திரு பிரதீக் தயாள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பொறுப்பேற்றார். திருச்சி மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று பொறுப்பேற்ற பின் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
4: இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டத்தில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்ததில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களுக்கு நேர்மையான மற்றும் திறமையான நிர்வாகத்தை வழங்குவது எனது முக்கிய நோக்கமாகும். மக்களின் தேவைகளை, பிரச்சனைகளை கேட்டு அதற்கு பின் விரைவாக தீர்வு காண முயற்சி எடுக்கப்படும். இந்த பணியில் உங்களுடைய ஒத்துழைப்பு, மக்களின் ஆதரவை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜாயின் பண்ண உடனே வந்து ஒரு விரிவான பதில் கொடுத்தா நீங்க நம்ப மாட்டீங்க. மக்களின் ஒரு என்ன மாவட்டத்துக்கு தேவையோ அது வந்து முழுமையாக ஆய்வு செய்து அதுக்கப்புறம் முன்னுரிமை பத்தி முடிவு எடுக்கப்படும். ஆனா என்னை பொறுத்தவரையில் திருச்சி மாவட்டத்தின் வளர்ச்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போறது, இங்க வந்து வேலை வாய்ப்பு எப்படி உருவாக்குவது, என்னெல்லாம் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், மற்றும் எல்லா ஊர்ல அடிப்படை வசதிகள் அதை உறுதி செய்ய இதுல நான் தனியா கவனம் செலுத்தப்படும்.
0: திருச்சி மாவட்ட ஆட்சியரகத்தில் கடந்த திங்கட்கிழமை மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்ட நலத்திட்ட உதவிகள் குறித்து மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் திரு இரா ரவிச்சந்திரன்

0: சுரேந்திரன் பேசுகையில்,
1: திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் 6 மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு வகையான உதவி உபகரணங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் வழங்கப்பட்டது. அதில் ஒரு நபர்களுக்கு மடக்க சக்கர நாற்காலியும், இன்னொரு மாற்றுத்திறனாளி நபருக்கு நடக்க உதவுவதற்கான கைத்தாங்கியும், ஒரு நபருக்கு செயற்கை கால்களும் இன்று வழங்கப்பட்டது. 3 செவித்திறன் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்கள் சைகை மொழி வாயிலாகவும் பயன்படுத்தும் வகையில் திறன்பேசி வழங்கப்பட்டது. இதேபோல பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மாற்றுத்திறனாளி நலத்திட்டம் மூலமாக வழங்கப்பட்டு வருகின்றது. மாவட்ட ஆட்சியர் அவர்களால் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து நேரடியாக பல்வேறு கோரிக்கை மனுக்களையும் பெற்று சம்பந்தப்பட்ட அலுவலக அவர்களிடம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு அதற்கான முடிவுகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு தெரிவித்திடவும், உதவிகளும் செய்யப்பட்ட விவரத்தை தெரிவிக்கவும் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் அறிவுறுத்தப்பட்டது.
0: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மற்றும் தஞ்சாவூர் RVS வேளாண்மை கல்லூரி இணைந்து நடத்திய வானொலிக்கு 90 வினாடி வினா போட்டி நேற்று முன்தினம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி குறித்த சிறு தொகுப்பு.
2: இந்த ரவுண்டுக்கு பேர் யுரேகா ரவுண்ட். எப்படி விளையாடணும்? நிகழ்ச்சியோட தலைப்பு சித்திரங்களா வடிவமைக்கப்பட்டிருக்கு. நீங்க திங்க் பண்ணி அதை கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்க படத்தை பார்த்து 1, 2, 3 ஆன்சர் எழுதணும். முதல் படம் இதோ வருகிறது திரையில், இதற்கான விடையை நீங்க 1 போட்டு ஆன்சர் எழுதணும். இது இரண்டாவது படம். இது இன்னொரு நிகழ்ச்சி. ஆகாஷவாணி அகில இந்திய வானொலி நிலையத்துல வெள்ளிக்கிழமை தோறும் காலை அந்த நியூஸுக்கு முன்னாடி வரும்னு நினைக்கிறேன். காந்தியோட வாழ்க்கை வரலாற சித்தரிக்கிற ஒரு நிகழ்ச்சி. மூன்றாவது படத்துக்கு செல்வோம். ஞாயிற்றுக்கிழமைகளில் வழங்கப்படும் ஒரு சிறுவர் நிகழ்ச்சி. நான்காவது படத்துக்கு செல்வோம். இதே ஞாயிற்றுக்கிழமைகளில் மத்தியானம் 45 to 1 hour ப்ரோக்ராம் பிராட்காஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு சினிமாவோட கண்டென்ஸ்டு வெர்ஷன் வானொலியில பிராட்காஸ்ட் பண்ணுவாங்க. அந்த நிகழ்ச்சியோட டைட்டில். அடுத்த படத்துக்கு செல்வோம். திருச்சிராப்பள்ளி அலைவரிசையில் தினந்தோறும் இரவு 7:25 ஆரம்பித்து 8 முடியும் நிகழ்ச்சியின் தலைப்பு இது. வானொலியில் கிட்டத்தட்ட 90 seconds ஆர் மேக்சிமம் 2 இருக்கும், அவ்வளவுதான். அதனுடைய தலைப்பை தான் இந்த படம் மூலமா விவரிச்சிருக்கோம். 7, 8, 9 எல்லா 1 hour ஸ்லாட்லயும் இந்த ப்ரோக்ராம் வரும். சென்னையிலயும் வரும், திருச்சியிலயும் வரும். அடுத்த படம் ஸ்ரீனிவாசன் என்பவர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் அந்த வாரத்தில் நடந்த சமுதாய பிரச்சனைகளையும் அரசு திட்டங்களையும் பற்றி கட்டுரை வடிவமாக தொகுத்தளிக்கும் நிகழ்ச்சி. ஆகாஷவாணி சென்னை கிட்டத்தட்ட 14 தொடர்ந்து 5 ஒளிபரப்பான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியின் தலைப்பு இது. அடுத்து சினிமா பாட்டுகள்லாம் வரிசையா வரும். 10th செய்தி தொகுப்பின் தலைப்பு. ஒவ்வொரு ஆன்சரும் நான் ரிவீல் பண்ணும் போது கரெக்டா எழுந்தா டிக் மார்க் போட்டுங்க. இளைய பாரதம் யாராவது எழுதியிருந்தா டிக் போட்டுங்க. 2nd சத்திய சோதனை. 3rd கண்மணி பூங்கா. 4th ஒலி சித்திரம். 5th உழவர் உலகம். 6th செய்தி சுருக்கம். அடுத்தது சுழல் விளக்கு. அடுத்தது இன்று ஒரு தகவல். அடுத்தது திரை இசை. அடுத்தது மாவட்ட செய்தி மடல். அகில இந்திய வானொலி ஆகாஷவாணியோட குறிக்கோள் அது வந்து இங்க 2 மட்டும் ஹைட் பண்ணிருக்கேன், டேஷ் டேஷ் போட்டிருக்கேன். அந்த டேஷ்ல என்ன சான்ஸ்கிரிட் வேர்டு வரும், அதனோட மீனிங் என்ன? பகுஜன்னா மெனி பீப்புள், ஹாப்பினஸ் அண்ட் வெல்ஃபேர் ஃபார் தி மெனி அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட எடுக்கப்பட்ட ஒரு குறிக்கோள் தான் இது. பகுஜன் ஹிதயா பகுஜன் சுகயா.
0: திருச்சி கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் ஒரு நாள் வயதுடைய கோழி குஞ்சுகள் விற்பனை துவங்கியுள்ளது. இதன் முன்பதிவு குறித்து மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் சிபி தாமஸ் பேசுகையில்,
3: June 29 ஒரு நாள் வயதுடைய கிராமப்பிரிய கோழி குஞ்சுகள் வரவிருக்கின்றன. கோழி குஞ்சுகளின் விலை ₹25 மட்டுமே. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் நமது அலுவலக தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு June 1 முன்பதிவு செய்து கொள்ளலாம். முன்பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலுவலக எண் 0331 2331 1715.
0: திருச்சி மாவட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களில் தொழில் பழகுனர்களை நியமனம் செய்வதை ஊக்குவிக்கும் விதமாக தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் வரும் 10th மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. இதுகுறித்து இதன் உதவி இயக்குநர் திருமதி முத்தழகி பேசுகையில்,
4: சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்களில் தொழில் பழகுனர்களை நியமனம் செய்வதை ஊக்குவிக்கும் விதமாக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் வருகின்ற June 10 புதன்கிழமை காலை 9 அளவில் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் திருச்சிராப்பள்ளியில் நடைபெற உள்ளது. இச்சேர்க்கை முகாமில் இதுவரை தொழில் பழகுனர் பயிற்சி அப்ரண்டிஸ் பெறாதவர்கள் மற்றும் 2021-22, 2023-24, 2024-25 ஆகிய வருடங்களில் தேர்ச்சி பெற்ற அரசு மற்றும் தனியார் ஐடிஐ பயிற்சியாளர்கள், 8th தொழில் மற்றும் 10-12 தேர்ச்சி அல்லது தோல்வியடைந்த இளைஞர்கள், ஆண் பெண் இருபாலரும் அனைவரும் கலந்து கொள்ளலாம். இந்த முகாம் மூலம் 500 மேற்பட்ட தொழில் பழகுனர்கள் இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. பயிற்சியின் போது உதவித்தொகை மாதம் ₹9600 முதல் ₹15,000 வரை

0: நிறுவனத்தாரால் வழங்கப்படும். மேலும் இது தொடர்பான விவரங்களை அறிய 0431255331 என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
1: சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான சிறப்பு தொழில்கடன் முகாம் இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதுகுறித்து திருச்சி மாவட்ட சிறு குறு தொழில்களின் சங்க தலைவர் திரு முகில் பே ராஜப்பா,
2: 1/6/2026 முதல் 30/6/2026 வரை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான சிறப்பு தொழில் கடன் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகத்தின் மூலமாக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
3: திருச்சிராப்பள்ளி கிளை அலுவலகத்தில் 33 KRT பில்டிங் 2வது தளம் ப்ராமினன்ட் ரோடு கண்டோன்மெண்ட் திருச்சி 6200001 என்ற முகவரியில் குறு சிறு மற்றும் நடுத்தர MSME தொழில்களுக்கான சிறப்பு தொழிற்கடன் முகாம் நடைபெற உள்ளது. இந்த அலுவலகத்தில் கடனுதவி பெற விரும்புபவர்கள் நேரில் வந்து கடனுதவி சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் பற்றி கடனுதவி பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம்.
1: தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற கழக திருச்சி கிளை மேலாளர் திரு ஆர் கோவிந்தராஜ் பேசுகையில்,
4: தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் புதிய தொழில் நிறுவனங்கள் நிறுவுவதற்காகவும் ஏற்கனவே உள்ள தொழிற்சாலைகளை விரிவாக்குவதற்கும் நிலம் வாங்க, கட்டிடம் கட்ட மற்றும் இயந்திரங்கள் வாங்குவதற்கு தேவையான நிதியுதவியும் ஒர்க்கிங் கேபிட்டல் பர்பஸ்க்கு தேவையான நிதியுதவியும் வழங்கிட்டு இருக்கோம். கல்யாண மண்டபம், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், மருத்துவமனைகள், குடோன், குளிர்பதன கிடங்குகள் போன்ற கட்டிடங்கள் கட்டுவதற்கு தேவையான நிதியுதவி செஞ்சுட்டு வந்துருக்கோம். எங்களோட சிறப்பு அம்சமாக சொல்லணும்னா வாடிக்கையாளர்களுக்கு விரைவான சேவை செய்யறோம், புதிய தொழில் முனைவரையும் ஊக்குவித்தல், மத்திய மாநில அரசுகளின் மானியங்களை நாங்களே வாங்கி கொடுத்துருவோம், குறைவான பிணைய சொத்து, நீண்ட கால அளவிலான காலக்கடன் இன்சூரன்ஸ் வசதி நாங்களே எடுத்துக் கொடுத்துருவோம், பிணைய சொத்து மாநிலத்தில் எங்க இருந்தாலும் எடுத்துக்கோ, ஒரு தடவை லோன் பதிவு செஞ்சா லோன் முடிகிற வரைக்கும் அந்த தரத்தில் லோன் வேணாலும் அதிலே வச்சு கொடுப்போம். எங்களது சிறப்பு தொழிற்கடன் முகாம் இந்த மாசம் 1ஆம் தேதியிலிருந்து வருகிற 30ஆம் தேதி வரை எங்களது எல்லா கிளைகளிலும் நடைபெறுகிறது. மேலும் விளக்கங்கள் தேவைன்னா தொலைபேசி எண்கள் 0431-2460-498-9443110-8899.
1: தமிழகத்தில் இயல்பை விட வெப்பம் அதிகரித்து காணப்படுவதை அடுத்து பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டுமென மருத்துவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். வெப்ப அலை குறித்து திருச்சியை சேர்ந்த சிறப்பு நுரையீரல் மருத்துவர் டாக்டர் ராஜ் திலக்,
5: இந்த சம்மர்ல அதிகமா டீஹைட்ரேஷன் 60-65 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, 5-6 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள், பிரெக்னண்டா இருக்கிற பேஷண்ட்ஸா இருக்கலாம், கிட்னி ப்ராப்ளம், கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்னும் சீக்கிரமா டீஹைட்ரேஷன் அண்ட் ஹீட்டோட மற்ற ப்ராப்ளம்ஸும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹீட் அதிகமா இருக்கிறதுனால உடம்புல இருக்கிற உப்பு சத்து மற்றும் எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்ற இந்த சத்துகள் நிறைய குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தசைப்பிடிப்புகள் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சம்மர் ரிலேட்டட் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 60-65 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, அப்புறம் குழந்தைகள், இவங்கெல்லாம் 10:30-11 மணியில இருந்து சாயங்காலம் 4-5 மணி வரைக்கும் வெளியே போறதை தவிர்க்கலாம். எப்பவுமே தண்ணி குடிச்சிட்டே இருக்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப லூஸான காட்டன் ட்ரெஸ்ஸஸ் போடுறத கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. ரொம்ப நேரம் கார் அண்ட் வெஹிக்கிள்ஸ்ல வெயிட் பண்றத கொஞ்சம் தவிர்க்கலாம். எங்கேயாவது நிழல் இருக்கிற இடத்துக்கு போய் நம்ம வெயிட் பண்றது பெட்டர். ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க அந்த மெடிசன்ஸை ஸ்கிப் பண்ணாம கரெக்டா எடுக்கிறது ரொம்ப முக்கியம். நியூஸ்ல கவர்மெண்ட் கொடுக்கற அந்த அட்வைசரி படி எங்கெல்லாம் ஹீட் வேவ்ஸ் எப்பெல்லாம் அதிகமா இருக்கு, எப்பெல்லாம் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்றாங்களோ மேக்ஸிமம் அதை ஃபாலோ பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும்.
1: தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் வேளாண்மை பொறியியல் துறை இணைந்து நடத்தும் கிராமப்புற இளைஞர்களுக்கான உதவி உழுவை டிராக்டர் ஓட்டுநர் வேலைவாய்ப்பு பயிற்சி 27 நாட்களுக்கு இலவசமாக வேளாண்மை பொறியியல் துறையின் அரசு இயந்திர கலப்பை பணிமனையில் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து வேளாண்மை பொறியியல் துறை உதவி பொறியாளர் திரு அசோகன்,
6: 27 நாள் நடக்குது இலவசமா வந்து வேளாண்மை பொறியியல் துறையின் அரசு இயந்திர கலப்பை பணிமனை. திருச்சி கலெக்டர் ஆபீஸ் ரோடு இருக்கு பாத்தீங்களா, அங்க ராஜா காலனி பஸ் ஸ்டாப் அருகாமையிலே இந்த அலுவலகம் இந்த பணிமனை இருக்குங்க. அது இல்லாம சிமுலேட்டர் ரூம்ல பாத்தீங்கன்னா ஃபீல்டுல ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்தி தர முடியும். அதனால உங்களுடைய பயிற்சி வந்து எளிமையா இருக்கும். இந்த 27 நாள் பயிற்சி முடிச்சோடனே உங்களுக்கு அரசோட லைசன்ஸ் இலவசமா பெற்றுதரும். பயிற்சியின் போது சிறு சிறு பழுதுகள் அதை எப்படி நீங்க வந்து சரி செய்யணுங்கிற டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் எல்லாமே இலவசமாவே நாங்க சொல்லித்தரோம். ஒரு டூல் கிட்டும் இலவசமா நாங்க தர்றோம். 18-35 வயசுக்குள்ள இருக்கணும். புகைப்படம், ஆதார் கார்டு, கல்வி தகுதி, பேங்க் பாஸ்புக் இதை எடுத்துட்டு வரணும். நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் உதவி செயற் பொறியாளர் 9578-1778.
1: இதுவரை திருச்சிராப்பள்ளி மண்டல செய்திப்பிரிவு வழங்கிய செய்தி மலர் கேட்டீர்கள். மலர் ஆசிரியர் சாந்தி ரமேஷ், மலர் விளக்கம் வசுந்தரா முரளிதரன்.
7: 2:45.

0: ஆகாஷ்வாணி நேரம் 3:40. விடுமுறை விருப்பம் நேயர்கள் தொலைபேசி வழி தங்கள் விருப்ப பாடல்களை தெரிவித்து வானொலியில் ஒலிபரப்பாக கேட்டு மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498-7355-2986-00-37 எஸ்டிடி குறியீட்டு எண் 044. தொலைபேசி இணைப்பில் காத்திருக்கும் முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க மனோகரன் சார், உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன சொல்லுங்க?
1: எனக்கு வந்து பட்டிகாட்டு ராஜா படத்துல இருந்து ஒன்னே நான் பாட்டு, அந்த பாட்டை கொடுங்க மேடம்.
0: சரிங்க, இப்ப எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை கேட்கலாம்.

0: பட்டிக்காட்டு ராஜா திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய அந்த அற்புதமான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். நேரம் இப்போது 3:05. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், யார், எங்க இருந்து பேசுறீங்க?

0: சென்னை ஊரப்பாக்கம் சிவகுமார்.
1: சொல்லுங்க சிவகுமார் சார், உங்களுக்கான பாடல்.
0: மேடம், குடியிருந்த கோயில் படம் ஆடல் பாடல், இந்த பாடல் கேட்கலாம் மேடம்.
1: சரிங்க, அந்த பாடல் இப்ப கேட்கலாம்.

0: நேரம் 3:11:15 ஆயிற்றுக்கு. நேயர்கள் தங்கள் விருப்ப பாடல்களை தொலைபேசி வழி தெரிவித்து ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாக கேட்டு மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498-7355, 2986-00-37, 2498-7355, 2986-00-37. நமது நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், யார் எங்க?
1: மாவட்டம் தேசூர் மட்டம் கிராமம், கந்தசாமி.
0: ஓ, கந்தசாமி. ஓகே, கந்தசாமிங்கிற பாடல கேட்டீங்க இல்லையா கடந்த நேர் விருப்பத்தில்.
1: இன்னைக்கு வேற பாடுறேன்.
0: சொல்லுங்க.
1: படம்
0: என்னன்னு திரைப்படத்துல என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா.

0: டி எம் சவுந்தரராஜன் பாடிய அந்த அற்புதமான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். நமது நிகழ்ச்சியின் அடுத்து நீங்க
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: திருப்பத்தூர் மாவட்டம் தெற்கு சேகர் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சேகர் சார், உங்களுக்கான பாடல்.
1: பிரியா படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் போடுங்க மேடம்.

0: பிரியா திரைப்படத்தில் கே ஜே எஸ் தாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்களை வழங்கி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் ஆகாஷ்வாணி. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஓம் சக்தி. வணக்கம் சிஸ்டர்.
0: வணக்கம்.
1: கடலூர் மாவட்டம் ரெட்டிக்குப்பம் ஆர் முத்துகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த
1: பாதுகாப்பு தினம். அதனால உன்னால் முடியும் தம்பி படத்துல என்ன சமையலும் சமைத்து பாடல் போடுங்க.
0: சரிங்க, அந்த பாடலை இப்ப கேட்கலாம்.
1: சாப்பாடு
0: சரிங்க, யாரும் உணவை வேஸ்ட் பண்ணாதீங்க.

0: வார நாட்கள்ல அவசரமா பணிக்கு செல்றவங்க கூட இன்னைக்கு தடபுடலா ரிலாக்ஸ்டா அமைதியா உட்கார்ந்து சாப்பிட்டிருப்பீங்க. அந்த நேயர் வேண்டுகோள் விடுத்த மாதிரியே யாரும் உணவை வீணாக்காதீங்க, தேவைப்படுவோருக்கு கொடுங்க, செய்யும் போதே அளவா செய்யுங்க. நேரம் இப்போது 3:27:35. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க, யாரு?
1: கும்பகோணம் துவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனில இருந்து ஞானி ஜி ஆர் சரவணன் பேசுகிறேன். அம்மா
0: சொல்லுங்க. சரவணன் சார், உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: எனக்கு வந்து வாலி எழுதிய டாப் 10 பாடல்ல இந்த பாடல் மிக முக்கியமான இடத்தை பிடித்தது. 1965 வெளிவந்த கலைஞரை விளக்கம் இந்த திரைப்படத்திற்காக கலைஞர் வாலி எழுதி எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எம் சந்திரராஜன் பாடிய காத்து வாங்க போனேன் என்ற பாடல். இந்த பாடல் என்ன வர்ணனை அம்மா?
0: சொல்லுங்க சார், காத்திருக்கிறோம் கேட்கறதுக்கு.
1: என்னுள் எழுந்த கற்பனை எல்லாம் கவிதையாக வாரி வாரி வழங்கினேன் வரிசையாக. என்னுள் எழுந்த கற்பனை எல்லாம் கவிதையாக வாரி வாரி வழங்கினேன் வரிசையாக. அதில் உன்னை கண்டெடுத்த அடையாளங்கள் அனைத்தும் அழகு நடை பயின்றதே அதில் விமர்சையாக. என்னை மறந்து நான் எழுதும் கவிதையெல்லாம் உன்னை மறந்து நீ ரசிக்க. காதலுக்கு கண்களாய் என் கவிதைக்கு ஒளி வீசும் திங்களாய் என்று நீ இருக்க. ஆட்டிலும் மேட்டிலும் காட்டிலும் காத்து வாக்கிலும் வந்தவையா உள்ளூர உன்னை ரசித்ததில் உடன் வளர்ந்தவையா. தேடுகிறேன் இக்கேள்விக்கு விடையை உன் விழிகள் விடுத்த விடு கதையை. நன்றி மேடம்.
0: அற்புதமா இருந்ததுங்க உங்க கவிதை. பாடல் கேட்கலாம்.

0: கலங்கரை விளக்கம் திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டோம். நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார்.
1: ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல இருந்து பாபு பேசுறேன் மேடம்.
0: பாபு சார் சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: படம் வந்து இறையக்கனி. அதுல வந்து நீங்க நல்லா இருக்கணும்,
0: அந்த பாடல் பிடிக்குமா உங்களுக்கு? ஓகே, அந்த பாடல்
1: மேடம். ஒரு கருத்து
0: சொல்லுங்க.
1: இப்போ வந்து நம்ம வானொலி நாளைக்கு வந்து 91வது நாள் கொண்டாட போகுது. வானொலிக்கு 90
0: 91வது நாள். ஆமாங்க.
1: அந்த ஒரு வருஷத்துல நானும் அந்த வானொலி இன்னைக்கு 90ல கலந்துக்கணும் மேடம்.
0: ரொம்ப சந்தோஷங்க. இந்த பாடலை இப்ப கேட்கலாம்.
2: தென்னகமாம் இன்ப திருநாள்.

நிலவுமே.

இதயக்கனி திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன், டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யார் காத்திருக்காங்கன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம். தொடர்பில் ஒரு நேயர் இருந்தாங்க. வணக்கம். இப்போ ஒரு பாடலை கேட்கலாம்.

0: அந்த ஒரு நிமிடம் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினர் பாடிய அந்த பாடலை கேட்டோம். நேரம் இப்போது 3:44. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ மேம். வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க மேடம்.
1: ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் ஷோலிங்கர்ல இருந்து பேசுறோம்.
0: ஷோலிங்கர்ல இருந்து
1: ஜெயரஞ்சினி.
0: சொல்லுங்க மேடம், உங்களுக்கு விருப்பமான பாடல்.
1: கிராண்ட்மாக்காக பாகப்பிரிவினை படத்துல இருந்து தங்கத்திலே ஒரு குரல் இருந்தாலும் அந்த பாட்டு
0: பி சுஷீலாவோட குரல்ல அந்த பாடல் இப்ப கேட்கலாம்.

0: பாகப்பிரிவினை திரைப்படத்தில் பி சுஷீலா பாடிய பாடலை கேட்டோம். நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க சார்.
1: கும்பகோணத்திலிருந்து கிருஷ்ணசாமி பேசுறேன்.
0: சொல்லுங்க கிருஷ்ணசாமி சார், உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும்?
1: சுந்தரி படத்திலிருந்து எஸ்பிபி பாடிய
0: சரிங்க, அந்த பாடலை இப்ப கேட்கலாம்.

0: சுமதி என் சுந்தரி திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி வசந்தா பாடிய அந்த பாடலை கேட்டோம். நமது நிகழ்ச்சியை நடத்த நேயர் வணக்கம்.
1: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம். சொல்லுங்க.
1: வேலூர் மாவட்டத்திலிருந்து ஜெயந்தி பேசுறாங்க. மேடம்
0: சொல்லுங்க. ஜெயந்தி உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன் படத்துல இருந்து விழாமலே அந்த சாங் வேணும்.
0: விழாமலே இருக்க முடியுமா? ஓகே, அந்த பாடல கேட்கலாம்.

0: ஸ்டூடெண்ட் நம்பர் 1 திரைப்படத்தில் SPB சரண் சித்ரா பாடிய அந்த பாடலை கேட்டோம். நமது நிகழ்ச்சியின் நிறைவு நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார்.
1: கும்பகோணம் தோரங்குச்சி எம்ஜிஆர் காலனி, சரவணன் மேடம்.
0: சொல்லுங்க சரவணன், ஏற்கனவே வந்தீங்களோ?
1: ஆமா வந்தேன் மேடம், இப்ப ஒரு வாட்டி வந்திருக்கேன் இந்த பாடலையும் கேட்போன்ட்டு.
0: சரிங்க, என்ன பாடல்?
1: சுஜாதா படத்துல இருந்து கண்ணதாசன் பாடல் இருந்து சிசுநாதன் இசையில் கல்யாணி மேனன் பாடிய நீ வருவாய் என எதிர்பார்த்தேன். இந்த பாடலுக்கு ஒரு வர்ணனை மேடம்.
0: டைம் ஆயிடுச்சுங்களே, இன்னொரு நாள் பாக்கலாம். பாடலை முழுமையா கேட்க முடியாது.

0: ஒவ்வொரு ஞாயிறன்று 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. நேயர்கள் தொடர்பு கொண்டு தங்கள் விருப்ப பாடல்களை தெரிவிக்கலாம். தொலைபேசி எண்கள் 2498-7355, 2986-00-37, எஸ்டிடி குறியீட்டு 044. விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
1: நேரம் 4 மணி.
2: ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்க இருப்பது விடிகளை தேடி நாடகம். எழுதியவர் என் தங்கராஜ் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். இந்நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் வி. சிவகுமார், ஸ்ரீனிவாச முருகன், டி. நந்தகோபால், கே. எஸ். ஸ்டெல்லா மேரி டிமாஷ், கே. கலைமணி, மு. முரளிதரன், டி. அருள்முருகன் ஆகியோர். விடியலை தேடி நாடகம்.

0: அப்பனே விநாயகா, ஓம் சக்தி அம்மாவே, போற்றி போற்றி. திருச்செந்தூர் வேலவா ஞான பண்டிதா, திருப்பதி ஏழுமலையானே, எல்லாரும் எனக்கு மட்டும் நல்ல லாபத்தை கொடுக்கணும். இன்னைக்கு பூரா நல்லதே நடக்கணும்.
1: கற்பூரத்தட்டோடு ஐயா நிற்கிறாரே.
2: நலகாலம் பிறக்குது, நலகாலம் பிறக்குது. இந்த வீட்டு எஜமான் கொடவள்ளல், கொடவள்ளல்.
0: என்னது கொடவள்ளல? நான் கோயிலுக்கு கூட கொடை கொடுக்க மாட்டேன். இவன் என்னடானா வள்ளல் வாழக்காங்கிறான். டே குடுகுடுப்புக்காரா, இன்னும் மேல சொல்லுடா.
1: இந்த ஐயா நல்ல மூடுல இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காசை கறந்துட வேண்டியதுதான்.
0: ஏதாவது பாக்கி வச்சிருக்கியா இல்லையா? என்ன ஏதாவது சொல்லிட்டே இருறா.
2: இந்த வீட்டு ஐயா மகராசன், மகராசன் தர்மபிரபு, தர்மபிரபு.
0: என்ன பத்தி தெரியாம ரயில் விடுறான். தர்மமே பண்ணாதவன போய் தர்ம பிரபுங்கிறான்.
2: வலது கையால கொடுக்கறத இடது கைக்கு தெரியாம கொடுப்பாரு, கொடுத்தத திருப்பி கேட்க மாட்டாரு.
0: திருப்பி கேட்க மாட்டேனா? வட்டி பணத்துல ஒரு ரூபா குறைஞ்சாலும் ஒரு வாரத்துக்கு கண்டா பின்னு திட்டு உண்டா? ஒன்னும் போய் திருப்பி கேட்க மாட்டேன் இவன் சொல்றான்.
2: ஐயா தாராள பிரபு, காலையில தர்மம் கொடுங்க சாமி, உங்க செல்வம் செழிக்கும் சாமி.
0: தர்மம் தானே, கொடுக்கறேன் கொடுக்கறேன். டேய் குடுகுடுப்புக்காரா.
2: என்னங்க சாமி?
0: ஒண்ணும் இல்ல. ஏய் பையில எவ்வளவுடா பணம் வச்சிருக்க?
2: என்ன சாமி அது இருக்கும் சாமி, அந்த நாட்டாம கஞ்ச பிசுனார் இருக்காருல, அவரு வீட்டுல போட்ட 10 ரூபா,
1: நம்ம ஊரு கவுன்சிலர் வீட்டுல கொடுத்த 100 ரூபா, அது கூட 2 படி அரிசிங்க கொடுத்தாங்க ஐயா.
0: டேய் குடுகுடுப்புக்காரா, காலையிலேயே உனக்கு 2 வீட்டுல 110 ரூபா, 2 படி அரிசி வேற, நல்ல வருமானம்டா உனக்கு. நானும் உனக்கு 2 ரூபா தானம் போடுறேன்டா.
2: என்னது 2 ரூபாவா? சரி பரவாயில்ல தர்ம பிரபு, அந்த தானத்தையாவது கொடுங்க தாராள பிரபு.
0: ஆமா ஆமா தாராள பிரபு தான், உங்ககிட்ட இருக்கிற பணம் 2 படி அரிசிய குடுத்துட்டு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வா, நான் உனக்கு 2 ரூபா தரேன்.
2: என்னது அடுத்த வாரம் வரவா? 10 நிமிஷம் என் நேரத்தை வீணாடிச்சிட்டிய. இப்ப நல்லா தெரியுதியா, நீ தாயா இந்த ஊர்லயே கடைஞ்செடுத்த மகா கஞ்சன். நீ வெளியில வா, சொல்றேன் என் மாட்டை விட்டு உன்ன முட்டை சொல்றேன் பாரு. வந்துட்டான் காலையிலேயே சாவுகிறாக்கி.
0: பாடாடே பாடா, நான் கஞ்சனா இருக்கிறதுனால தான்டா இந்த ஊர்ல நான் பெரிய பணக்காரனா இருக்கேன்.
3: புதிய வானம் புதிய பூமி, எங்கும் பனி மழை பொழிகிறது.
0: அடா மவனே பாண்டியா, என்னடா பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு, அட கலர் கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு எங்கடா கிளம்பிட்ட?
4: அப்பா நீ உன் வட்டி வருமானத்தை மட்டும்தான் பாக்குற, எனக்கு ஒரு பொண்ண பார்த்து கட்டி வைக்க மாட்டேங்கிறிய.
0: டே மவனே, நானும் நல்ல பொண்ணா வசதியான பொண்ணா தேடிக்கிட்டு தாண்டா இருக்கேன். சீக்கிரம் பார்த்து முடிச்சிடறேன், கவலைப்படாத
4: போப்பா. இனிமே எனக்கு நானே ஒரு பொண்ணை தேடிக்க போறேன், அதுக்குதான் கண்ணாடி கையில வாட்சி எல்லாம் நான் வரேன்.

0: ஐயா, பெரிய வீட்டு ஐயா.
1: ஐயா நல்ல முத்து, என்ன காலம் காட்டிய எங்க வீட்டுக்கு வந்திருக்க, என்ன சமாச்சாரம்?
0: ஐயா நிலத்துல வித விதைச்ச.
1: ஓ, நிலத்துலதான் விதை விதைக்க முடியும்? வீட்டு மொட்டை பாடிலேயே விதை விதைக்க முடியும்?
0: எப்பவும் ஐயாவுக்கு கிண்டல் தான் ஐயா. விதைச்ச நெல் முளைச்சி நாத்தாகி நடவுக்கு நிக்குது. ஒரு 50,000 ரூபாய் கடனா கொடுத்தீங்கன்னா அறுவடை முடிச்சிட்டு கொடுத்துருவேன். பெரிய மனசு பண்ணுங்க ஐயா.
1: இப்பார் நல்ல முத்து, நீ நாணயமான மனுஷன்தான். வாங்கின கடனை கரெக்டா கொடுப்பதான் நான் நம்புறேன். ஆனா போன சம்பா போகத்துக்கு வாங்கின 30,000 ரூபாய் வட்டி எல்லாம் குட்டி போட்டு இன்னைக்கு 50,000 ரூபாய் நிமிந்து நிக்குதுப்பா. அதுக்கு அடமானமா நீ 2 ஏக்கர் நிலத்து பத்திரத்தை கொடுத்திருக்க. அதோட 3 வருஷத்துக்குள்ள கொடுக்க முடியலன்னா உன் நிலத்தை நான் ராந்தா மாதிரி கரையம் பண்ணிக்கலாம்னு வேற எழுதி கொடுத்திருக்க. இதெல்லாம் ஞாபகம் இருக்கா?
0: ஐயா எல்லாம் ஞாபகம் இருக்குங்க. போன வருஷம் மழை பெய்யாம போனதால எல்லா பயிரும் தண்ணி இல்லாம கருகி சாவியா போச்சு ஐயா. மாடு மேஞ்சதுதான் மிச்சம். அதனாலதான் கடனை திருப்பி கட்ட முடியல. ஏதோ இந்த வருஷம் இப்பவே கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த வானத்து பகவான வேண்டித்தான் பயிரை நடவு செய்ய போறோம். எல்லாரும் பூமி தாயை நம்பித்தான் வாழறோம். இந்த வருஷம் கண்டிப்பா கட்டிடுவங்க. 50,000 கொடுங்க ஐயா.
1: அது சரி நல்ல முத்து, இந்த முறை வாங்குற கடனுக்கு எதை அடமானமா வைக்க போற? இன்னும் உங்ககிட்ட மிஞ்சி இருக்கிறது 3 ஏக்கர் நஞ்ச நிலம் தான். வேணா அந்த நிலத்து பத்திரத்தை எடுத்துட்டு வா, நீ கேட்ட பணத்தை நான் கொடுக்கறேன்.
0: ஐயா உங்களுக்கு தெரியாதுங்களா
1: என்ன,
0: அந்த 3 ஏக்கர் நிலத்து பத்திரத்தை வச்சுதான் பேங்க்ல 1 லட்சம் ரூபாய் ஏற்கனவே கடன் வாங்கின. விளைச்சல் வீணா போனதால அந்த தொகையை கட்ட முடியலதா. சிறு விவசாயிங்க வாங்கி இருக்கிற கடனை தள்ளுபடி செய்ய சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு முடிவு பண்ணி எங்க விவசாயிங்க கடனை தள்ளுபடி செய்வாங்க ஐயா. அதுக்கப்புறம் பத்திரத்தை வாங்கி வந்து உங்க கடனுக்கு கொடுக்கற என்ன நம்புங்க ஐயா.
1: நல்ல முத்து, நீ சொல்றது சரிதான். அரசாங்கம் கடன் தள்ளுபடி செஞ்சா பத்திரம் கொடுப்பீங்க தான். அது வரைக்கும் என்ன என்ன பண்ண சொல்ற? பணத்தை கொடுத்துட்டு தினமும் பேப்பரை பார்த்துட்டு நிக்க சொல்றிய?
0: ஐயா நம்புங்க ஐயா, நான் எப்படியும் கொடுத்துருவேன். பணம் கொடுங்க ஐயா. நாத்த புடுங்கி கட்டு கட்டி சேத்துல போட்டிருக்கேன். பெரிய மனசு பண்ணுங்க ஐயா.
1: நல்ல முத்து, உங்ககிட்ட அடகு வைக்க நிலப்பத்திரம் இப்ப எதுவுமே இல்ல. அதனால சரி, நான் உனக்கு 50,000 கொடுக்கறேன். ஆனா அதுக்கு வட்டியா 110 ரூபாய் கொடுக்கணும். சரியா? இந்த பாருப்பா, உங்ககிட்டதான் குறைச்சலா வட்டி கேக்குறேன். 10 வட்டி. நீ எல்லாத்தையும் தவறாம கொடுத்துடணும். என்ன புரிஞ்சுதா?
0: ஐயா கொஞ்சம் வட்டி அதிகம்தான். பரவாயில்லைங்க ஐயா, கொடுங்க. நான் சரியா வட்டிய கொடுக்கறேன். அறுவடை முடிஞ்சதும் அசலையும் கொடுத்துடுறேன் ஐயா.
1: அது மனசுல இருந்தா சரிதான். கொஞ்சம் இரு, வரேன். இந்த இதுல 50,000 ரூபாய் பணம் இருக்கு, வாங்கிட்டு போ. வட்டிய சரியா கொடுத்துடணும். நலமுத்து ஞாபகம் இருக்கா?
0: சரிங்க ஐயா, நான் கரெக்டா கொடுத்துடுறேன்.
1: சந்தோஷமா போயிட்டு வாப்பா, சந்தோஷமா போயிட்டு
2: வாப்பாட. மாமா வீட்டுக்கு வந்துட்டோம். சரி உள்ள போவோம். மாமா, மாமா, என்ன சத்தத்தையே காணோம்?

0: வாங்க மாமா. அப்பா வயக்காட்டுக்கு போயிருக்காரு.
1: கோகிலா, மாமா வயக்காட்டுக்கு போயிருக்காரா? எப்பமா போனாரு?
0: கருக்கல் நேரத்திலேயே அப்பா ஏர்மாட்டை ஓட்டிக்கின்னு வயலுக்கு போயிட்டாங்க மாமா.
1: ஓஹோ,
0: நான் இப்ப அப்பாவுக்கு தான் சாப்பாடு கொண்டு போக போறேன்.
1: அப்படியா கோகிலா? என்னமா நீ, நான் வந்திருக்கிறேன், மாமாவை தனியா விட்டுட்டு போறேன்றியம்மா.
0: மாமா அப்பா பசி தாங்க மாட்டாரு, அதான் நேரத்துக்கு சாப்பாடு எடுத்து போய் கொடுக்கணும்.
1: கோகிலா என்ன நீ சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிற? தாய் மாமான்ற ஒரு மரியாதை இல்லாம போச்சுமா?
0: மாமா நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா?
1: கோகிலா சீக்கிரம் நம்ம கல்யாண சாப்பாட ஊருக்கே போடத்தான் மாமா கிட்ட பேசலாம்னு வந்தேன்.
0: மாமா என்ன சொல்றீங்க, எனக்கு எதுவும் புரியல.
1: என்னம்மா, என் அக்கா பொண்ணு கோகிலா, நீ பெரிய படிப்பெல்லாம் படிச்சு போட்டா, ஆனா சின்ன விஷயம் அத புரியலன்னு சொல்றியம்மா.
0: என்ன மாமா சொல்றீங்க, எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க மாமா.
1: இதுவும் சரியான பதில் தான். மூக்கணாங்கயத்தை போட போனன்றத பட்டுன்னு சொல்லாம இப்படி இழுத்தா, படிச்சவளா இருந்தாலும் பட்டுன்னு புரியாம முழிக்கிறாள்.
0: மாமா என்ன சொல்றீங்க, என்ன மூக்கணாங்கயன்றீங்க?
1: கோகிலா நேரா விஷயத்துக்கு வந்துடுறேன். நான் உன் முறை மாமா இல்லையா? உன்னை கல்யாணம் பண்ணிக்க உங்க அப்பா கிட்ட பேசதான் வந்த.
0: என்ன மாமா என்ன சொல்றீங்க, உங்களுக்கும் எனக்கும் கல்யாணமா? மாமா நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இல்ல.
1: இப்ப என்னமா உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சுமா? இந்நேரம் என் அக்கா அதாவது உங்க அம்மா இருந்திருந்தா ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை எப்பவும் முடிச்சிருப்பாங்க.
0: மாமா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்.
1: என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்ற? எனக்கு என்னவா
0: மாமா, நான் பெரிய வீட்டு பையன் பாண்டியனை காதலிக்கிறேன், அவரும் என்ன மனசார விரும்புறாரு.
1: நினைச்ச நீ நாடகம் ஒத்திக்கு போறன்னுட்டு போகும்போதே இப்படி ஏதாவது நடக்கும்னு அவனை காதல் பண்ற அளவுக்கு தெரிவித்தேனே. கோகிலா நீ எனக்கு வேணும், நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடக்கும். நான் உங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன்.
0: சரி அப்பா கிட்ட பேசுங்க, நான் இப்ப வயக்காட்டுல இருக்கிற அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போறேன். மாமா வழிய விடுங்க, வெளியே போங்க மாமா, கதவை சாத்தணும்.
1: ஏய் கோகிலா, இந்த வேலுக்கிட்டே உன் படிச்ச திமிரை காட்டுறேன், அந்த பாண்டியனை நீ எப்படி கட்டிக்க போறன்னு பாக்குறானு.
2: ஒரு நாடகம் போறதுக்குள்ள போது ஒண்ணு போது. சரி சரி, ஹீரோயின் வர நேரம், பேசாம இருங்கப்பா.
3: சார், டைரக்டர் சார், கோகிலவாணி வராங்களா சார்?
2: பாண்டியன், இன்னைக்கு எப்படி வசனம் பேசணும்ட்டு மாடுலேஷன் பாக்க போறோம். அதான் நடிகை ரோல் பண்ற கோகிலாவையும் வர சொல்லிருக்கேன்.
3: அப்படியா சார், வரட்டும் வரட்டும்.
4: டேய் என்னடா, இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற போல தெரியுது.
3: டேய் நீ சும்மா, டேய் ஆறுமுகம், அதோ பர்றா கோகிலவாணி வர்றாங்கடா.
4: ஆமாம் பாண்டியா, கோகிலா தான் வராங்க.
2: வரட்டும் வரட்டும்.
0: சார், டைரக்டர் சார், வணக்கம் சார்.
2: வணக்கம்மா கோகிலா, வாமா.
0: சார் ரொம்ப லேட்டா வந்துட்டேனா சார்?
2: ஆமா கோகிலா, இன்னும் ரெண்டு பேர் வரணும் இல்லையா, அவங்களும் வரட்டும், ரிஹர்சல் ஆரம்பிச்சிருவோம், அது வரைக்கும் அவங்க அவங்க பாடத்தை படிங்க.
4: ஓகே சார்.
2: பாண்டியா ஆறுமுகம்,
5: டைரக்டர் சார்,
2: எல்லாரும் நல்லா பாடத்தை மனப்பாடம் பண்ணுங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்.
4: என்ன கோகிலா எப்படி இருக்கீங்க, நாடக படிவத்தெல்லாம் படிச்சிட்டீங்களா?
5: எங்க படிச்ச, மண்டையில ஏறவே மாட்டேங்குது.
4: உன்னை யாரா கேட்டா? நான் கோகிலாவை கேட்டேன்.
0: சரி சரி, கோபால் சார் வர்ற வரைக்கும் நம்ம டயலாக் பாக்கலாமே.
5: ஓ பாக்கலாமே. ஆறுமுகம் நீ என்ன சொல்ற?
4: ஆமா ஆமா, நாம இப்பவே ரிகர்சல் தொடங்கிடுவோம்.
0: ஏய் பாவி, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, என்ன பார்த்ததும் தினமும் ஏன் பின்னாடியே சுத்துறியே, உனக்கு என்ன பெரிய அழகன்ற நினைப்பா? வந்துட்டான், எங்க பொண்ணுங்க கிடைப்பாங்கன்னு உன்னை சும்மா விட மாட்டேன்டா.
5: ஐயோ.

0: நான் எதுவும் செய்யலீங்க, உங்க பின்னால நான் தப்பா நினைச்சு வரலீங்க. கோகிலவாணி, நான் அழகுன்னு எப்பங்க சொன்னேன்? எதுக்குங்க இப்படி திட்டிட்டு இருக்கீங்க? நான் பொண்ணு பார்க்கலான்னு சொன்னேன். இந்த ஆறுமுகம் தான் என்ன பல பொண்ணுங்களை பாரு, யாராவது சைட் அடிப்பாங்கன்னு இவன் தான் சொன்னான்.
1: அப்போ உன் ஃப்ரெண்டு சொன்னா தப்பு பண்ணிடுவியா? பொண்ணுங்கனா உங்களை போல ஆளுங்களுக்கு இலக்காரமா? எங்கிட்ட வந்து பவ்யமா நடக்கிற?
0: ஐயோ, என்னங்க நீங்க இலக்காரம் அது இதுன்னு சொல்றீங்க? நான் எந்த பொண்ணையும் எதுவும் செய்யலீங்க. என்ன எதுக்கு கோபமா பேசி திட்டுறீங்க? நான் நல்லவங்க கோகிலவாணி, என்ன திட்டாதீங்க. டே ஆறுமுகம், என்ன திட்ட வேணாம் சொல்லுடா.
2: டே என்னடா, எதுக்கு பயப்படுற?
1: ஏங்க பாண்டியன், ஏன் உங்க முகம் எல்லாம் வெறுத்து போச்சு? எதுக்கு பதற்றமா இருக்கீங்க?
0: நீங்க தான் என்ன திட்டுறீங்களே.
1: பாண்டியன், நான் உங்களை திட்டலங்க. நான் பேசினது நாடகத்துல நான் உங்களை திட்டுற மாதிரி வசனம், அதத்தான் பேசினேன்.
0: அப்படியா? நான் உண்மையிலேயே திட்டுறீங்கன்னு பயந்துட்டேன்.
2: ஐயோ ஐயோ.
0: என்ன ஆறுமுகத்தை காணோம்? நான் சீக்கிரமா ஆறுமுகம், என் காதலி கோகிலவாணிய இன்னைக்கு என்ன சந்திக்க வர நீ எனக்கு ஐடியா கொடுன்னு சொன்ன, இன்னும் காணோம் அவனை.
2: ஏய் பாண்டியா, என்னடா ரொம்ப லேட் ஆயிடுச்சா?
0: ஆறுமுகம், ரொம்ப லேட்டா வந்துட்டு லேட் ஆயிடுச்சான்னு கேக்குற? உனக்கு கொஞ்சமாச்சு பொறுப்பு இருக்கா? இப்படி லேட்டா வரிய, மறந்துட்டியாடா?
2: ஆட, ஆமா பாண்டியா, நான் சுத்தமா மறந்துட்டா. டிராமா ரிகர்சல் நடந்துச்சா, அதே ஞாபகமா இருந்துட்டேன். அதான் இத மறந்துட்டேன். சரி, உன் கோகிலா வந்துட்டு போயிட்டாங்களா?
0: ஏய், இன்னும் கோகிலவணி வரலடா, இனிமேதான் வருவா. டேய் ஆறுமுகம், கோகிலவணி வந்தா நான் என்ன சொல்லி பேசணும்னு நீதானே சொல்லித்தரன்னு சொன்ன.
2: அதுக்கு என்ன, காதலி கிட்ட எப்படி வசனம் பேசணும்னு சொல்லிட்டா போச்சு.
0: டேய் ஆறுமுகம், சீக்கிரம் லவ் எப்படி சொல்றதுன்னு சொல்லுடா.
2: இதோ உடனே சொல்லித்தரேன். பாண்டியா, அன்பே, ஆறுயிரே, மானே, தேனே, ராகம் பாடும் குயிலேன்னு அடுக்கடுக்கா பேச வேண்டியதானே.
0: ஆறுமுகம், காதலிக்கிறதுக்கு நீ சொல்ற மாதிரி பேசினா போதுமாடா.
2: ஆமாண்டா, அவ்வளவுதான். பேசும்போது அப்பப்ப நீ மட்டும்தான் அழகி, ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு யாருமே இல்ல, நீதான் என் உலகம்னு பேசு.
0: ஓகே, அப்படியே பேசிடுற. அது வர கோகிலவாணி. யாருமுகம், நீ மறவா போயிடலடா, நான் என் காதலி கிட்ட பேசிடுற.
1: ஐயோ சாரி சாரி பாண்டியன், அப்பா வயலுக்கு கிளம்பினாரு, அவர் அனுப்பிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு.
0: அப்படியா, சரி விடு. கோகிலவாணி, அன்பே, என் ஆறுயிரே, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு.
1: என்ன பாண்டியன், என்ன ஏதோ மாதிரி பேசுறீங்க, என்ன?
0: ஐயோ கோகிலவாணி, எனக்கு கையும் ஆடுது காலும் தாவுது, குறுக்கு குறுக்கு நீ பேசினா நான் அப்புறம் மறந்துடுவேன். கோகிலவாணி கோகிலவாணி, நான் உனக்காக வசனம் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா?
1: அப்படியா, சரி மேல பேசுங்க பாண்டியன்.
0: என்னது மேல பேசணுமா? சரி பேசிடுவோம். அன்பே, என் ஆறுயிரே,
1: இதுதான் முன்னே சொல்லிட்டீங்களே.
0: கோகிலவாணி, நீதானே மேல பேசும் சொன்ன.
1: பாண்டியன், மேல பேசும் சொன்னது அடுத்து தொடர்ந்து பேசுங்கன்னு அர்த்தம்.
0: ஓஹோ அப்படியா, தொடருவோம். என் மானே தேனே, குயிலே மயிலே, நான் உன்னை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன். என்ன உனக்கு உனக்கு பிடிச்சிருக்கா காலமயிலே?
1: வாவ், சூப்பர் பாண்டியன், நீங்க ரொம்ப தான் தேறிட்டீங்க, காதல் வசனம் பேசி அசத்துறீங்க. ஐயோ என் செல்ல பாண்டியன், நீங்க
0: நான் நல்லா பேசி நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டேன். கோகிலவாணி, பதிலுக்கு நீ என்ன புடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லவே இல்ல.
1: ஆமா, நான் உன்னை பிடிக்காமலா தனியா பேசலாம் வாங்கன்னு சொல்லுவேன்.
0: ஓஹோ, ஆமா, ஊருக்கு வெளிய தனியா பேசுவோம் வான்னு சொன்னது நீதான், அத புரிஞ்சுக்காம இருக்கிற பாரு. அதுக்குதான் கூட ஆறுமுகம் வேணும்னு சொல்றது.
1: என்னது ஆறுமுகமா? நம்ம சேதி ஆறுமுகத்துக்கு தெரியுமா?

0: இன்னா அது தெரியுமாவா? அவன் தான் உன் கூட எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்தான். டேய் ஆறுமுகம், ஆறுமுகம் மரவுல ரொம்ப நேரம் நிக்காத, வாடா.
1: கோகிலா.
2: வாங்க சார், எங்க காதலுக்கு நீங்க தான் பாலமா?
1: கோகிலா, பாண்டியன் ரொம்ப நல்லவன், உங்க மேல உயிரியா வச்சிருக்கான்.
2: ஆறுமுகம், எனக்கும் பாண்டியன் ரொம்ப பிடிக்கும், அதான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்.
0: என்ன இருந்தாலும் படிச்சவங்க படிச்சவங்க தான். ஆறுமுகம், பாத்தியா அவங்க காதல எப்படி ஓ மூலமா எனக்கு சொல்லிட்டாங்க பாத்தியா? கோகிலவாணி, என் செல்லும் கோகிலவாணி.
2: இதோ பாருங்க பாண்டியன், அது என்ன, என் பேரை தஞ்சாவூர் வரைக்கும் நீளமா இழுக்கிறீங்க. அழகா சுருக்கமா கோகிலான்னு சொல்லாம போங்க பாண்டியன். நீங்க
0: செல்லம் கோச்சிக்காத செல்லம், சுருக்கமா என்ன கோகி கோகின்னு தான் கூப்பிடுவேன்.
2: அது அப்படி சொல்லணும். சூப்பர் பாண்டியன்.
3: ஐயா நல்ல முத்தையா, என்ன ஐயா நீங்க, எல்லா இடத்துலயும் தண்ணி வெள்ளக்காடா இருக்குது ஐயா, இந்த மாதிரி நேரத்துல என்னையா நீங்க இங்க வந்து படுத்திருக்கீங்க?
4: தம்பி கோபாலு, மனசே சரியில்லைப்பா. ஒவ்வொரு போகத்துக்கும் அஞ்சு வட்டி பத்து வட்டின்னு பணத்தை வாங்கி பயிர் செய்யறோம், வாங்குற பணத்துக்கு வட்டியும் கொடுக்க முடியாம அசலையும் கட்ட முடியாம என்ன மாதிரி விவசாயிங்க தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கோம்பா.
2: அப்பா, மழை பெஞ்சு எல்லா பயிர்களும் தண்ணீர்ல மூழ்கி போச்சுப்பா. நாங்க உங்களை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? அப்பா நீங்க தைரியமா இருங்கப்பா, வாங்கப்பா வீட்டுக்கு போவோம்.
4: இல்லம்மா கோகிலா, நான் வரலம்மா. ஆசாசியா நட்ட எல்லா பயிர்களும் தண்ணீர்ல மூழ்கி போச்சேம்மா. அத பார்க்கும் போது உயிரே போற மாதிரி இருக்குமா. அம்மாடி கோயிலா, எனக்கு விவசாயத்தை தவிர வேற எதுவுமே தெரியாதேப்பா. இப்போ நம்ம என்னம்மா செய்யறது? கடங்கார கழுத்துல துண்டு போட்டு குடியா வட்டி பணத்தை கேட்பானே, நான் என்னம்மா பதில் சொல்றது? எப்படிமா பணத்தை கொடுக்க போறனே தெரியலையே.
2: அப்பா, மழை வெள்ளத்துல மூழ்கி போன பயிருக்கெல்லாம் நஷ்ட ஈடு கொடுக்கறதா தாசில்தார் சொன்னார்ப்பா. அந்த பணம் வந்தா அதையே வட்டி பணத்துக்கு கொடுத்து அடைக்கலாம்ப்பா.
4: அப்படி கோகிலா, அவங்க எம்மாத்திரமா கொடுப்பாங்க?
3: நல்ல முத்தையா, தைரியமா இருங்க ஐயா. இந்த போகம் தண்ணில மூழ்கி போனாலும் அடுத்த போகத்துல எல்லாத்தையும் கொடுக்கலாம் ஐயா, அழாதீங்க ஐயா.
4: தம்பி கோபாலு, இந்த விவசாயிகளுக்கு எதுவுமே நிலையில்லப்பா. சம்பவம் நாத்து நட்டா பயிர் கதிர் வரும் நேரத்துல மழை வந்து வெள்ளக்காடாயிடும், மீறி கதிர் அறுவடைக்கு தயாரா நிக்கும் போது மழை வந்து எல்லா நெல்லையும் முளப்பு தட்டை செய்யும். இந்த பழா போன வானம் மழை பெஞ்சா வெள்ளக்காடா பெய்யுது, இல்லனா மொத்தமா பூமி பாலம் பாலமா வெடிக்கிற மாதிரி வெயில் காயுது.
2: அப்பா எதுக்கும் ஒரு விடிவு பிறக்கும்பா, அடுத்த போகத்துல பயிர் எல்லாம் நல்ல விளைச்சல் கொடுக்கும்பா, நீங்க கவலைப்படாம இருங்கப்பா.
4: அம்மா கோயிலா, நிலையில்லாத வாழ்க்கை தாமா இந்த விவசாயிங்க வாழ்க்கை.
3: ஐயா நீங்களே இப்படி மனசு உடைஞ்சு பேசினா பொம்பளை புள்ள கோகிலா, அந்த பொண்ணு மனசு உடைஞ்சு போயிடாதா?
4: முடியலையே தம்பி, எல்லாம் பாழா போயிடுச்சே. கொத்து குத்தா நெல்லு பயிர் அறுவடை செய்யற நேரத்துல இந்த பாழா போன வானம் புயல் அடிக்க ஆரம்பிச்சு எல்லாம் பாழா போயிடுச்சு.
2: அப்பா வாங்கப்பா வீட்டுக்கு போவோம், அழாம வாங்கப்பா.
4: கோயிலா, இந்த பூமி தாய நம்புற எல்லா விவசாயிகளுக்கும் தொடர்ந்து பெருத்த நஷ்டம் தானப்பா, நஷ்டம்தான்.
2: அப்பா மழை வர்ற மாதிரி இருக்கு, வாங்கப்பா வீட்டுக்கு போவோம்.
3: ஐயா கவலைப்படாதீங்க ஐயா, வாங்க ஐயா வீட்டுக்கு போவோம்.
4: போச்சு எல்லாம் போச்சே.

0: பாண்டியாடே இங்கவா. அது எப்படி பாட்டு? காத்து வாங்க போய் கவிதையை வாங்கிட்டு வந்தீங்களோ, அது வேற. அந்த கண்ணி என்னவானால்
1: கலர் கண்ணாடி,
0: உன்னை இந்த அளவு கொண்டு போயிடுச்சா
1: அப்பா? அது சும்மா ஜாலியா பாட்டு பாடு.

0: பாண்டியாடே இங்கவா இங்கவா. அது எப்படி பாட்டு? காத்து வாங்க போய் கவிதையை வாங்கிட்டு வந்தீங்களோ, அது வேற. அந்த கண்ணி என்னவானால்
1: கலர் கண்ணாடி.
0: உன்னை இந்த அளவு கொண்டு போயிச்ச
1: அப்பா. அது சும்மா ஜாலியா பாட்டு பாடுன.
0: ஊரே பரபரப்பா பேசுதுடா. யார் அந்த கண்ணி சொல்ற? யார் அந்த கண்ணி? யார் உன்ன மயக்கன மாய கண்ணி
1: அப்பா? அது வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலப்பா. நான் பாட்டு தானப்பா பாடிட்டு வந்தேன்.
0: டேய் பாண்டியா டேய், உங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியல. இந்த ஊர்ல இருக்கிற பாதி பேர் என்கிட்ட தான்ப்பா வட்டிக்கு பணம் வாங்குறாங்க. வட்டி பணம் தரலன்னு வச்சுக்க அவன் கண்ணுல விரல விட்டு ஆட்டிடுண்டா. சொல்ற, யார் அந்த கண்ணி சொல்லுடா. நீ ஒரு பொண்ணு கூட சுத்திட்டே இருக்காம, யார் அந்த பொண்ணு
1: அப்பா? கோகிலவாணி எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான்ப்பா. நம்ம நல்ல முத்தையா இருக்காருல்லப்பா, அவரு பொண்ணுதான்ப்பா.
0: என்னது நல்ல முத்து மோளா? அந்த கடங்காரன் பொண்ணு கூட உனக்கு என்ன பேச்சு
1: அப்பா? நானும் ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொன்ன கேட்டியா? இதோ பாக்குற பொண்ணு அதோ பாக்குற பொண்ணு சொல்லி சொல்லிய காலத்தை ஓடிட்டு இருக்க பாத்தியா?
0: பாண்டியா, உனக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு தான்டா இருக்கேன். நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி பெரிய வசதியான குடும்பம் அமைய மாட்டேங்குதுடா.
1: இந்த வசதி பெரிய குடும்பம் சொல்லி எனக்கு நீ 40 வயசுக்கு மேலதான் கல்யாணம் செய்ய முடியும்.
0: சரி, அதுக்காக பணாரி பதன் குடும்பத்துல பொண்ணை பார்த்து கட்டி வைக்க முடியுமா என்ன? ஹே பவனே பாண்டியா, பணம் பணத்தோடு வாண்டா சேரணும்.
1: ஐயோ ஐயோ, இவருக்கு பணத்தாசை புடிச்சு அதுல என் வாழ்க்கையில மாட்டிக்கு நல்லாடுது அப்பா. இதோ பாருங்கப்பா, நேர விஷயத்துக்கே வரும்பா.
0: அதை தாண்டான அனு சொல்றேன், நேரா போற பாதை தாண்ட சீக்கிரமா ஊற காட்டும். நீ நேர விஷயத்துக்கு வா
1: அப்பா. நான் அந்த விவசாயி நல்லமுத்தையம்மாவ கோயிலாவ தான் காதலிக்கிறேன்.
0: ஐயோ, அழக காட்டி ஒண்ணும் தெரியாத என் மவனை மலைக்கு போட்டுட்டான். டேய் பாண்டியா, அந்த பொண்ணு எனக்கு மருமகளா வர தகுதி இல்லாதவடா. வாங்கின கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியாத வெறும் பையன் பொண்ணுடா. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்
1: அப்பா. எந்த பொண்ணும் என்ன திரும்பி கூட பாக்கலப்பா. இந்த கோக்கி தாம்பா என்னையும் மனுஷனா மதிச்சு என்ன லவ் பண்றப்பா. எனக்கு கோக்கி தாம்பா வேணும்.
0: டேய் பாண்டியா, நான் சொல்றது சரியா கேட்டுக்க. இந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். என் சொல்ல மீறி நடந்தா 1 ரூபாய் கூட என் சொத்துல உனக்கு பங்கு தர மாட்டேன். ஆமா சொல்லிட்டேன்.
1: போப்பா, உன் சொத்து வேணா ஒண்ணு வேணா, எனக்கு எனக்கு கோக்கி தான்
0: வேணும். பாண்டியா டேய், மௌன டேய், பாண்டியா நில்லுடா டேய். பாண்டியா பாண்டியா, நான் சொல்றது கேளுடா டேய்.
1: போப்பா, நான் என் கோக்கிய பார்க்க போறேன்.
2: மாமா மாமா,
3: எங்க யாரையும் காணோம்?
2: மாமோய் மாமோய்.
4: பாப்பா வேலு, என்ன இப்பெல்லாம் அடிக்கடி இந்த வீட்டு பக்கம் தலைய காட்டிக்கிட்டு இருக்க?
2: என்ன மாமா இப்படி கேட்டுட்டீங்க? மாமா நான் யாரு?
4: யாரு நீயே சொல்லு வேலு. அப்போவாச்சும் உன் எண்ணங்கள் சரியா இருக்குன்னு பாப்போம்.
2: நீங்க என்னோட மன அழுத்தத்தை டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? பரவாயில்ல மாமா, பரவாயில்ல. நீங்க என்னோட அக்காவை கட்டிக்கிட்டதால நீங்க எனக்கு மாம முறையாச்சு, நான் உன் மச்சா முறையாச்சு. இப்ப வளர்ந்து நிக்கிற இதோ உங்க பொண்ணு கோகிலாவுக்கு மரமாமா. உங்களை கல்யாணம் கட்டிக்க போறவில்ல?
4: பரவாயில்லையே, இப்ப வாச்சும் நான் உன் அக்கா புருஷன்றத ஞாபகம் வச்சிருக்கிய. சரி சரி வேலு, இப்ப என்ன செய்தி? இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற, அத முதல் சொல்லு.
2: என்ன மாமா நீங்க இப்படி பேசுறீங்க? மாமா, அக்கா சாகும் போது அவங்க சொல்லி கூட்டு போனத நீங்க மறந்துட்டீங்களா? இதோ வளர்ந்து நிக்கிறாளே கோகிலா, அவனுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு போனத நீங்க மறந்துட்டீங்களா மாமா?
4: வேலு, நான் மறக்கலப்பா. ஆனா கோகிலாவுக்கு உன்னை கட்டிக்க விருப்பம் இருக்கணும்ல
2: மாமா? கோகிலா தான் இதோ இதோ நிக்கிறாள். விருப்பத்தை கேட்டுடா போச்ச. கேளுங்க மாமா, கேளுங்க.
5: மாமா, அப்பா என் விருப்பத்தை கேக்குறதுக்குள்ள நானே பதில் சொல்றேன்.
2: சூப்பர் கோகிலா, சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. மாமாவுக்கு விருப்பத்தை தெரிஞ்சுக்க ஆவலா இருக்க. சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு சொல்லுமா சொல்லு.
5: மாமா, எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல.
2: கோகிலா, நினைச்சேன் நீ படிச்சவ, உன் எண்ணங்கள் பல.

0: பொண்ணங்களாக இருக்குன்னு. என்ன மாமா உங்க பொண்ணு கோயிலா முறமாமா என்ன கட்டிக்க முடியாதுங்கிற? நீங்க கேட்டுட்டு பேசாம நின்னா என்ன அர்த்தம் மாமா, என்ன அர்த்தம்?
1: வேலு, கோயிலா விருப்பத்தை சொன்ன பிறகு நான் என்ன செய்ய முடியும்? நான் உனக்கு ஒரு நல்ல இடத்துல பொண்ணு பார்த்து கட்டி வைக்கிறேன்.
0: மாமா என்ன விருப்பத்துறீங்களா? சின்ன வயசுல இருந்து இவதான் கொஞ்சாதுன்னு சொல்லி சொல்லி அக்காவும் நீங்களும் என் மனசுல ஆசைய வளர்த்துட்டு இன்னைக்கு இப்படி பேசலாம் எப்படி மாமா, எப்படி?
1: வேலு, கோயிலாவும் நீயும் சின்ன பிள்ளைங்களா இருந்த முட்டாள்தனமா உங்க அக்காவும் ஆசைப்பட்டாதான் கோயிலாவ உனக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கலாம்னு. ஆனா காலப்போக்குல எல்லாம் மாறி போறது சகஜம் தானே.
0: நான் ஒன்னு சொல்றேன் மாமா, இந்த கோயிலா அந்த பெரிய வீட்டு பையன் பாண்டியன் கூட ஜோடி போட்டு சுத்திக்கிட்டு இருக்கா, என்ன கட்டிக்க மாட்டேன்னு சொன்னா கோயிலாவையும் அந்த பையன் பாண்டியனையும் விடமாட்டான். கொன்னுடுவ கொன்னு எனக்கு கிடைக்காதத வேற யாருக்குமே கிடைக்க கூடாது. என்ன புரியுதா மாமா?
2: மாமா, நான் பாண்டியனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்படுறவில்ல.
0: ஏ கோயிலா, என்கிட்டயே சவால் போடுறியா? வட்டிக்கந்தம் வையாபுரி பணத்துக்கு மட்டும்தான் மரியாதை கொடுப்பான். உன் வாழ்க்கையை எரிக்கிறதுக்கு வைக்கிறண்டி பெரிய ஆப்பு. நான் வைக்க போற வத்தியில உன் வாழ்க்கை வெடிச்சு செதறல. நான் வேலை இல்லடி.
1: ஏ வேலு, கோயிலா நீ தூக்கி வளர்த்த பொண்ணுப்பா, இப்படி பேசுறிய வேலு?
0: தூபர் மாமா, நம்ப வச்சு நீ என் கழுத்த அடுத்த உன் பொண்ணு காதல நான் அழிச்சு காட்டுறேன்.
3: வீட்டுல
2: யாருங்க?
3: நல்ல முத்து பொண்ணு கோயிலாவா? வெளியே வாமா.
2: வாங்க ஐயா, வாங்க. அப்பா இப்பதான் நெல்லுக்கு உரம் வாங்க போனாங்க. ஐயா இருங்க, சேர் எடுத்துட்டு வரேன்.
3: இருக்கட்டும் இருக்கட்டும்மா, இருக்கட்டும். பாருமா, நான் உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன்.
2: எங்கிட்டயா?
3: பாருமா கோகிலா, உங்க அப்பா நல்ல முத்து கடனை உடனப்பட்டு உன்னை நல்லா படிக்க வச்சிருக்காரு. கஷ்டப்பட்டாலும் உங்க அப்பா இன்னைய வரைக்கும் நாணயமான மனுஷன் பேரை சம்பாதிச்சு வச்சிருக்க. அந்த நல்ல பேரெல்லாம் நீ வீணாக்கிடாதம்மா.
2: ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியலையே. எங்க அப்பாவுக்கு கெட்ட பேர் வர மாதிரி நான் என்னைக்கும் நடக்க மாட்டேன், அது மட்டும் உறுதி.
3: நல்லாதான் பேசுற, ஆனா உன் நடவடிக்கை தாம்மா சரியில்லாம இருக்கு. அழக காட்டி பணக்காரி விட்டு பையன் என் மகன் பாண்டியன வளைச்சு போட்டு வசதியா வாழலாமான்னு பாக்குறியா?
2: ஐயா நீங்க பெரியவங்க, இப்படியா மரியாதை இல்லாம பேசுவீங்க? நான் நீங்க நினைக்கிற மாதிரியான பொண்ணு இல்லங்க.
3: ஐயோ, அப்புறம் என் மகன் பாண்டியன் பின்னால சுத்துற ஒரே பேசுது உன்னை பத்தி. பணக்காரி விட்டு பையன மடக்கி வசதியான வாழ்க்கை வாழ பாக்குறான்.
2: ஐயா நான் என்னைக்கும் கண்ணியம் தவற மாட்டேன். ஊரே பேசுற மாதிரி நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம் சொல்லுங்க? என்னங்க தப்பு பண்ணிட்டோம்?
3: ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு ஒரு பையன் கூட சுத்தலாமா? அவனை மயக்கலாமா?
2: நான் மயக்கறவல்ல, நீங்க தப்பா பேசுறீங்க.
3: என்ன சொன்ன? நான் தப்பா பேசுறேன்னா எங்க? என்ன பார்த்து சொல்லு, நீ என் பையன் பாண்டி பின்னாடி சுத்தல?
2: நீங்க சொல்ற மாதிரி நாங்க எந்த தப்பான எண்ணத்திலயும் பழகல. நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம், கண்ணியத்தோட தான் பழகுறோம்.
3: அடபோவுலி கோகிலா, இனிமே நீ என் பையன் பாண்டியனை பார்க்க கூடாது, அவன் கூட பேசக்கூடாது.
2: இந்த காதல் புனிதமானது, நான் அவரை பார்க்காம பேசாம இருக்க மாட்டேன்.
3: புனிதமான காதல், வெற்றி பூச்சி கதை தெரியுமாமா உனக்கு? எரியற விளக்க தேடி போய் அந்த விட்டில் பூச்சி அதை சுத்தி சுத்தி அந்த விளக்கோட நெருப்புல கருகி போயிடும். அது போல நீயும் கருகி போக ஆசைப்படாத.
2: ஐயா ரெண்டு பேரும் உயிருக்குயிரா காதலிக்கிறது தப்பா?
3: தப்புதாமா, தகுதி தராதரம் ஒண்ணு இருக்குல்ல, ஊரே தப்பா பேசுது. நீ தான் என் மாமன் பாண்டியன் கூட சுத்துறீங்க. பாருமா கோகிலா, நான் பொல்லாதவன், உன்னை நடுத்தருவில நிறுத்தி உன் மானத்தை சங்கு சிரிக்க வச்சிடுவேன்.
2: ஐயா ஏன் இப்படி எல்லாம் பேசி பயமுறுத்துறீங்க? என்னால உங்க மகன் பாண்டியனை மறக்க முடியாது. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்களை பிரிக்க பாக்காதீங்க.
3: என்ன சொன்ன, என்ன சொன்ன? உங்க ரெண்டு பேரையும் பிரிக்க கூடாதான். படிச்சிருக்கேங்கிற திமிர்ல பேசுறேன், உன்னை விட மாட்டேன்.

0: உனக்கு கடைசியா சொல்றேன், பாண்டியன் கூட நீ இனிமே பேசுனே பழகுன்னு நான் கேள்விப்பட்டேன். நீ கெட்டு போனவன்னு போய் சொல்றேன், உன் மானத்தை வீதிக்கு கொண்டாந்துடுவேன்.
1: ஐயா பெரியவிட்டையா, இந்த காலை பிடிச்சு கேக்குறேன், அப்படி எதுவும் செஞ்சுக்காதீங்க பிளீஸ், என்ன வாழ விடுங்க.
0: இங்கிலீஷ்ல பேசுறிய, நீ அடங்க மாட்டேன், உன நான் அடக்கி வைக்க போறேன், உன்னை விட மாட்டேன், அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன்.
1: வேணங்கய்யா, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா உயிரே விட்டுடுவாரு, பெரிய மனசு பண்ணுங்கய்யா.
0: நான் யாருன்னு உனக்கு கூடி சீக்கிரம் காட்டுறேன் பாரு, உன் அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன்.
1: ஐயா வேணாய்யா, வேணா வேணாய்யா.

0: ஓ நல்ல முத்து, ஓ நல்ல முத்து, வாய வெளிய.
1: ஐயா வாங்க ஐயா, பெரியவிட்ட ஐயா வணக்கம், வாங்க.
0: மரியாதைலாம் ரொம்ப நல்லாதான் இருக்கு, அதுல ஒண்ணும் குறைச்ச இல்ல. வழக்கெல்லாம் பலமா தான் சொல்ற, ஆனா கொடுத்த வாக்கதான் காப்பாத்தியா என்னன்னு பாக்குறேன். ஏயா நீ என்ன சொல்லிய கடை வாங்கின, சொல்லியா என்ன சொல்லி கடை வாங்கின?
1: ஐயா ஆறு மாசத்துல கொடுத்துறன்னு சொல்லிதான் பணம் வாங்கின.
0: வாங்கடல்ல, ஆறு மாசத்துல பணத்தை கொடுத்தியா? சரி அசலதான் கொடுக்க முடியல, அதுக்குண்டான வட்டியை கொடுத்தியோ?
1: ஐயா உங்ககிட்ட வாங்கின 50,000 நிலத்தை நம்பிதாங்க ஐயா வித விதைச்சோம், நாத்து நட்டோம், ஆனா குருத்து பயிரோட செத்து சாவையா போச்சுதுங்க. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.
0: என்னது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா? யோ 8 மாசம் ஐயா, 8 மாசம் நீ வட்டியும் கட்டல அதலையும் கொடுக்கல.
1: ஐயா எங்கள மாதிரி விவசாயிங்க வாழ்க்கை கேள்விக்குறியா போச்சுங்க ஐயா போச்சு. நாங்க என்னையா பண்ண முடியும்?
0: இங்க பாரியா நல்லமுத்து, என்கிட்ட வாங்கின படத்தை இல்லன்னு சொல்லி ஏமாத்தலாம் பாக்குறியா? நல்லமுத்து நீ சோத்துல உப்பு போட்டுதானே சாப்பிடுற, கடை வாங்கினா கொடுக்கணும்னு பொறுப்பு இருக்கணும். ஐயா எப்பார் என் பணம் 50,000 வட்டி அசல் உடனே வேணும், இல்லன்னா உன் வீட்டு மேல ஜப்தி பண்ண கோர்த்துக்கு போவேன், உன் மானத்தை சந்தி சிரிக்க வச்சிருவேன்.
1: ஐயா ஐயா இப்ப இருக்கிற நிலைமையில இப்ப எப்படிங்க ஐயா பணத்தை தர முடியும்? ஐயா கொஞ்சம் பொறுத்துக்குங்க ஐயா, கவர்மெண்ட்ல பயிர் எல்லாம் பாத்துட்டு போயிருக்காங்க, ஏதாவது நஷ்டஈடு கொடுப்பாங்க, அத சீக்கிரமா உங்களுக்கு கொடுத்துறோம்.
0: நஷ்டஈடு கொடுத்தா அத நீ சாப்பிட வாங்கினிய கடன், அத கொடுக்குதான் சரியா இருக்கும். என் வட்டியும் முதலியும் எப்படியா உன்னால கொடுக்க முடியும்? உன்னை நடுத்தருவுல நிக்க வச்சு மானத்தை வாங்க போறேன்.
2: ஐயா நீங்க பெரியவங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. ஐயா 2 வருஷமா பயிர் எல்லாம் வீணா போயிடுச்சு.
0: யாருமா பட்டணத்து படிப்புக்காரியா? வாடி அம்மா வாடி, அதிகமா படிச்சவளாச்சே, தீரதீரமா பேசுறியாக்கும். இந்த புள்ள உன் அப்ப நல்லமுத்து வாங்கின கடனுக்கு என்கிட்ட 2 ஏக்கர் நிலம் ராந்தா மாதிரி கிரகத்துல இருக்குது, அது இன்னோட மறந்துடுங்க. இனி என்கிட்ட 2வதா வாங்கினீங்கல்ல ரூபாய் 50,000 அத வட்டியும் முதலுமா கொடுக்க சொல்லு, இல்ல இந்த வீட்டுல நீங்க குடியிருக்க முடியாது, இந்த வீட்டு மேல நான் கேஸ் போடுவேன், கோர்ட்டுக்கு உங்க அப்பனை இழுப்பேன், மானத்தை
2: வாங்குவேன். எங்க அப்பா வசீங்கப்படுத்தாதீங்க, அவரு ரொம்ப நல்லவர், சொன்ன சொல்ல மாத்த மாட்டார், உங்க பணத்தை நிச்சயம் கொடுத்துருவார். ஐயா ஐயா உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எங்க அப்பாவை எதுவும் செய்யாதீங்க, நான் தாய் இல்லாத பொண்ணுங்க, எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆனா நான் உயிரோட இருக்க மாட்டேங்க, 2 உயிர் போக நீங்க காரணமா இருக்காதீங்க.
0: என்ன ஊழிய விடுவான்னு என்ன பரட்டி பாக்குறியா? நல்லமுத்து என்னயா உன் பொண்ண பேச விட்டுட்டு நீ பாட்டு வேடிக்கை பாக்க நிக்கிற?
1: ஐயா 50,000 வாங்கின அதுக்கு 10 லட்சம் பொறுமான நிலத்தை எடுத்துக்குவேன்னு சொல்றீங்க, அதுவும் பத்தாம இந்த வீட்டு மேலயே வழக்கு போடுவேன்னு சொல்றீங்க, இது என்னையா நியாயம்? ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா, எங்களை நடுத்தருவுல கொண்டு வந்துடாதீங்க ஐயா. ஐயா ஐயா உங்களை கெஞ்சி கேக்குற ஐயா, கொஞ்சம் கெடுவு கொடுங்க ஐயா, உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குற ஐயா கேக்குற.
2: ஐயோ

0: அப்பா அப்பா, நீங்க போய் அவங்க காலை புடிச்சுக்கினு. ஐயோ அப்பா, என்ன கொடுமைப்பா இது!
1: நலமுத்து, முடியா என் கால. இப்படி உங்க அழுகைய பார்த்து நான் விட்டு கொடுத்தா என் பொண இந்த ஜென்மத்துல கைக்கு வராதையா? யோ, தீர்மானமா கேக்குறேன், என் பணத்தையும் அதுக்கு உண்டான பட்டியும் கொடுக்க போறியா இல்லையா?
2: ஐயா ஐயா, இப்ப இருக்கிற நிலையில உடனே எப்படி ஐயா கடனை கொடுக்க முடியும்? எங்கிட்ட என்னையா இருக்கு?
1: ஏயா இல்ல பத்தியா, வைரமோட்டம் படிச்ச பட்டதாரி பொண்ணு அவருக்கல, அவளை வச்சு என் கடனை கொடுக்கலாமே.
2: என்னையா சொன்ன?
0: ஐயோ அப்பா, இப்படி எல்லாம் அசிங்கமா பேசுறாங்களேப்பா.
2: யோ மையாபுரி, என் பொண்ணையா அப்படி சொன்ன
1: உன்ன? நல்லமுத்து, உடா என் சட்டைய. நல்லமுத்து, போர்ட்டுக்கு போறட்டா, என் சட்டைய வா புடிச்ச. உன் வீட்டையும் நிலத்தையும் ஜப்திக்கு கொண்டு வரண்டா, உன் மானத்தை சந்தி சிரிக்க வைக்கிறண்டா.
2: என்ன முழிக்கிற நல்லமுத்து, நான் தான் உன் மனசாட்சி பேசுறேன். நல்லமுத்து, இந்த போகமும் நெற்பயிர் தண்ணி இல்லாம அழிஞ்சு போச்சு. இப்ப என்ன செய்ய போற? விடிஞ்சா கடன் கொடுத்தவன் எல்லாரும் உன் வீட்டு வாசல்ல நிற்பாங்க. உன் மானம் போக போகுது, எல்லாம் கைகொட்டி சிரிக்க போறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பதில் சொல்ல போற? சொல்லு நல்லமுத்து, சொல்லு. என்ன செய்ய போறனே தெரியலையே. 2 ஏக்கர் எடுத்துக்குவான்னு சொல்றாரு அந்த வையாபுரி. அவரு அந்த நிலம் பத்தாம மேலும் வட்டிக்கு வாங்கின பணத்துக்கு வட்டியும் அசலும் கேட்பாரு. நான் என்ன செய்ய போறேன் எனக்கு தெரியலையே. அந்த வட்டிக்கார வையாபுரி வந்து பணம் எங்கானு கழுத்துல துண்டு போட்டு கேட்பாரு. அம்மா தாயே மாறியாத்தா, இப்ப நான் என்னமா செய்வேன்? எப்படியும் நான் வையாபுரிக்கு பணம் தராட்டி போனாலும் வட்டியாச்சும் கொடுக்கணும், இல்லனா மானம் போயிடுவே. எப்படி கொடுக்க போற? எப்படி கொடுக்க போற? எப்படி கொடுக்க முடியும்? பயிர் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னாலும் வையாபுரி கேட்க மாட்டாரு. இனி இந்த உலகத்துல மானம் இழந்து வாழணுமா? இனிமே உன் பொண்ணுக்கு எப்படி கல்யாணத்தை செஞ்சு வைக்க போற? உன் பொண்ணு நிலைமை அப்ப வாழ்க்கை கேள்விக்குறியா? சொல்லு நல்லமுத்து, சொல்லு. என் பொண்ணு கோயில வாழ்க்கை என்ன ஆகிறது? ஒரே பொண்ணு செல்லமா வளர்த்து நல்லா படிக்க வச்ச. அப்பா முருகா, ஏழைங்க எப்பவும் இப்படி வருமா வருமானு வாடி வதங்கி சாகத்தான் வேணுமா? நெல்லு விதைச்சா பொண்ணா விளைச்சல கொடுக்கிற சொர்க்க பூமி இது. தண்ணீர் இல்லாம வயிற்று கதரோட எல்லா பயிரும் செத்து போச்சு. எப்படி இனிமே இந்த ஊர்ல உயிரோடு இருக்க போற? கடன் கொடுத்தோம் எல்லாரும் என் முகத்துல காரி துப்புவாங்களே. அதுக்கப்புறம் யார் என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்குவாங்க? என் குலமே அழிய போகுதா? அப்பா அம்மா, கோகிலா கோகிலா. எப்படிமா கல்யாணத்தை செய்ய போற? ஐயோ, இந்த விவசாயிகளை யாரும் நினைச்சு பார்க்க மாட்டாங்களே. நஷ்டஈடு இதோ வந்துரும் அதோ வந்துரும் தெம்பா இருக்கேனே, அது கிடைக்கிற மாதிரி தெரியலையே. நிலத்தை வித்துடலாம்னு பாக்குறேன், யாரும் வாங்க மாட்டாங்களே.
0: அப்பா, எப்படியாவது நிலத்தை வித்துடுங்கப்பா. மானம் போய் வாழறத விட, வட்டி கட்டி அழியறத விட

0: கடன்காரங்க தொல்லை இல்லாம ஒழுங்கப்பா.
1: அதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சேம்மா. அந்த பத்திரம் தான் பேங்க்ல அடமான வச்சிருக்குமேம்மா. வட்டிக்கு வட்டி ஏறி முழுகி போற நிலையில இருக்குமா. அந்த பத்திரத்தை வாங்கி நிலத்தை பிரிக்கிறவங்க கூட அச்சப்படுறான், அச்சப்படுறான். உடனே விற்க முடியாதுமா, விற்க முடியாது.
0: குறைஞ்ச விலையா இருந்தாலும் பரவாயில்லப்பா, நிலத்தை வித்துடுங்கப்பா. எனக்கு எங்க அப்பா வேணும்பா. அப்பா தைரியமா இருங்கப்பா, பெரிய வீட்டையா கிட்ட சொல்லி பாப்போம்.
1: ஐயோ, அந்த வையாபுரி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவாரு. அவருக்கு பணம் கொடுக்கலனா அந்த மனசு சும்மா இருக்க மாட்டாரு. ஐயோ, பணம் போயிடுமே, 2 ஏக்கர் நிலம் போயிடுச்சே, வீடும் ஜப்திக்கு வந்துடுமே, நான் என்னமா செய்வேன் கோயிலா, நான் என்னமா செய்வேன்
0: அப்பா? அப்படி எல்லாம் எதுவும் ஆகாதுப்பா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா.
2: கோகிலா, கோகிலா, அப்பாவுக்கு என்னாச்சு, ஏன் அழுதுட்டு இருக்காரு?
0: பாண்டியன், தண்ணீர் இல்லாம எங்க நிலத்துல நட்ட நெல் பயிர் எல்லாமும் கருகி போச்சு. கடன் கொடுத்தவங்க எல்லாரும் அப்பாவை கண்டுபடி பேசிட்டாங்க. அப்பா மனசு உடைஞ்சு போயிட்டாரு. பாண்டியன், எப்படியாவது எங்க அப்பாவை காப்பாத்துங்க. பாண்டியன்,
1: போயிடுச்சு என் பயிர் பூரா கருகி போயிடுச்சு. தம்பி, என் பயிர், என் பயிரெல்லாம் கருகி போயிடுச்சு. வையாபுரி கடன் கொடுத்த பணத்தை கேட்க வந்துருவாரு, நான் என்ன சொல்லுவேன், எல்லாம் போயிடுச்சு. ஒரே ஒரு பொண்ணு, அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க முடியலையே. அம்மா கோகிலா, ஐயோ
0: என்னாச்சு பாருங்க, அப்பாவுக்கு என்னாச்சு பாருங்க. பாண்டியன்,
2: கோகிலா, அப்பா இறந்துட்டார். கோகிலா,
3: நெற்பயிர் கருகி போனதுக்கு மானிய தொகை வந்திருக்கான், தாசில்தார் சொன்னார்மா. ஐயோ கோகிலா, என்னமா ஆச்சு அப்பாவுக்கு? டேய் பாண்டியா, என்னடா ஆச்சு?
4: கோபால் சார், தண்ணீர் இல்லாம பயிர் கருகி போனது. அந்த பயிர் செய்ய கடன் வாங்கின கடங்காரன் என்ன பதில் சொல்றதுன்னு மனம் உடைஞ்சி ஹார்ட் அட்டாக்ல கோகிலா அப்பா செத்துட்டார்.
3: அம்மாடி கோகிலா.

0: என்ன குடும்பமா இது? பயிருக்கு இன்னைக்கு நஷ்டஈடு கொடுக்க போறதா இப்பதான தாசில்தார் சொல்லிட்டு போனாங்க. அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு.
1: ஓ நல்ல முத்து, நல்ல முத்து, நான் வையாபுரி வந்திருக்கேன்பா. பணம் ரெடி பண்ணிட்டியா? யோ
2: என்னாச்சு?
1: ஏன் எல்லாம் கும்பலா நிக்கிறாங்க இங்க? என்னம்மா ஆச்சு?
3: வாங்கப்பா வாங்க, பெரிய வீட்டு பெரிய மனிதரே வாங்க. நீங்க பணம் பணம்னு தினம் தொல்லை கொடுத்தீங்க. அந்த தொல்லையில அந்த பாவப்பட்ட மனிதர் நல்ல முத்தையா செத்துட்டாருப்பா, செத்துட்டாரு.
0: வையாபுரி ஐயா, வட்டி பணம் வட்டி பணம்னு அந்த மனுஷனை கொடுமை பண்ணி கொடுமை பண்ணி இன்னைக்கு அவரை ஒரேடியா கொண்டிட்டீங்க. அந்த பணத்தால கோட்டை கட்டி கோட்டை கட்டி நீங்க மட்டும் நல்லா வாழுங்க ஐயா, நல்லா வாழுங்க
4: ஐயா. பணம் மட்டும்தான் ஒரு மனுஷனுடைய தகுதியை உருவாக்குதுன்னு உங்களை மாதிரி பணக்காரங்க ஏழைகளை மட்டம் தட்டி மட்டம் தட்டி அவங்க வாழ்க்கையே அழிச்சிடுறாங்க ஐயா. இன்னைக்கு இந்த விவசாயி நல்ல முத்தையா ஐயா, இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே?
3: அப்பா, ஊருக்கே சோறு போடுற விவசாயிகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க வாழ்க்கையே போராட்டமா தான் இருக்கு. கடனை வாங்கி கடனை வாங்கி சுமை தாங்கியாட்டம், மேலும் மேலும் கடன் சுமையை சுமந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ஆண்டு விவசாயம் செய்யும் நம்ம வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் தீரும்னு நம்பி நம்பி தான் துணிஞ்சு விவசாயம் செய்யறாங்க. நினைச்ச மாதிரி அவங்க வாழ்க்கையில கடன் சுமை தீர்ந்த பாடும் இல்ல, வசந்த காலம் வந்த பாடும் இல்ல. அப்பா, உங்களை மாதிரி பெரிய பணக்காரங்க எல்லாம் வட்டி வட்டின்னு ஏழை விவசாயிகளை கொடுமை பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனா இந்த விவசாயிங்க நிலைய யாராவது நினைச்சு பாக்குறீங்களா? இல்லையே.
5: போதும் போதும், நிறுத்துங்க
2: நிறுத்துங்க. என்ன ஐயா இப்படி பண்ணிட்ட?
5: விவசாயம் விவசாயம் அப்படின்னு சொல்லி அந்த நிலத்தின் மேல உயிரே வச்சிருந்தியா நல்ல முத்து? இப்ப இந்த கருகி போன பயிரை பார்த்து உயிரை விட்டுட்டேயா? நாணயமான மனுஷங்கிறத
2: உயிரை கொடுத்து காட்டிட்டியா? உயிரை கொடுத்து காட்டிட்டேன். நான் என்ன மனுஷனே இல்லையா?
5: நான் மனுஷனே இல்ல, பணம் பணம் பணம்னு பேயா அணிஞ்சேன். உன் சாவு எனக்கு புத்தியை கொடுத்துடுச்சுப்பா, புத்தியை கொடுத்துடுச்சு.
2: எல்லாரும் கேட்டுக்குங்க, இனிமே இந்த வட்டி வாங்குறத நான் அடியோடு நிறுத்திட்டு போறேன். முடிச்சா நாலு விவசாயிங்க குடும்பத்துக்கு உதவி செய்ய உதவி செய்ய போறேன்.
3: அப்பா, இன்னைக்கு நாட்டுல பலர் நல்ல அரிசி சோறு சாப்பிடுறாங்க. அதுக்கு காரணமான இந்த விவசாயி ரத்த வேர்வை சிந்தி நெல் அறுவடை செஞ்சு அரிசி கொடுக்கிற இந்த விவசாயிங்க பல பேர் இன்னைக்கும் நல்ல அரிசி சோறு சாப்பிட முடியல. விவசாயிங்க பெரும்பாலானவங்க இப்பவும் ரேஷன் கடையில குறைஞ்ச விலைக்கு கொடுக்கிற அந்த அரிசியை தான் வாங்கி கஞ்சி காய்ச்சி குடிக்கிறாங்க. மூணு வேளை நிம்மதியா வயித்துக்கு சாப்பிட முடியல. இதுதான்பா இன்னைக்கு நிலைமை.
4: ஆமா, பாண்டியன் சொன்னது போல விவசாயிகளை பாதுகாக்கலன்னா எதிர்கால மனிதன் வாழ்க்கை கேள்விக்குறியா தான் இருக்கும். வையாபுரி ஐயா, பணம் பணம் வட்டி வட்டி நீ கத்துனீங்களே, இப்ப நல்ல முத்தையா உயிர் போயிருச்சு. அவர் நிலத்தை வித்து உங்களுக்கு பணத்தை நீங்களே எடுத்துக்கலாம். ஆனா அவர் உயிரை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க.
2: முடியாதுப்பா, முடியாது. என்னால மட்டும் இல்ல, யாராலையும் உயிரை கொடுக்க முடியாது. நான் இனிமே எந்த விவசாயம் கிட்டையும் வட்டி வாங்க மாட்டேன்பா. பணம் பணம் அலைஞ்சி பெரிய பணக்காரன் நானு. இனிமே அந்த பணத்தை வச்சு எல்லா விவசாயிகளுக்கு எல்லாம் என்னால முடிஞ்ச உதவியை செய்ய போறேன். ஆள் குழாய் போர் போட்டு நீர் மோட்டர் அமைச்சு தண்ணி கொடுக்க ஏற்பாடு செய்ய போறேன். விவசாயிகள் தான் இந்த நாட்டோட முதுகெலும்பு. அந்த விவசாயிகளின் முதுகெலும்பு உடையாம இருக்க என்ன போல உள்ள பெரிய தனவான்களே, நீங்களும் கொஞ்சம் இந்த விவசாயிகளுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. அம்மா கோகிலா என்ன மன்னிச்சிருமா? இனிமே நான் கொடுத்த கடன் எல்லாம் கேட்க மாட்டேம்மா. நான் வீட்டுல போய் உங்க பத்திரத்தெல்லாம் கொண்டாந்து கொடுத்துடுறேம்மா. அம்மா அம்மா, நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்க அப்பா விட்ட விவசாயத்தை நீ தொடர்ந்து செய்யுமா. பணம் பணம் என்ன கொடுமை செய்ய தூண்டினால்தான்மா ஐயோ இவ்வளவு நடந்து போச்சு. நான் உணர்ந்துட்டேன்மா, நான் உணர்ந்துட்டேன். ஓகேலா? என் பையன்

0: பாண்டியன் கிட்ட இருந்து உன்னை பிரிக்க நினைச்சேன். இப்ப சொல்றமா, நீதாமா பாண்டியனுடைய மனைவி, நீதாமா என்னுடைய மருமக. சீக்கிரமா உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது விடியலை தேடி நாடகம். இந்நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் குடுகுடுப்புக்காரனாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், வையாபுரியாக வி. சிவகுமார், வேலுவாக ஸ்ரீனிவாச முருகன், நல்லமுத்துவாக டி. நந்தகோபால், கோகிலாவாக கே. எஸ். செல்லாமேரி திமாஷ், பாண்டியனாக கே. கலைமணி, ஆறுமுகமாக மு. முரளிதரன், கோபாலாக டி. அருள்முருகன் ஆகியோர் நடித்துள்ளனர். அமைப்பில் உதவி டி. பத்மபிரியா. அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: அம்மாடியோ
1: ரதியும் நாடும் அழகிலாடும் கண்கள்
2: சபாஷ்
1: கவிதை.

0: திருச்சிராப்பள்ளி, நேரம் மாலை 6 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்தியா இந்தோனேஷிய 8வது கூட்டு ஆணைய கூட்டத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரும், இந்தோனேஷிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுகியோனோவும், ராணுவம், கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தனர். மேலும் பிராந்திய மற்றும் உலகளாவிய நிகழ்வுகள் குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட இரு தலைவர்களும் அடுத்த கூட்டு ஆணைய கூட்டத்தை எதிர்காலத்தில் இருதரப்பிற்கும் வசதியான ஒரு தேதியில் நடத்த ஒப்புக்கொண்டனர். தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களில் தரிசனம் செய்ய இணைய வழி முன்பதிவு திட்டம் விரைவில் கொண்டுவரப்பட உள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறினார். மத்திய அரசு நிறுவனமான தொழிலாளர் வருங்கால வாய்ப்பு நிதி நிறுவனம் சார்பில் எரிபொருள் சிக்கனம், சுற்றுச்சூழலை வலியுறுத்தி சேலம்

மண்டல ஆணையர் திரு ராஜேஷ் தலைமையில் உலக சைக்கிள் தினத்தை முன்னிட்டு இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. விழிப்புணர்வு பதாகைகளை சைக்கிளில் வைத்தபடி வருங்கால வைப்பு நிதி நிறுவன அலுவலர்கள் இதில் ஊர்வலமாக வந்தனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 4 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கைப்பற்றினர். வார இறுதி நாள் மற்றும் விடுமுறை நாளை முன்னிட்டு உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் பூக்கள் மற்றும் கண்ணாடி மாளிகை உள்ளிட்ட பகுதிகளை கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருச்சி, கோவை, ஈரோடு, சேலம், நீலகிரி, திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. உறையூர், அருள்மிகு, கமலவல்லி நாச்சியார் திருக்கோவில் வெளிக்கோடை திருவிழாவின் 5ஆம் நாளான இன்று மாலை 6:30 மணிக்கு தாயார் புறப்பாடு கண்டருள்கிறார். அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் போலிபலி இணை அமெரிக்க இணையை இன்றிரவு எதிர்கொள்கிறது. முன்னதாக இன்று நடைபெற்ற அரையிறுதியில் இந்த இணை சீன ஜப்பான் இணையை 6-3, 6-2 என்ற நேர் செட்களில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

பகலின் ஓட்டமும் உழைப்பும் சத்தமும் ஓய்ந்து மனதிற்குள் அமைதி குடியேறும் ஆகச்சிறந்த தருணம். இந்த மாலை பொழுதை இனியதாகவும் பயனுள்ளதாகவும் மாற்ற நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள் தருவது ஆரவாரம். இணைந்திருங்கள் நேயர்களே.

நேரம் 6:09 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரம். ஆரவாரம் தரும் முதல் தகவல் மின் வெட்டு குறித்த தகவல் தான். இந்த மின் வெட்டு தகவல் நாளை மறுநாளுக்குரியது. நம்ம மெயின்கார்ட் கேட் துணை மின் நிலையத்திலிருந்து மின்சாரம் பெறும் கரூர் பைபாஸ் ரோட், பழைய கரூர் ரோட், விஎன் நகர், மாதுளங்கொல்லை, எஸ்எஸ் கோவில் தெரு, சிதம்பரம் மஹால், பூசாரி தெரு, சத்திரப்பேர் நிலையம், புனித ஜோசப் கல்லூரி சாலை, சிந்தாமணி பஜார், ஓடத்துறை, வடக்கு ஆண்டார் தெரு, நந்திக்கோவில் தெரு, வானப்பட்டறை, சிங்காரத்தோப்பு, மாரிஸ் தியேட்டர் சாலை, கோட்டை ஸ்டேஷன் ரோடு, சாலை ரோடு, வாத்துக்கார தெரு, இந்த பகுதிகளில் வரும் செவ்வாய்க்கிழமை காலை 9:45 முதல் மாலை 4 வரை மின்சாரம் இருக்காது. அதேபோல கம்பரசம்பேட்டை துணை மின் நிலையத்திலிருந்து மின்சாரம் பெறும் உறையூர் ஹவுசிங் யூனிட், கீரைக்குள்ளை தெரு, குரத்தெரு, நவாப் தோட்டம், நெசவாளர் காலனி, திருத்தாந்தனி ரோடு, டாக்டர் ரோடு, பிவிஎஸ் கோவில் தெரு, கந்தன் தெரு, மின்னப்பன் தெரு, லிங்க நகர், அகிலாண்டேஸ்வரி நகர், மங்கள் நகர், சந்தோஷ் கார்டன், மருதாண்டா குறிச்சி, மல்லியம்பத்து, ஆளவந்தான் நல்லூர், சீராத்தோப்பு, ஏகிரிமங்கலம், சோழராஜபுரம், கம்பரசம்பேட்டை, காவேரி நகர், முருங்கப்பேட்டை, கூடலூர், முத்தரசநல்லூர், பல்லூர், அல்லூர், ஜீயபுரம், திருச்செந்துறை, கலெக்டர் வெல் நீரேற்று நிலையம், பொன்மலை குடிநீரேற்று நிலையம், ஹெச்ஏபிபி குடியேற்று நிலையம், ராமநாடு குடிநீரேற்று நிலையம், தேவதானம், சங்கரன்பிள்ளை ரோடு, அண்ணாசிலை, சஞ்சீவி நகர், சர்க்கார் பாளையம், அரியமங்கலம் கிராமம், பனையக்குறிச்சி, முல்லைக்குடி, ஒட்டக்குடி, வேங்கூர், அரசங்குடி, நடராஜபுரம், தோகூர், இந்த பகுதிகளிலையும் நாளை மறுநாள் காலை 9:45 முதல் நாளை 4 வரை மின்சாரம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பல தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு.

0: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். நேரம் 6:15. ஆரவாரம் அடுத்து தருவது
1: நலம் தரும் யோகா. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைகிறார் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அகில் ஷர்மிளா அவர்கள்.
2: இந்த மாலை வேலையில காலையில இருந்து நிறைய வேலைகள் பார்த்து ஒரு டயர்டா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருப்பீங்க. உங்களுக்கான ஒரு சிம்பிளான யோகா பிராக்டிஸ் தான் இப்ப நம்ம பண்ண போறோம். நீங்க எந்த வேலையா இருந்தாலும் அந்த வேலைகள் அப்படியே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் உங்களுக்காக ஒரு நேரம் எடுத்து ஒரு இடத்துல அமர்ந்து நான் சொல்ற மாதிரி சாதாரணமா கால் ரெண்டையும் சமணம் போட்டு உட்காந்துக்கோங்க. ரெண்டு கைகளையும் நல்லா சின்முத்திரையில வச்சுக்கோங்க. அதாவது உங்களுடைய ஆட்காட்டி விரலும் உங்களோட கட்டை விரலும் சேர்ந்து மற்ற 3 விரல்களும் நேராக இருக்கணும். நம்ம சூப்பர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த போஸ் தான். அந்த போஸ்ல

0: ரெண்டு கைகளையும் அதே போஸில் வச்சுட்டு உங்களுடைய தலை கழுத்து முதுகு நேராக இருக்கணும். உங்களால் கீழே உட்கார முடியல அப்படின்னா பிரச்சனையே இல்லை, சேரில் உட்காந்துக்கோங்க. சேரில் உட்காந்துருந்தாலும் உங்களுடைய தலை கழுத்து முதுகு நேராக இருக்கணும். நேராக அமர்ந்து உட்காந்து கண்களை மூடி உங்களுடைய சுவாசத்தை கவனிக்க போகிறீங்க. நம்மளுடைய சுவாசம் நம்ம பிறந்ததில் இருந்து நம்ம கூட இருக்கிற ஒரு விஷயம், அதை நம்ம கவனித்ததே கிடையாது. இப்போ நம்ம அதை தான் கவனிக்க போகிறோம். கண்ணை மூடி உட்காந்து கைகள் ரெண்டையும் சின்முத்திரையில் வைத்து நல்லா ஒரு ஆழ்ந்த சுவாசம், நல்ல ஒரு டீப் ப்ரீதிங் பண்ணிவிட்டு மெதுவாக மூச்சை வெளியில் விடுங்க. ஒரு ஒரு தடவையும் மூச்சை உள்ளே இழுக்கிறதுக்கு 5-7 செகண்ட் வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மூச்சை வெளியில் விடுறதுக்கும் 5-7 செகண்ட் வரைக்கும் நேரம் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு 5 முறை வந்து ஒரு ஆழ்ந்த சுவாசம் பொறுமையாக பண்ணுங்க. இது ஒரு ஒருத்தருக்கும் அவங்களுடைய மூச்சு உள்ளே இழுக்கிறதுக்கான அந்த லங் கெப்பாசிட்டியை பொறுத்து மாறுபடும். ஆனால் உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி இது. இந்த மாலை வேளையில் நீங்கள் ஒரு 5 நிமிடம் உங்களுக்காகவும் உங்கள் உடலுக்காகவும் உங்கள் மனசுக்காகவும் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தை ஒதுக்குங்க. மூச்சை வெளியில் விட்டுட்டு அடுத்ததாக ஒரு சின்ன மூச்சு பயிற்சியோடு தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இது நம்ம உடலையும் மனசையும் ஒருங்கிணைக்கிறதுக்காக இந்த ஒரு உள் சுவாசம் வெளி சுவாசம் பயிற்சிகள் நம்மளுக்கு உதவியாக இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய வலது கையில் உங்களுடைய கட்டை விரலையும் உங்களுடைய ஆள்காட்டி விரலையும் லேசாக மூக்கு மேலே வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆள்காட்டி விரல் வச்சு உங்களுடைய வலது பக்கம் நாஸ்டில் க்ளோஸ் பண்ணிவிட்டு மெதுவாக ஒரு பக்கமாக மூச்சை உள்ளே இழுத்து அடுத்த பக்கமாக வெளியில் விடணும். வலது பக்கம் மூச்சை உள்ளே இழுத்து இடது பக்கம் வெளியில் விடணும். அதே மாதிரி வலது பக்கம் மூச்சை உள்ளே இழுத்து இடது பக்கம் விரலை நீக்கிட்டு இடது பக்கமாக மூச்சை வெளியில் விடணும். அதாவது ரைட் டு லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் டு ரைட். பொறுமையாக மெதுவாக நம்ம சுவாசத்தை மட்டும் நம்ம உள்வாங்கிட்டு இடது பக்கம் மூச்சை உள்ளே இழுத்து வலது பக்கம் வெளியில் விடணும். வலது பக்கம் மூச்சை உள்ளே இழுத்து இடது பக்கம் வெளியில் விடணும். இது ரொம்ப நிதானமாகவும் பொறுமையாகவும் பண்ண வேண்டிய பயிற்சி. உங்களுடைய மூச்சோடு சேர்த்து பண்ணுங்கள். இடது பக்கம் சுவாசத்தை உள்ளே இழுத்து வலது பக்கம் வெளியில் விடுறோம். வலது பக்கம் சுவாசத்தை உள்ளே இழுத்து இடது பக்கமாக வெளியில் விடுறோம். இந்த பயிற்சிகளை உங்களுடைய ஒரு வேலையில் செஞ்சிட்டே இருக்கீங்க, உங்களோட ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, ஒரு 5 மினிட்ஸ் உங்களுக்காக ஒரு இடத்துல அமர்ந்து இந்த ஒரு எளிமையான ஒரு பயிற்சியை நீங்கள் 5 நிமிஷம் செய்கிறது மூலியமாக நீங்கள் ரொம்ப நேரமாக செஞ்சுட்டு இருந்த வேலையை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு, நம்மளோட மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு இந்த பயிற்சிகள் நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதுவும் கண்களை மூடி நம்ம சுவாசத்தை கவனித்து நம்ம செய்யும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு டீப் ரிலாக்ஸேஷனும் நம்மளுக்கு கிடைக்கும். முடிச்சிட்டிங்கன்னா மெதுவாக 2 கைகளையும் கை ரெண்டையும் முழங்கால் மேலே வச்சு அதே மாதிரி ஒரு உள் சுவாசம் ஒரு வெளி சுவாசம். உள்ள மூச்சை மெதுவாக உள்ளே எடுக்கிறீங்க, மூச்சை மெதுவாக வெளியில் விடுறீங்க. பயிற்சிகள் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா 2 கைகளையும் நல்லா ஒன்றோட ஒன்று தேய்ச்சி கண்கள் மேலே வச்சுக்கோங்க. கண்கள் மேலே வச்சு மெதுவாக கைகளை எடுத்து உங்கள் முகத்துக்கு முன்னாடி வச்சு கண்ணை திறந்து உங்கள் கைகளை முதல்ல பாருங்கள். நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு டைமில் இந்த ஒரு 5 நிமிஷம் ஒரு ஓரமாக ஒரு வீட்லேயோ இல்லை ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸில் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து இந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னாவே இந்த ஒரு நாளுக்கான மன அழுத்தம் வந்து முழுமையாக குறைஞ்சி நம்ம இன்னும் அடுத்தடுத்து நிறைய வேலைகள் செய்யறதுக்கு நம்ம உடலையும் நம்ம மனசையும் நம்ம தயார் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளான பயிற்சிகளில் தான் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் யோகா. வழங்கியவர் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அகில் ஷர்மிளா அவர்கள்.

ஆரவாரம் கேட்டிணைஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல. பெண்கள் முன்னேற்றத்திற்காக சிறந்த சேவை புரிந்த சமூக சேவகர் மற்றும் தொண்டு நிறுவனத்திற்கான விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழாவின் போது நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்டு வருது. அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பெண்களின் முன்னேற்றத்திற்கு சிறந்த சேவை புரிந்த சமூக சேவகர் தொண்டு நிறுவனங்கள் இவ்விருது பெற விண்ணப்பிக்கலாம். தமிழக அரசின் awards.tn.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கடைசி நாள் இம்மாதம் 19ஆம் தேதி. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, இது ஆரவாரம்.

0: நமது அலைவரிசைகளில் மாநில செய்திகளை தொடர்ந்து மீண்டும் இசைக்கும் ஆரவாரம்.
1: ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் இப்பவா ஒரே ட்ரேட்ல சிக்ஸர் இதோ மாட்டிக்கிச்சு.
2: ரசீத் முதல்ல சேஃப்டி இல்லனா கிளீன் போல்ட். அன்ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்ம்ல ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் செஞ்சா நஷ்டம், மோசடி மற்றும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கான பயம் இருக்கும்.
1: அப்படின்னா நஷ்டத்தோட ஹேட்ரிக். அதனால ஆர்பிஐ வெப்சைட்டுக்கு போய் ஆத்தரைஸ்டு லிஸ்ட செக் பண்ணுங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஐநாவின் அமைதி படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்க வைக்க தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை பெற்றது. இனி விரிவான செய்திகள். ஐநாவின் அமைதி படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநாவின் சிறந்த ராணுவ விருது மேஜர் அபிலாஷா பராக்கிற்கு வழங்கப்பட்டதையடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். ஐநா அமைதிப்படையில் பணியாற்றி வரும் மேஜர் அபிலாஷா பராக்கிற்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் இது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த விருது இந்தியாவில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளதாக மின்வாரிய தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் பகிர்மானத்தில் ஏற்படும் பிரச்சினைகள் காரணமாகத்தான் மின் தடை ஏற்படுவதாக குறிப்பிட்டார்.
1: ஆங்காங்கே சில இரவு நேரத்தில் பவர் கட் ஆகுது, அதெல்லாம் வந்து மறைக்கவோ மறுக்கவோ நாங்கள் செய்யலை. அது காரணமே பூராமே டிமாண்ட் ஓவர்லோட், பர்டிகுலர்லி இரவு நேரங்களில் அந்த நேரத்தில் ஃபியூஸ் ஆஃப் போன்ற ஒரு 7 காரணங்கள் இருக்கு. அதெல்லாமே பகிர்மானம் இதில் இருக்கக்கூடிய காரணங்கள். இதுக்கும் ஜென்ரேஷனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை.
0: இதனை சரி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இதற்கிடையே தமிழகம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவுவதாகவும் இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர்

0: வெளியிட்டுள்ள அறிக்கையில் எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் பகல் மற்றும் இரவு நேரங்களில் பல மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக குறை கூறியுள்ளார். பராமரிப்பு பணிகள் மற்றும் பிற காரணங்களுக்காக மின்சாரம் துண்டிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் குறைந்தபட்சம் அது பற்றிய தகவல்களை பொதுமக்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்க வைக்க தவேக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழில் புரிவதற்காக தமிழக அரசுடன் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டிருந்த ஒரு நிறுவனம் ஆந்திர மாநிலத்திற்கு செல்வதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்க்கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களை குதிரை பேரத்தில் இழுத்த தவேக அரசு அதில் காட்டிய வேகத்தை இதில் காட்டவில்லை என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குற்றஞ்சாட்டியுள்ளது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் அதனை அனுமதிக்க மாட்டோம் என்று கூறுவது ஆணவத்தின் வெளிப்பாடு என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் செயல்பட்டதன் காரணமாகத்தான் திமுக ஆட்சியை இழந்ததாக கூறினார். மின்வாரியத்தில் வன்பொருள் காணாமல் போன விவகாரத்தில் ஊழலை மறைக்கும் வகையில் தவேக அரசு செயல்படுவதாக அவர் குற்றஞ்சாட்டினார். டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாகவும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றஞ்சாட்டினார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரத்தில் முந்தைய நடைமுறையே தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வருங்காலத்திலும் இந்த உறுதிப்பாட்டோடு தவேக அரசு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் 100 பரத கலைஞர்கள் சிவ தாண்டவ நடனம் ஆடினர். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சேலத்தில் 100 பரத கலைஞர்கள் ஒன்றிணைந்து சப்த தாண்டவ நிகழ்வை இடைவிடாமல் நிகழ்த்தி காட்டினர். சிவபெருமான் தில்லை சிற்றம்பலத்தில் பேரானந்த நிலையில் ஆடும் ஆனந்த தாண்டவம், பார்வதி தேவியின் வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமான் ஆடிய கௌரி தாண்டவம், காலை மற்றும் மாலை நேரத்தில் உலகின் இயக்கம் சீராக நடைபெற ஆடும் சந்தியா தாண்டவம், காளி தேவியுடன் நடந்த நடனப் போட்டியில் காலை உயர்த்தி ஆடிய ஊர்த்துவ தாண்டவம், அசுர சக்திகளையும் தீய எண்ணங்களையும் அளித்து தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக ஆடப்படும் ருத்ர தாண்டவம், தீமையின் மீது நன்மை பெற்ற வெற்றியையும் அறத்தின் மகத்துவத்தையும் எடுத்துரைக்கும் திரிபுர தாண்டவம், பிரபஞ்சத்தின் மாற்ற சுழற்சியை உணர்த்தும் சம்ஹார தாண்டவம் என சப்த தாண்டவங்களையும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இணைந்து நடனமாடினர். சிவபெருமானின் 108 தாண்டவங்களில் முக்கியமான 7 தாண்டவங்களை பரத கலைஞர்கள் தொடர்ச்சியாக 14 நிமிடங்களுக்கு நடனமாடிய காட்சி மெய்சிலிருக்கும் வகையில் இருந்தது.
0: சிவ தாண்டவ நிகழ்ச்சியில் நடனமாடியது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று இதில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர்.
3: சப்ருத்ர தாண்டவம், ஆனந்த தாண்டவம் அந்த மாதிரி எல்லாம் ஆடினோம். ஆடும்போது எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது.
4: சப்த தாண்டவம் எங்களுக்கு ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. இதுல பார்ட்டிசிபேட் பண்ணது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம்.
5: இந்த டான்ஸ் ஆடினதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்கு 12th. சோ அந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கும் இந்த ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கும் டான்ஸ் ஆடும்போது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் ஆடுறது.

0: மாவட்ட செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே மாம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. நெல்லை சரக டிஐஜியாக திரு திருநாவுக்கரசு இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாமந்திப்பூ உற்பத்தி அதிகரித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மகளிர் மேம்பாட்டிற்காக சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுக்கு தகுதியுள்ளவர்கள் வரும் 19ஆம் தேதிக்குள் அதற்கான மாநில அரசின் இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வனவிலங்குகளை வேட்டையாடச் சென்ற இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 61 கிலோ எடைப்பிரிவில் தீபக்கும் 125 கிலோ எடைப்பிரிவில் தினேஷும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் சுமித்தும் 65 கிலோ எடைப்பிரிவில் மோஹித் குமாரும் 74 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்தீப்பும் 97 கிலோ எடைப்பிரிவில் விக்கியும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். சீன தைபே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் நீளம் தாண்டுதலில் ஷைலி சிங் தங்கப்பதக்கத்தையும் ஆடவர் 110 மீட்டர் தடை ஓட்டப்பிரிவில் தேஜஸ் ஷிர்ஷே வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டத்தில் அனிமேஷுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. கஸ்கஸ்தானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 500 மீட்டர் பிரிவில் ஞானேஸ்வர் சிங் வெண்கலப்பதக்கம் வென்றார். கலப்பு இரட்டையர் 500 மீட்டர் பிரிவில் அரவிந்த் வர்மா நேஹா தேவி இணை வெண்கலப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி பட்டம் வென்றார். இறுதிப் போட்டியில் அவர் கஸ்கஸ்தானின் அல்வா நர்மனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐநாவின் அமைதிப் படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்கவைக்க தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
2: கண்ணு,
1: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
2: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
3: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
1: எங்க?
3: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
1: RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜபராஜ்.
1: நாகை மாவட்டம் என்பது கடற்கரை பகுதியினை அதிகம் கொண்டு காணப்படுகிறது. இங்கு ஆயிரக்கணக்கான விசைப்படகுகளும் ஃபைபர் படகுகளும் உள்ளது. கடல் மற்றும் கடல் சார்ந்த தொழிலை மட்டுமே ஆயிரக்கணக்கானோர் நம்பி வாழ்வாதாரத்திலே கொண்டுள்ளார்கள். மாவட்டத்தில் வேதாரண்யம், கோடியக்கரை, நாகை, காமேஸ்வரம், செருதூர் உள்ளிட்ட மீனவ கிராமங்களிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினால் அவ்வப்போது துன்புறுத்தப்படுகிறார்கள். இது மட்டுமின்றி அவர்களின் படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்படுகிறார்கள். இதுபோல பல நிலைகளில் தாக்குதலுக்கு ஆளாகி சிரமம் அடைந்து வருகிறார்கள். இந்த நிலையில் கடலில் மீனவர்கள் எல்லை குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் மீனவர்களின் தொடர்பு சாதனங்கள் மூலம் கடல் எல்லை குறித்து துல்லியமாக தெரிந்து கொள்ளும் வகையில் பொறியியல் பயின்ற மாணவர்கள் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளனர். பொறியியல் மாணவர்கள் ஸ்டார்ட் அப் இந்தியா மூலம் இதற்கான மாதிரி பரிசோதனை நாகை கடலில் வெற்றிகரமாக மேற்கொண்டனர். தமிழக எல்லையினை அறிந்து கொள்வது அவசர காலங்களில் கடலில் இருந்து கரைக்கு தொடர்பு கொள்வது சவாலாக உள்ளது. அதுபோல இந்திய கடல் எல்லையில் ஊடுருவலை தடுப்பதும் சவாலாக உள்ளது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய கண்டுபிடிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி அலுமினியம் மற்றும் நெகிழி போன்ற பொருட்களால் விமானம் போன்று உருவாக்கப்பட்ட ஏர்ஷிப் அமைப்பு உருவாக்கப்பட்டு அதில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டு கடலில் உள்ள வான்வெளியில் 20 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்படும். இந்த அமைப்பு சூரிய சக்தியால் 24 மணி நேரமும் இயங்கும். இந்த ஏர்ஷிப் அமைப்பு 24 மணி நேரமும் 200 கிலோமீட்டர் சுற்றளவில் கண்காணிப்பினை மேற்கொள்ளும் உயர் சக்தி மிக்க கேமராக்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்திய கடல் எல்லைக்குள் சிறிய அசைவோ ஊடுருவலோ இருந்தால் உடனடியாக படங்களை செயற்கைக்கோள் மற்றும் தரையில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறைக்கும் உடனடியாக அனுப்பிவிடும். மேலும் எல்லை தாண்டும் மீனவர்களின் கைபேசிக்கு உடனடியாக சமிக்கைகள் மூலம் எச்சரிக்கை ஒலியை எழுப்பி தரைப்பகுதிக்கு தொடர்பு கொள்ள வசதியினை செய்து கொடுக்கும். இது மீனவர்கள் மட்டுமின்றி கடலோர காவல்படை மற்றும் கப்பல் படையினருக்கும் தனது தகவலை உடனடியாக அனுப்பிவிடும். இதற்கான மாதிரி பரிசோதனை நாகையில் உள்ள கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வெற்றி பெற்றுள்ளது. இந்த திட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் நிதியுதவி அளித்துள்ளது. மாதிரி பரிசோதனை வெற்றி பெற்றுள்ளதால் நாகையில் தடை கட்டுப்பாட்டு வரை அமைப்பதற்கான அடுத்த கட்ட தொழில்நுட்ப வேலைகள் நடைபெற்று வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்ட கல்வி தன்முனைப்பு திட்டத்தின் கீழ் செயல்படும் பொன்னி சித்திரக்கடல் ஓவிய பயிற்சி மையத்தில் இலவசமாக ஓவிய பயிற்சி பெறுவதற்கான நுழைவுத் தேர்வு நடைபெற உள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த ஓவியம் கற்றுக்கொள்ள ஆர்வமுள்ள அனைவரும் இதில் விண்ணப்பிக்கலாம். ஓவியத்தில் ஆர்வமுள்ள 13 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். வார இறுதி நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் பயிற்சி வகுப்புகள் நடைபெறும். மாணவர்களுக்கு பயிற்சி முடியும் வரை ஓவிய பொருட்களும் இலவசமாக வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பயிற்சியின் முடிவில் சான்றிதழும் வழங்கப்படும். மேலும் நுழைவுத் தேர்வு 3 மணி நேரம் நடைபெறும். காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறும் இந்த தேர்வில் பென்சில்

0: டிராயிங் மற்றும் வண்ணக்கலவை ஓவியம் வரைய வேண்டும். தலைப்பு தேர்வு கூடத்தில் கொடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுழைவுத் தேர்வு எழுத வரும் மாணவர்கள் உரிய வரைபொருட்கள் கொண்டு வர வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுழைவுத் தேர்வு எழுத வருவோர் பொன்னி சித்திரக்கடல் ஓவிய பயிற்சி மையத்தினை தொடர்பு கொண்டு தங்களது விவரத்தினை தெரிவித்து பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கான பிரதம மந்திரி கௌரவ நிதி உதவி திட்டத்தின் கீழ் 4 மாதங்களுக்கு ஒருமுறை ₹2000 ஆண்டுக்கு ₹6000 ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. எனினும் நில ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்படாதது, ஆதார் எண் வங்கி கணக்குடன் இணைக்கப்படாதது மற்றும் பதிவு செய்யப்படாது போன்ற காரணங்களால் தகுதியான விவசாயிகளுக்கு தவணைத் தொகை கிடைப்பதில்லை. மேலும் PM கிசான் திட்டத்தில் ஊக்கத்தொகை பெறும் விவசாயிகள் தனித்துவமான அடல் அட்டை எண் பெற்றால் மட்டுமே 23rd தவணைத் தொகை வழங்கப்படும். இத்திட்டத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 3193 நபர்கள் விவசாயிகளுக்கான தனித்துவ அடல் எண் பெறாமல் உள்ளனர். தகுதியுடைய 802 விவசாயிகள் ஆதார் எண்ணை வங்கி கணக்குடன் இணைக்கவில்லை. 1209 விவசாயிகள் கைரேகை பதிவு செய்யும் பணியினை பூர்த்தி செய்யவில்லை. அதனால் விவசாயிகள் இவை அனைத்தையும் சரி செய்தால் மட்டுமே அடுத்த தவணைத் தொகை விடுவிக்கப்படும். தனித்துவ அடல் அட்டை எண், KYC, ஆதார் எண்ணுடன் வங்கி கணக்கு இணைத்தல் மற்றும் அலைபேசி எண்ணை PM கிசான் திட்டத்தில் இணைத்தல் போன்ற சேவைகளை சிறப்பு முகாமில் விவசாயிகள் பெறலாம். இதற்காக வேளாண்மை தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண்மை வணிக வரித்துறை அலுவலர்கள் கிராமங்களுக்கு பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இம்முகாம் அனைத்து மாவட்ட வருவாய் கிராமங்கள், அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்கள், இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி, இசேவை மையங்களில் June 15 வரை நடைபெற உள்ளது. இந்த முகாமில் கலந்து கொள்ள விவசாயிகள் ஆதார் அட்டை, கைபேசி, ஆதாரனுடன் இணைத்தது, நில உடைமை ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம், குடும்ப அட்டை போன்றவற்றை எடுத்து செல்ல வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நாகை மாவட்ட நிர்வாகம் சார்பில் பசுமை பள்ளி திட்டத்தின் கீழ் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் விழிப்புணர்வு பேரணி நடைபெறுகிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தொடங்கிய பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முக்கிய வீதிகள் வழியாக சென்று வடகுடி சாலை வரை நடைபெற்றது. பிளாஸ்டிக் ஒழிப்பு, மக்கும் மக்கா குப்பை பிரித்தல், மழைநீர் சேமிப்பு, மரம் வளர்த்தல் உள்ளிட்ட தலைப்புகளில் மாணவர்கள் முழக்கங்களை எழுப்பி கையில் பதாகைகளை ஏந்தியபடி பேரணியாக சென்றனர். முன்னதாக மாவட்ட ஆட்சியர் மரக்கன்றுகளை மாணவர்களுக்கு வழங்கினார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் N. செல்வன் ஜபராஜ். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டார். விண்வெளித்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகளை அவர் பட்டியலிட்டார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் உள்ளதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட இந்த நடவடிக்கைகள் உதவிடும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசியினை 14 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய பிரதேசத்தின் விதிஷாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக இந்த தடுப்பூசி திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த தடுப்பூசி பாதுகாப்பானது மட்டுமன்றி புற்றுநோய் இல்லாத வாழ்விற்கான உத்தரவாதமாகவும் உள்ளது என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். சினிமாவின் ஆன்மா என்ற தமது நூலை 24 மொழிகளில் மொழிபெயர்க்க மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உறுதியளித்துள்ளதாக எழுத்தாளர் திரு சீனு ராமசாமி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக மத்திய இணையமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். சிறார் ரசனை கல்வி என்ற மைய கருத்தோடு தாம் எழுதிய இந்த நூலை மத்திய இணையமைச்சருக்கு வழங்கியது தொடர்பான புகைப்படங்களையும் திரு சீனு ராமசாமி வெளியிட்டார்.

0: தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக நிறைவேற்றிய திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் பயனடைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து குடியிருப்புகளுக்கும் மின் இணைப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு மாதந்தோறும் இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் 12 கோடிக்கும் அதிகமான எண்ணிக்கையில் கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டத்தின் கீழ் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் பிஜேபி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம் சர்வதேச அளவில் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. குஜராத் மாநிலம் காந்தி நகரில் செயல்பட்டு வரும் இந்த பல்கலைக்கழகம் தடய அறிவியல் தொடர்பாக உலக அளவில் ஒரே பல்கலைக்கழகம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. இந்த பல்கலைக்கழகத்தில் 96 நாடுகளின் பிரதிநிதிகள் பயிற்சி பெற்றுள்ளது சர்வதேச அளவில் அதற்கான அங்கீகாரத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று அந்த பல்கலைக்கழகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள 13 இடங்களில் இந்த பல்கலைக்கழக வளாகங்கள் செயல்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக ஆந்திர மாநில ஆளுநர் திரு அப்துல் நசீர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 90 ஆண்டுகளாக சிறப்பான சேவையை ஆகாஷ்வாணி வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் நலனுக்காக ஆகாஷ்வாணி அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருவதாகவும் திரு அப்துல் நசீர் கூறியுள்ளார். கடல்சார் பொருளாதாரத்தில் கேரளாவிற்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். சர்வதேச கடல் தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி எழுதியுள்ள கட்டுரையில் முதலமைச்சர் இதனை தெரிவித்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. துறைமுகங்கள் மற்றும் கடல்சார் கட்டமைப்பு பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு வி டி சதீசன் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்கத்தில் நகர்ப்புற கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அமைச்சர் திருமதி அக்னிமித்ரா பால் கூறியுள்ளார். இன்று சிலிகுரியில் பல்வேறு மாவட்டங்களின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நகர்ப்புறங்களில் வாகனங்கள் நிறுத்தப்படுவது ஒழுங்குபடுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தூய்மைப் பணிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் திருமதி அக்னிமித்ரா பால் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வுக்கான தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் மாணவர்கள் தங்களுடைய விண்ணப்ப எண்ணை சமர்ப்பித்து இதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அந்த முகமை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் இந்த மறுதேர்வு வரும் 21 தேதி நடைபெறுகிறது. வங்கி முறைகேடு தொடர்பான வழக்கில் சிபிஐ தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள 6 இடங்களில் இன்று சோதனை நடத்தியது. சண்டிகர், பஞ்ச்குலா, தில்லி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசு அதிகாரிகள் வங்கி அதிகாரிகளுடன் இணைந்து 668 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் சிபிஐ இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக அவர் மேலும் கூறுகிறார். இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் கூறியுள்ளது. 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஷிர் கனால் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க நல்லுறவை இரு நாடுகளும் கொண்டுள்ளதாக அவர் கூறினார். எரிசக்தி, வர்த்தகம் மற்றும் சுற்றுலா துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த நேபாளம் விரும்புவதாகவும் திரு ஷிர் கனால் தெரிவித்தார். பெருவில் அதிபர்

0: பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் திருமதி கெய்கோ ஃபுஜிமோரி, திரு ராபர்டோ சான்சஸ் ஆகியோர் களத்தில் உள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற தேர்தலில் 33 பேரை பின்தள்ளி இவர்கள் இருவரும் தற்போது களத்தில் உள்ளனர். இருப்பினும் அந்த தேர்தலில் 20% கூடுதலான வாக்குகள் இவர்களுக்கு கிடைக்காததன் காரணமாக தற்போது மீண்டும் தேர்தல் நடைபெற்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2 நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்துள்ளது. ரஹமத் ஷா 43 ரன்னுடன் களத்தில் உள்ளார். மானவ் சுதார் அபாரமாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முன்னதாக 3 விக்கெட் இழப்பிற்கு 368 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. சுப்மன் கில் 126 ரன்னுக்கும் கே எல் ராகுல் 100 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். வாஷிங்டன் சுந்தர் 52 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் கோப்பையை வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரித்து மாண்டல் 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். லாத்வியா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீன தாய்பே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் நீளம் தாண்டுதலில் ஷைலி சிங் தங்கப்பதக்கத்தையும், ஆடவர் 110 மீட்டர் தடை ஓட்ட பிரிவில் தேஜா சிர்சி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டத்தில் அனிமேஷுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பெண் குழந்தைகளின் வாழ்வை பாதுகாக்கும் கவசமாக கர்ப்பப்பைவாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள தேர்வு மையங்களின் நகரங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இந்தியாவுடனான நல்லுறவு சீராக உள்ளதாக நேபாளம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 7:25.
2: உழவர் உலகம்.

நிகழ்ச்சியில் இன்று பருவத்திற்கேற்ற பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை நேர்முகம் பங்கேற்கிறார் பெரம்பலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் பி. டொமினிக் மனோஜ் அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெற கேட்கலாம்.

0: எந்த ஒரு பயிரை சாகுபடி பண்ணாலும் அதுல பெரிய பிரச்சனை என்னன்னா, எப்ப எந்த பூச்சி வருது, எப்ப எந்த நோய் தாக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த சூழல் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நோய்களும் பூச்சியும் தாக்க செய்யும். அப்போ பருவத்திற்கேற்ற பூச்சி நோய் என்னென்ன இருக்கு, அதை எப்படியெல்லாம் நாம மேலாண்மை செய்யணும், இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம ஒரு பயிரை சாகுபடி பண்ணும் பொழுது கண்டிப்பா நிறைய மகசூல் எடுக்க வாய்ப்பு இருக்கு. தெரிஞ்சுக்குவாங்களா? பெரம்பலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் பி டோமினிக் மனோஜ் என்ன சொல்றாங்க?
1: வணக்கம் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில நம்மோடு இணைறாங்க பெரம்பலூர் வேளாண் அறிவியல் மைய பயிர் பாதுகாப்பு குறித்த தொழில்நுட்ப வல்லுநர் டோமினிக் மனோஜ் அவர்கள். ஆடிப்பட்டத்திற்கு ஏற்ற பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை குறித்த தலைப்புல தான் நம்ம பேச போறோம். வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: சார், இப்போ அந்த பூச்சி மேலாண்மை அப்படிங்கறதுல வெண்புழு அப்படிங்கிற பூச்சியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க முதல்ல, அதனுடைய தாக்குதல் எப்படி இருக்குற சொல்லுங்க.
2: சார், அனைவருக்கும் வணக்கம். நம்ம அந்த வெண்புழு பத்தி ரொம்ப எளிமையா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே சாணக்குழி வச்சிருப்போம், மாட்டு சாணத்தெல்லாம் கொட்டி வச்சிருப்போம், எருக்குழின்னு சொல்லுவோம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர்ல கருந்தலை வச்சுக்கிட்டு ஒரு புழு இருக்கும், பெருசா இருக்கும். அது வெண்புழு கிடையாது. ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன், அது வந்து காண்டாமிருக

அதோட புழு பருவம். இது வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும், இங்கிலீஷ் லெட்டர் சி மாதிரி வடிவத்தில் பெருசாக இருக்கும். ஆனால் அந்த வெண்புழுன்னு சொல்லக்கூடியது இதிலே வந்து ஒரு 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச், அதிகபட்சம் 2 இன்ச் அதுக்குள்ளே தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்ணிலே இருக்கும், வயலில் பார்த்திங்கன்னா மண் வெட்டி வச்சு வெட்டி பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்னதாக அந்த புழு இருக்கும். நாம் என்ன நினச்சிப்போம், எருக்குழியில் இருக்கிற புழு தான் இது அப்படின்னு நினைப்போம். ஆனால் இது எருக்குழியில் இருக்கிற புழு கிடையாது, இது பேர் தான் வெண்புழு. இது வந்து பொதுவாக கரிசல் மண் அதிகமாக இருக்கிற இடங்களில் புழு அதிகமாக பார்க்கலாம். பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருச்சி அந்த ரேஜிங்கிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. புழுவோட தாக்கம் வந்து கரெக்டாக நம்ம எப்போ இந்த மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் அதாவது வழிமுறைகள் கடைபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் பருவம் அதில் தான் கரெக்டாக செய்யணும். இந்த வெண்புழுவோட இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜூன் பீட்டில்னே சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஒரு வண்டுக்கு எத்தனை பருவம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு முட்டை, முட்டையிலேருந்து வர்றது புழு வரும், புழு

0: புழு அதிகமாக பார்க்கலாம். பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருச்சி அந்த ரேஞ்சிங்லும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. புழுவோட தாக்கம் வந்து கரெக்டாக நம்ம எப்போ கண்ட இந்த மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் அதாவது வழிமுறைகள் கடைபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் பருவம் அதில் தான் கரெக்டாக செய்யணும். இந்த வெண்புழுவோட இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜூன் பீட்டில்னே சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஒரு வண்டுக்கு எத்தனை பருவம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு முட்டையிலேருந்து வர்றது புழு வரும், புழுலேருந்து கூட்டு புழுவாகி திரும்ப வண்டாக வெளியே வரும். இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டு வந்து முட்டையிடும், முட்டையிலேருந்து வரக்கூடிய புழு வந்து நம்ம வேற சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். தைக்கு மேலே பார்த்தீங்கன்னா பயிர் எதுவுமே நம்மக்கிட்ட இருக்காது. பொதுவாக பார்க்கும்போது அந்த வெயில் காலத்தில் அதிகமாக பயிர் சாகுபடி நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். அப்போ என்ன பண்ணணும்னா, புழுவானது கூட்டு புழுவாக மாறி தரையிலே அப்படியே இருந்திருக்கும், மண்ணிலே குறைஞ்சி இருந்திருக்கும். திரும்ப வந்து பயிர் சாகுபடி செய்கிற வரைக்கும் அந்த மண்ணுக்குள்ளே அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே ஜூனில் வந்து கரெக்டாக மழை பெய்யும். ஒரு மழை பெஞ்ச உடனே அந்த கூட்டுப்புழு இருக்கிற புழு அப்படியே வந்து வண்டாக வெளியே வரும். வண்டாக வெளி வந்து பொதுவாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, வேப்ப மரத்தில் இலைகளே கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக சாப்பிட்டு வச்சுருக்கும். கிட்ட போய் நம்ம நல்லா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன வண்டுகள் நிறையா இருக்கும். அந்த வண்டு தான் ஜூன் பீட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெண்புழு. இது ஏன் நம்ம கரெக்டாக இந்த டைமில் சொல்கிறோம் அப்படின்னா, கரெக்டாக நீங்கள் கோடை உழவு செய்கிறீங்க, இந்த கட்டுப்படுத்தும் முறைகள் இதெல்லாம் வரும் உங்களுக்கு. கோடை உழவு கரெக்டாக செய்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணும், நீங்கள் நான் முன்னே சொன்ன மாதிரி கூட்டுப்புழு வந்து வெளியே வரும், மண்ணுக்குள்ளே ஒரு 15-20 சென்டிமீட்டர் அந்த ரேஞ்சுக்குள்ளே புகஞ்சு கிடக்கும். மண் ஓட்டும் போது என்ன வரும், கூட்டுப்புழு வெளியே தெரியும். வெளியே தெரிஞ்ச உடனே இறைவிலிங்கிகள், பறவைகள், குருவிகள் அந்த மாதிரி எது வந்தாலும் பின்னாடியே எடுத்துகிட்டு போகும். நம்ம பொதுவாக நம்ம மாட்டு வண்டியில் ஏறு ஓட்டும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த இரட்டைவால் குருவி கருப்பு கலரில் இருக்கும், கரெக்டாக மேலே இபி லைனில் உட்காந்துருக்கும், வந்து எடுத்துகிட்டு போகும். அது என்னது எடுத்துன்னா பூச்சிகளையோ அந்த மாதிரி கூட்டுப்புழுக்களோ எடுத்துகிட்டு போகுது. இது வந்து ஒரு சிறந்த வழிமுறை. அதாவது கோடை உழவு அப்படின்றது என்னன்னா, மழை பெஞ்ச உடனே நம்ம செய்யக்கூடிய முதல் உழவு. பொதுவாக இந்த உழவு வந்து நம்ம எப்பவுமே இந்த பூச்சிக்கும் கிடையாது, எந்த பூச்சிக்குமே அது தவறாமல் நம்ம கடைபிடிக்கணும்.
1: பொதுவாக இந்த வெண்புழுக்கள் வந்து எல்லா பயிரையும் வந்து பிரச்சனை ஏற்படுத்துமா, இல்லாட்டி வந்து ஒரு சில பயிர்களுக்கு மட்டும் வெண்புழு வந்து தாக்கத்தை ஏற்படுத்துமாங்க?
0: வெண்புழுன்னு சொல்றது பார்த்தீங்கன்னா எல்லா பயிர்களுமே பிரச்சனை ஏற்படுத்தும், தொந்தரவு கொடுக்கும். இது எப்படி வந்து தொந்தரவு கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணில் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் முன்னையே, இந்த மண்ணில் இருந்து வேரை வந்து கடிச்சு கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடும். வேர் பகுதி நல்லா இருந்தால் தானே வேர்லேருந்து சத்துக்களை உறிஞ்சி செடிக்கு கொடுத்து செடி வளர முடியும். நமக்கு வேரே சரியாக இல்லை அப்படின்னா செடி வந்து பார்த்த உடனே இறந்துடாது, அப்படி ஃபுல்லாக காஞ்சி இதெல்லாமெல்லாம் இருக்காது. பல வேர்களை சாப்பிட்டு வச்சுருக்கோம். ஒரு சின்ன ஒரு காற்று அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா மொத்தமாக அப்படி பயிர் வந்துடும். பொதுவாக அதில் மக்காச்சோளம், கடலை இதிலெல்லாம் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சில டைமில் வந்து வாழையிலையும் இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னு கிடையாது, கண்டிப்பாக வரும். நெல்லில் இந்த பிரச்சனை அதிகமாக தென்படாது நமக்கு.
1: சரி, இதோடைய வாழ்க்கையுடைய சுழற்சி எப்படி இருக்குது, இது எப்படி வந்து முழுமையாக தடுக்கலாம்?
0: ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை அப்படின்றத நம்ம கடைபிடிக்க வேணும்.
1: அது எப்படி இயற்கையாக பண்ண முடியும்?
0: இயற்கை முறையிலும் கட்டுப்படுத்தலாம், ரசாயன முறைகளையும் கட்டுப்படுத்தலாம். இயற்கை முறையில் கட்டுப்படுத்துறது வந்து கொஞ்சம் நல்லதாக இருக்கும், ரசாயன முறைகளை பயன்படுத்துறது. ஏன்னா நீங்கள் இயற்கை முறையில் போனீங்கன்னா அந்த பிரச்சனையை திரும்ப வராத கட்டுப்படுத்துகிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ரசாயன முறைகளில் போகிறீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வருஷங்களில் நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அந்த மாதிரி.
1: சரி, ரசாயன முறைகளை எப்படி கட்டுப்படுத்தலாம்?
0: ரசாயன முறைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, பொதுவாக அந்த வெண்புழுவானது வேப்ப மரத்தில் தான் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், இப்போ மோனோகுட்டபாஸ் அப்படின்ற கெமிக்கல் ஒன்று இருக்குது, பல கம்பெனிகளில் வருது, 36% SL அப்படின்ற பேரில் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் டேங்கில் 25 மில்லி to 50 மில்லி கூட போய் யூஸ் பண்ணிக்கலாம், கலந்து வேப்ப மரத்தில் தெளிச்சு விட்டுறது முதல் முறை. ரெண்டாவது முறை என்ன பண்ணலாம்னா, இப்போ என்னை சுற்றி வேப்ப மரங்களே கிடையாது, இந்த விவசாயிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பெரிய பெரிய வேப்பம் கிளைகளை வெட்டி நம்ம வயலில் குழிமாரி நோண்டி அதுக்குள்ளே நட்டு மண் அணைச்சிட்டு அந்த வேப்பங்கிளைகளில் மோனோகுட்டபாஸ் மருந்தை நம்ம தெளிக்கலாம். ஒரு சின்ன விஷயம், மோனோகுட்டபாஸ் அப்படின்றது காய்கறி பயிர்களுக்கு தடை செய்யப்பட்ட மருந்து, அந்த கெமிக்கல் வந்து தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம், சில வந்து இன்னும் அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காய்கறி பயிர்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் இந்த மோனோகுட்டபாஸ் அப்படின்ற பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தக்கூடாது. இன்னொரு பொதுவாக விவசாயிகள் கடைபிடிக்கிற மெத்தட் பார்த்தீங்கன்னா, குளோரிபெரிஃபாஸ் டஸ்ட்டு, ப்ரொஃபனோஃபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லிகளை கிலோ கணக்கில், 10 கிலோ 15 கிலோ அந்த மாதிரி கொண்டு வந்து வயலில் டம்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்ன தான் நீங்கள் அந்த மாதிரி டம்ப் பண்ணாலையும் ஒரு பருவத்துக்கு வரக்கூடிய புழுவை நீங்கள் கட்டுப்படுத்திடலாம், அடுத்த பருவத்துக்கு வர புழுவை கட்டுப்படுத்துறது ரொம்ப கடினமாக தான் இருக்கும். ரசாயன முறையில் இந்த பூச்சியை கட்டுப்படுத்துறது கொஞ்சம் சிரமம். இதுவே வந்து நீங்கள் ஒருங்கிணைந்த இயற்கை வேளாண்மையில் போகிறோம் அப்படின்னா, முதல்ல சொன்ன மாதிரி கோடை உழவு முதல்ல வரும். ரெண்டாவது வந்து என்ன சொல்லுவோம்னா, கொஞ்சம் ஆட்டக்கூடிய அளவுக்கு மரம் இருக்குது அப்படின்னா அந்த மரத்தை நல்லா ஃபோர்ஸாக ஷேக் பண்ணோம் அப்படின்னா அந்த மரத்துலேருந்து இந்த வண்டுகள்லாம் கீழே விழும், கலெக்ட் பண்ணி நம்ம இந்த மண்ணுக்கட்ட பஸ்க்குள்ளே போட்டு அழிச்சிடலாம். இன்னொரு மெத்தட் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் பரிந்துரைக்கப்படுற பரிந்துரை, இந்த பெட்ரமாஸ் லைட் சொல்லுவோம்ல, லாங்காக அடிக்கக்கூடிய டார்ச் இருக்கும்.
1: ஆமாம்,
0: அந்த டார்ச் எடுத்து மரத்தில் இப்படி இப்படி நம்ம காட்டும் போது என்ன ஆகும்னா அந்த வண்டுகள் கீழே வந்து விழும். நீங்கள் பொதுவாக கிராமங்களில் இருக்கிற நிறைய பார்த்துருப்பீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா வீட்டு முன்னாடி ஒரு 30-40 வண்டுகள், சின்ன சின்ன வண்டு, அதாவது ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் அந்த குள்ளதான் இருக்கும் அந்த வண்டு, கொஞ்சம் உருண்டையாக இருக்கும், சாண வண்டுன்னு சொல்லுவாங்க ஊரில். இதோ ஒரு 30 வண்டு 40 வண்டு ஒரே டைமில் வந்து வீட்டு முன்னாடி உளுந்து கிடக்கும் நைட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளை கலர் லைட்டுக்கு வரும். அதே தான் இந்த பெட்ரமாஸ் லைட் சைட்டை வந்து நீங்கள் ஷேக் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கீழே விழும், கரெக்ட் பண்ணி

0: நீங்கள் அழிச்சிடலாம். இது ரெண்டாவது வழிமுறை. மூணாவது வழிமுறை என்னென்னா, இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் கரும்பு இனப்பெருக்க மையம் கோயம்புத்தூரில் இருக்குது. அவங்க வந்து என்டமோம் பேத்தஜெனிக் நெமட்டோட் நூற்புழு, இதுக்கானவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட அந்த இபிஎன் சொல்லக்கூடிய நூற்புழு வந்து கரும்பு இனப்பெருக்க மையம் கோயம்புத்தூர் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தினால் நடத்தக்கூடிய அந்த இதில் கிடைக்கிது. அது என்னென்னா ஒரு நூற்புழு தான். அந்த புழு வந்து ஏக்கருக்கு 1-2 கிலோ ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதை வாங்கி நம்ம ஒரு 25-50 கிலோ நன்கு மக்கிய தொழுவுரத்தோடு கலந்து வயலில் இட்டுட்டோம் அப்படின்னா சில கண்டிஷனுக்கு உட்பட்டது. என்னென்னா வயலில் இடும்போது கொஞ்சமாச்சு ஈரப்பதம் இருக்கணும். ரொம்ப காஞ்ச வயலில் கொண்டு இடக்கூடாது, கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதாவது இப்போ கண்டிப்பாக மழை இருக்கும், வயல் ஈரமாக தான் இருக்கும். இந்த டைமில் நீங்கள் அந்த உழவு ஓட்டும்போது சேர்ந்து கலந்து விட்டுட்டு ஓட்டி விட்டீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு மேலாண்மை முறை நல்லாயிருக்கும். இந்த நூற்புழு என்ன பண்ணணும்னா வெண்புழுவிலேருந்து ஒரு நோயை உருவாக்கி அந்த வெண்புழுவை அப்படியே அழிச்சு அதுலேருந்து வரக்கூடிய இதை எடுத்துக்கிட்டு இது உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கும். அதனால இந்த இயற்கை முறை வந்து ரொம்ப வருஷத்துக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும்.
1: அடுத்து மக்காச்சோளத்தில் வந்து அமெரிக்கன் படைப்புழு தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும், நிறைய பேருக்கு வந்து அதனுடைய மகசூலில் வந்து குறைவாக இருக்கும். இதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த அமெரிக்கன் படைப்புழு வந்து தாக்குற மக்காச்சோளம் வந்து நிறைய பாதிப்பை வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்குன்னு சொல்லுங்க.
0: அமெரிக்கன் படைப்புழுன்றது பார்த்தீங்கன்னா 2017-18 அந்த காலங்களுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனை பெருசாக வந்துகிட்டு இருக்கு. பேர்லேயே இருக்கவங்களுக்கு அமெரிக்கன் படைப்புழு, இது வெளிநாட்டிலிருந்து வந்தக்கூடிய ஒரு பூச்சி. கட்டுப்படுத்துறதுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையை கொடுத்துருக்காங்க. இதுலேயும் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா கோடை உழவு. திரும்பவும் இதை ரெண்டாவது டைம் சொல்லும் போது நீங்கள் யோசிச்சுக்கலாம் கோடை உழவுன்றது எவ்வளோ முக்கியமான ஒரு செயல்ன்ட்டு. நிறைய விவசாயிகள் நம்ம செய்ய தவறிடுறோம். நம்ம செய்கிறது ரொம்ப இதுவானது, ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்னா கோடை உழவு செய்கிறது. இதில் வந்து முதல்ல கோடை உழவு செய்யணும். ரெண்டாவது வந்து வேப்பம் புண்ணாக்கு. ஒரு ஹெக்டர் அப்படின்றது 2.5 ஏக்கர். ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ, ஒரு ஹெக்டர்னு வரும்போது 250 கிலோ வேப்பம் புண்ணாக்கு வந்து வயலில் இடுவதன் மூலயமா கூட்டுப்புழுவிலேருந்து அந்த பூச்சி தாயந்து பூச்சியோ இல்லை ஆனந்து பூச்சி வெளியே வந்து இது பண்ணுறக்கூடிய ரேஷியோ குறையுது, நல்லாவே குறையுது. நாங்கள் நிறைய கிளினிக்கல் ட்ரையல் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்தினீங்கன்னா 30-40% வரைக்கும் பூச்சி வர்றதை நீங்கள் நல்லாவே கட்டுப்படுத்த இயலுது. அதாவது நீங்கள் நார்மலாக பூச்சி மேலாண்மை செய்யலை, ரசாயன பூச்சிக்கொல்லிகள் மட்டுமே பயன்படுத்துறீங்கன்னா குறைந்தபட்சம் 10-15% பாதிப்பு ஏற்படுது. என்ன பண்ணுதுன்னா ஒரு 60-65 நாளைக்கு மேலே பிரச்சனை வர ஆரம்பிக்குது. அப்போ வந்து எதுவுமே செய்ய முடியறதில்ல. நீங்கள் ட்ரோன் வச்சு ஸ்ப்ரே பண்ணுறது கூட 90% எஃபெக்டிவாக இருக்கும், ஆனால் காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் வந்து அதிகமாகிட்டே போகுது. அதனால் நீங்கள் கோடை உழவு செய்யலாம். அடுத்து வந்து வேப்பங்கொட்டை இருது, வேப்பம் புண்ணாக கொடுக்கறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் பரிந்துரைக்கப்பட்ட ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்து. அதாவது விதை நேர்த்தியா சைனான்ட்ரெல்லிப்ரோல் அப்படின்ற ஒரு கெமிக்கல் சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் விதை நேர்த்தி பண்ணணும். அதை பெரும்பாலும் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வாங்குற விதைகளே பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி பண்ணி தான் வந்திருக்கோம், அதனால் நம்ம திரும்ப விதை நேர்த்தி பண்ண அவசியம் கிடையாது அப்படின்ட்டு பொதுவாக அனைத்து கம்பெனிகளும் வரக்கூடியது பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா இமிடா குளோபரேட்னால விதை நிறுத்தி பண்ணியிருப்பாங்க. சில கம்பெனி கம்பெனி பொறுத்து மாறும். பொதுவாக நான் சொல்கிறது அந்த இமிடா குளோபரேட் வந்து இந்த படைப்புழுவை கட்டுப்படுத்தாது, அதுக்கும் தனியாக கெமிக்கல் இருக்குது, சிறிய அளவு தான் பரிந்துரைக்கிறோம் சரிங்களா. அதனால் நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்தணும், விதை நிறுத்தி பண்ணிடலாம். விதை நிறுத்தி பண்ணிட்டீங்கனால ஒரு 7-10 நாளைக்கு வரைக்கும் இந்த படைப்புழு தாக்குதல் இருக்காது. அதுக்கப்புறம் முதல்ல ஆரம்பிக்குதுன்னா எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க நல்ல வீரியம் அதிகமான பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தக்கூடாது. முதல்ல எடுத்த உடனே நம்ம பயன்படுத்துறது இயற்கை சார்ந்த பொருள், வேம்பு சார்ந்த பொருள் தான் பயன்படுத்தணும். வேப்பங்கொட்டை கரைசல் அப்படின்னா வேப்ப எண்ணெய் சொல்லுவோம். சில விவசாயிகள் வேப்ப எண்ணெய் வந்து தண்ணியில் ஒழுங்காக கலக்கிறதுல அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அதில் இருக்குது. அதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா இப்போ அசாரிடிராக்டின் அப்படின்ற பேரில் பொதுவாக கடைகளிலே கிடைக்குது. நீங்கள் பூச்சிக்கொல்லி வாங்குற கடைகளிலே கிடைக்குது அசாரிடிராக்டின் 1500 ppm அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து லிட்டருக்கு 5 மில்லி கணக்கு வச்சு ஒரு டேங்க்குக்கு, அதை டேங்க்குன்னு சொல்லக்கூடியது 10 லிட்டர் தண்ணி கொண்டது, டேங்க்குக்கு 50 மில்லி நீங்கள் கணக்கு பண்ணி மருந்து மாதிரி மேலே தெளிச்சிட்டிங்கன்னா ஒரு 15-20 நாள் வரைக்கும் இந்த பிரச்சனைகள் வராது. ஆராய்ச்சியில் ஒரு சின்ன ஒரு ஒன்று சொல்லுவாங்க, இந்த இனக்கவர்ச்சி பொறி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பம். ஆனால் விவசாயிங்க மத்தியில் வந்து அது 0% சக்ஸஸ் சொல்லுவோம். அதாவது ரொம்ப கம்மியான விவசாயிகள் தான் அதை பயன்படுத்துவாங்க. அதில் ஒரு சின்ன தொழில்நுட்ப பிரச்சனை அதில் இருக்குது. என்னென்னா பயிர் எந்த ஹைட்டில் இருக்கோ எந்த உயரத்தில் இருக்கோ அந்த உயரத்தில் அந்த இனக்கவர்ச்சி பொறியை வச்சுருக்கணும். நம்ம பயிர் 3 அடியில் இருக்கும், ஆனால் நம்மளோட இனக்கவர்ச்சி பொறி பார்த்திங்கன்னா 4 அடியில் இருக்கும், 4 அடிக்கு மேலே அந்த கட்டி வச்சுருப்போம். இதுதான் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான முழுமுது காரணமாக இருக்குது. செடி எந்த அளவில் இருக்கும் 2 அடியோ 3 அடியோ 4 அடியோ அந்த ரேஞ்சில் கரெக்டாக வச்சிங்கன்னா 100% வந்து நல்ல சக்ஸஸ் ரேஷியோ இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் அந்து பூச்சி ஃபுல்லாக பிடிச்சிரும், இது வெளியிலேருந்து இறந்துடும். அந்த வயலில் ஒரு 100 ஆண் அந்து பூச்சி இருக்குது, ஒரு 200 பெண் அந்து பூச்சி இருக்குன்னா 100 ஆண் அந்து பூச்சியில் 90 ஆண் அந்து பூச்சி நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா மீதி 10 தான் இருக்கும், இனப்பெருக்கம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அப்படியே அந்த முட்டை இனப்பெருக்கம் செய்யாத பெண் அந்து பூச்சி முட்டை இட்டாலும் அந்த முட்டையிலேருந்து வரக்கூடிய புழு வெளியே வரப்போகிறதில்ல. சரிங்களா? அதனால் இது வந்து மிக சிறந்த தொழில்நுட்பம். இதுக்கான அந்த இணக்கவரிசை பொருள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு சம்மந்தப்பட்ட நிறுவனங்களில் நீங்கள் நாடலாம். கண்டிப்பாக அவங்க வச்சுருப்பாங்க. 7-8வது நாளிலே நீங்கள் வச்சிடணும். இன்னொரு அருமையான தொழில்நுட்பம் பேர்ட் பர்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னா, முதல்ல கோடை உழவு செய்யும்போது

0: அட்டைவால் குருவி வந்து நம்ம ஈபி லைனில் உட்காந்துருக்கும், வந்து எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொன்னேன். அதே வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்ம வயலில் உருவாக்குறது என்னென்னா, தென்னை மட்டையை வந்து வெட்டி அங்கங்கே ஏக்கரில் ஒரு 20-30 இடத்துல வந்து வச்சு விட்டுறது. வச்சு விடும்போது என்ன, தென்னை மட்டைகள் வந்து என்னவா இதாகும்னா, பறவைகள் வந்து தென்னை மட்டை மேலே உட்காரும், உட்காந்து அந்த இடத்துல பார்க்கும், அந்த இடத்துல புழு இருந்தால் அது பிடிச்சிட்டு போயிடும். இது வந்து ஒரு அருமையான தொழில்நுட்பம். அதாவது நம்ம இதுக்கு எதுவுமே காசு செலவு பண்ண போகிறதில்ல, இருக்கிறது தென்னை மரத்தோட மட்டையை வந்து எடுத்து வைக்க போகிறோம், அதில் வந்து நடக்க போகுது, அவ்வளோதான். அடுத்து வந்து முதல்ல அடிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லியை வந்து குளோர் அண்ட்ரனலி ப்ரோல், நான் சொல்கிறது எல்லாமே கெமிக்கல் நேம் தான், எந்த கம்பெனியோட நேம் நான் சொல்லலை. குளோர் அண்ட்ரனலி ப்ரோல் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கடையில் போய் கேட்டீங்க, சிம்பிளாக சொல்கிறேன், 4 மில்லி மருந்து அப்படின்னு கே, 4 மில்லியில் 5 மில்லி மருந்து அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா இது ஒரு டேங்குக்கு 4 மில்லி 5 மில்லி அந்த ரேஞ்ச் தான் போடுவாங்க. பரிந்துரைக்கிறது 0.4 மில்லி தான், நீங்கள் 5 மில்லி 6 மில்லி வரைக்கும் பயன்படுத்துவாங்க. 4 மில்லி மருந்து கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இது வந்து முதல்ல, அதாவது நீங்கள் நீம் அடிக்கிறீங்க, அது தாண்டி நமக்கு புழு பாதிப்பு வருது அப்படின்னா அது இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இதை தாண்டியும் 25 நாள் 30 நாள் 45 நாள் திரும்ப பாதிப்பு ஏற்படுதுன்னா எமாமெக்டின் பென்சோயிட், பார்க்கறதுக்கு வந்து சேமியா உடச்சப்பட்ட மாதிரி இருக்கும், ஒரு ரவுண்டு டப்பாவில் சேமியா உடச்சப்பட்ட மாதிரி இருக்கும். இது வந்து 6 கிராம் ஒரு டேங்க்கு, அதை 10 லிட்டர் தண்ணிக்கு இதை நீங்கள் பயன்படுத்தலாம். அதை தாண்டியும் வந்து 60 நாளைக்கு மேலே வந்து பாதிப்பு வருதுன்னா ஸ்பைனிடோரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, சின்ன ஆள் இல்லா விமானம் மூலயமா நம்ம மருந்து அடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா அதில் கொடுக்கலாம். எப்படி கொடுக்கணும்னா, 1 ஏக்கருக்கு என்ன ரெக்கமெண்டேஷனோ ட்ரோன் மூலயமா அடிச்சிடணும். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம், 10 லிட்டர் தண்ணிக்கு வந்து 10 மில்லி தான் ரெக்கமெண்டேஷன் சொல்கிறேன், அந்த 10 மில்லியை மட்டும் அந்த 10 லிட்டர் தண்ணியில் போட்டு அடித்தோம்னா கண்டிப்பாக இது கேட்கவே கேட்காது. ட்ரோன், அதாவது ஆள் இல்லா விமானம் மூலயமா அடிக்கிறது, 1 ஏக்கருக்கு 1 டேங்க் அடிக்கிறவங்களும் இருக்காங்க, 2 டேங்க் அடிக்கிறவங்க, 1 டேங்க் அடிக்கிறவங்களாக இருந்தால் 100 மில்லியை வந்து 10 லிட்டரோடு கலந்து வரணும், 2 டேங்க்னா நீங்கள் 50-50 பிரித்து பயன்படுத்திக்கலாம். இப்படி பயன்படுத்தினா இந்த அமெரிக்கன் படைப்புழுவை நீங்கள் ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்தலாம். முடிஞ்ச விவசாயிகள் என்ன பண்ணலாம்னா, நம்ம வயலை சுற்றி பூக்கும் செடிகள், அதாவது உளுந்தோ பச்சை பயிறு மொச்சை இந்த மாதிரி பூக்கும் தாவரங்களை, வறுப்பு பயிராக நீங்கள் பயிரிடுறீங்க அப்படின்னா இயற்கையாகவே இருக்கக்கூடிய பிரிடேட்டர் பேராசிட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த இயற்கை இறை விலங்குகளை என்ன பண்ணும், இந்த புழுவை பிடிச்சி சாப்பிடும். இல்லை இந்த புழு உள்ள முட்டையிட்டு அந்த புழுவுக்குள்ள குலைவிகள் வந்து உற்பத்தி ஆகும். சில டைமில் வந்து 2.5 கிலோ மெட்டாரைசி வந்து வயலில் கீழே மண்ணில் போடணும்னு சொல்லுவோம். ஏன்னா கூட்டுப்புழுவெல்லாம் மண்ணில் தான் இருக்கும், இந்த மெட்டாரைசி மண்ணில் இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த கூட்டுப்புழுவுங்கள் நோய் உருவாயிடும். அதனால் இந்த அமெரிக்கன் படைப்புழுவை இந்த முறைகள் எல்லாம் பயன்படுத்தினா ரொம்ப எளிமையாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதாவது ரசாயன பூச்சிக்கொல்லிகளை மட்டுமே பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதிகப்படியான மகசூல் இழப்பு இதில் ஏற்படுது. ஏன்னா பெரம்பலூர் மாவட்டம் தமிழ்நாட்டிலே அதிகப்படியான மக்காச்சோளம் உற்பத்தி பண்ணக்கூடிய மாவட்டம், கிட்டத்தட்ட 1 லட்சம் ஏக்கருக்கு மேலே இருக்கு. அங்கே நாங்கள் கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக நாங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம், பார்த்த அனுபவத்தில் நாங்கள் இதை பயிரிடுறோம் உங்களுக்கு.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் உலகம். பி டொமினிக் மனோஜ் அவங்க பருவத்திற்கேற்ற பூச்சி நோய் மேலாண்மை குறித்த தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சி தொடர்கிறது.
2: அடுத்து பார்த்தோம்னா வந்து சாறு உறிஞ்சி பூச்சின்னு சொல்றாங்க இல்லையா, அது எப்படி இருக்கும், அதை வந்து எப்படி கட்டுப்படுத்தலாங்க?
0: எளிமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய கொசு, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு ஈஸியாக இந்த சாருண பூச்சிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கையிலையோ எங்கேயோ நம்ம உடம்பு மேலேருந்து உட்காருது, அந்த மூக்கு மாதிரி ஒன்று இருக்குது, அது வந்து நம்ம உடம்புக்குள்ளே செலுத்து ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துகிட்டு போயிடுது. இதே மாதிரி தான் அது பேர்லேயே இருக்குது, சார் உறிஞ்சும் பூச்சிகள். பயிரில் இருக்கக்கூடிய சாரை உறிஞ்சி குடிக்கும். சார் உறிஞ்சி உறிஞ்சி குடிக்கிறதுனால என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலைக்கு மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா கீழ் பகுதி தான் சார் உறிஞ்சிக்கிட்டு இருக்கும், மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக அப்படியே மஞ்சள் கலரில் வெளிந்து போன மாதிரி ஒரு புள்ளிகள் மாதிரி உருவாகும். இதுதான் சார் உண்ணும் பூச்சிகளோட அறிகுறி. ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம், இலைகள் முடக்கிட்டு இருக்கும், இல்லை இலைகள் காஞ்ச மாதிரி இருக்கும், எல்லாத்துமே அடியில் திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த சாருண பூச்சிகள் இருக்கும். இந்த சாருண பூச்சிகள் வந்து ஆரம்பிச்சிடத்துலேருந்து கடைசி வரைக்கும், ஒரு பயிர் வந்து 120 நாள் இருக்குது அப்படின்னா 5வது நாள் ஆரம்பித்து 120வது நாள் வரைக்கும் இந்த சார் உறிஞ்சும் பூச்சிகளோட பாதிப்பு இருக்காது. செடிகள் ஆரம்ப கட்டத்தில் மட்டும்தான், நீங்கள் பருத்தி எடுத்துக்கிட்டாலும் சரி, மக்காச்சோளம் எடுத்துக்கிட்டாலும் சரி, கடலை எடுத்துக்கிட்டாலையும், இல்லை வெஜிடபிள் கிராப்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த காய்கறி பயிர்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஆரம்ப கட்டத்தில் தான் இதோட தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்குமே தவிர, கொஞ்சம் ஓரளவுக்கு மேலே போனப்புறம் இதோட தாக்குதல் குறைவாக இருக்கும். பொதுவாக இந்த பருவத்தில் வந்து சாரணம் பூச்சிகளோட தாக்குதல் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா வெயில் அதிகமாக அடித்தாதான் இந்த சாரணம் பூச்சிகள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாக மழை பெய்யுது அப்படின்னா திருப்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த சாறு உறிஞ்சும் பூச்சி வந்து இருக்கவே இருக்காது, அது வாஷ் அவுட் ஆகிடும். என்னென்ன சாறு உண்ணும் பூச்சிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இலைப்பேன், இலை தத்துப்பூச்சி, அஸ்வினி பூச்சின்னு சொல்லக்கூடிய வெள்ளையாக இது மாதிரி இருக்கும், அமுத்துனீங்கன்னா உள்ளேருந்து ஒரு மாதிரி அதோட உடம்புல இருக்கிற இதெல்லாம் வெளியே வந்துடும். வெள்ளை சப்பாத்தி பூச்சி இந்த மாதிரி நிறைய பூச்சிகள் இருக்குது, கிட்டத்தட்ட 15-16 பூச்சிகள் இருக்குது. பொதுவாக நமக்கு வெள்ளை ஈ ஒரு சில டைமில் பெரிய பிரச்சனைகள்லாம் வரும், இப்போ நெல் விவசாயிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா புகையான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் இந்த பருவத்தில் வராது. இந்த நவம்பர் டிசம்பர் அந்த சாகுபடி மண்டலத்தில் புகையான் பிரசாக வரும், நெல்லில் பச்சை தத்துப்பிச்சிருக்கும். இதை கட்டுப்படுத்துறது இயற்கை முறையில் கட்டுப்படுத்தணும், கிளைமேட் நல்லா இருக்குது, 30 டிகிரிக்குள்ளே வெப்பநிலை இருக்குது அப்படின்னா பிவேரியா பேசியானா அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சாணம் தான் இது. இந்த பூஞ்சாணத்தை நீங்கள் தண்ணியில் கலந்து பயிர் மீது தெளிக்கும் போது இந்த சாருண்ணும் பூச்சிகள் வந்து பாதிப்பு குறைக்கலாம். பொதுவாக சாருண்ணும் பூச்சிகளால் இளம் பருவத்தில் தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும்.

0: இருக்குமே தவிர கொஞ்சம் முதிர்ந்த பருவமோ வளர்ச்சியடைந்த பருவத்தில் இருக்கிற செடிகளுக்கு பாதிப்பு மிக குறைவாக தான் இருக்கும். இதற்கு வரக்கூடிய ஆடிப்பட்டத்தில் வந்து பொதுவாக இந்த சாரணு பூச்சிகள் குறைவாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இது பண்ண வேண்டாம். ரசாயன முறைகளில் சொல்லணும்னா இமிடாக்ளோபரைட்னு சொல்லக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லி வந்து பார்த்திங்கன்னா தேன் பூச்சிகளுக்கு உகந்தது கிடையாது. இதை பயன்படுத்தும் போது தேன் பூச்சிகள் அதிகமாக அழியுது. அதனால் வந்து தயோமிதாக்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சிக்கொல்லியை இப்போ பரிந்துரைக்கிறேன். அந்த சாரணு பூச்சி நல்லாவும் இருக்குது. இன்னும் லேட்டஸ்ட்டாக வந்ததுன்னா ஃப்ளோனிக் அமைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சிக்கொல்லி, இதுவும் வந்து நல்லாயிருக்கு. பூச்சிக்கொல்லிகள் எல்லாமே உடல்நல கெடுதல் விளைக்கக்கூடியது தான், மண்ணுக்கு மாசு ஏற்படுத்தக்கூடியது தான், காற்றுக்கு மாசு ஏற்படுத்தக்கூடியது தான். சில விவசாயிகள் வந்து எனக்கு ரசாயன பூச்சிக்கொல்லி தான் வேணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன். இயற்கை விவசாயம் பண்ணணும்னா விவரையை போயிடலாம், 3G கரைசல்னு சொல்லக்கூடிய அதுக்கு போயிடலாம், இல்லை 5 இலை கரைசல், 10 இலை கரைசல், மீனமிலமே பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நிறைய கரைசல்கள் இருக்குது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கரைசல்கள் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி பயன்படுத்துகிற அளவு எப்படி தயாரிக்கிற அளவு அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது எதிர்வரும் காலத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு பரிந்துரையாகவே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
1: நெல்லில் வந்து பூச்சி தாக்குதல் பொதுவாக வந்து என்ன மாதிரியானது இருக்கும், அதற்கான மேலாண்மை முறைகள் பற்றி சொல்லுங்களேன்.
0: நம்ம தஞ்சாவூர் திருச்சி அந்த ரீஜனில் பார்த்திங்கன்னா நெல் அதிகமாக இருக்கும். இந்த பருவத்தில் பார்த்திங்கன்னா வெண்கதிர் தான் வரும். நம்ம வயல் ஃபுல்லாக நல்லா இருக்கும், அங்கங்கே பார்த்திங்கன்னா கதிர் ஃபுல்லாக வெள்ளையாக மாறி இருக்கும். வெண்கதிர் ஏற்படுத்துறது தண்டு துளைப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சி. அந்த பூச்சி கட்டுப்படுத்துறது 2 முறைகள் இருக்குது. இயற்கை முறையில் நீங்கள் கட்டுப்படுத்துகிறோம்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா முட்டை வந்து நாற்றுலேயே இருக்கும். நாற்றுல மேலே இருக்கிற அந்த ஒரு 1-2 இன்ச்சுக்கு முடிச்சு போட்டுட்டு நீங்கள் கும்பி நடணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி முடிச்சு போடுறதுனா அதை கிள்ளி போடுறது வேறு எதுவும் கிடையாது. அப்போ போடுறதா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா தண்டு துளைப்பானோட முட்டை பருவம் வெளியே போயிடுது, நம்ம வயலுக்கு வர்றது கிடையாது. ரெண்டாவது வந்து இனக்கவர்ச்சி பொறி இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கும், அதை நீங்கள் பயன்படுத்தணும். மூணாவது வந்து விளக்கு பொறி. இந்த விளக்கு பொறி பயன்படுத்துறதுல ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிக்க விரும்புகிறேன். விளக்கு பொறி வந்து சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பித்தா அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் பயன்படுத்தக்கூடாது. எப்போவுமே ஒரு ஒரு பூச்சிக்கு ஒரு டைமிங் இருக்குது. 10 மணிக்கு மேலே நீங்கள் விளக்கு பொறி அணைச்சிடணும். ஏன்னா 10 மணிக்கு மேலே விழுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நன்மை பயக்கக்கூடிய பூச்சிகள் தான் அதிகமாக விழுது. கிராமங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த சோலாரில் இருக்கக்கூடிய இந்த விளக்கு பொறி பயன்படுத்துகிறாங்க. அதில் பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கிற மொத்த நன்மை சேரும் பூச்சிகளும் அதில் வந்து விழுந்துருது. கரெக்டான டைமுக்கு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. தண்டு துளைப்பான பொறுத்த வரைக்கும் 6 லிருந்து 9 மணி வரைக்கும் வெள்ளை கலர் பல்ப், அதாவது ஃப்ளோரசன் பல்ப், நல்ல வெள்ளையாக இருக்கிற பல்பில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட இந்த இயனக்கவர்ச்சி பொறி இருக்குது. திருச்சியை சுற்றி இருக்கிற விவசாயிகள் அப்படின்னா நீங்கள் நவலூர் கோட்டப்பட்டில் இருக்கிற அன்பில் தர்மலிங்கம் காலேஜில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுருப்பாங்க, புனல் ஷேப்பில் வச்சுருப்பாங்க. நல்ல எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விளக்கு பொறி, இதை நீங்கள் பயன்படுத்தலாம். மூணாவது வந்து நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா மீனமிலமோ இல்லை 5 இலை கரைசல் இந்த மாதிரி கரைசல்களை நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை ரசாயன பூச்சிக்கொல்லி பயன்படுத்துகிறவங்க என்ன பண்ணலான்னா தயோமிதாக்சம் அப்படின்ற ஒரு ரசாயன பூச்சிக்கொல்லி கிரானுலர் ஃபார்மில், அதாவது மணல் மாதிரி குருணையாக கிடைக்கும். அது வந்து ஏக்கருக்கு 40 கிராம் நல்ல மணலில் கலந்து பயிர் நட்ட உடனேயோ இல்லை பயிர் நடத்து முன்னாடியோ போட்டுட்டு அதை நட்டுட்டீங்க அப்படின்னா இந்த பூச்சியோட பாதிப்பு குறைவாக இருக்குது. நெல் பயிரை பொறுத்த வரைக்கும் முன்னே சொன்ன மாதிரி புகையான் இந்த பருவத்தில் வராது. பொதுவாக அது நவம்பர் டிசம்பர் அந்த குளிர் டைமில் தான் அதிகமாக அந்த புகையான் காணப்படும்.
1: வேரை வந்து தாக்கக்கூடிய சில பூச்சிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதற்கு வந்து என்ன மாதிரியான மேலாண்மை முறைகளை வந்து பயன்படுத்த முடியுங்கிறத சொல்லுங்களேன்.
0: இப்போ வேரை தாக்கக்கூடியவர் முதல்ல நம்ம பார்த்தது வெண்புழு, அது விட்டிங்கன்னா கரையான் இருக்கும். வேர் கரையான்னு சொல்லக்கூடிய நம்ம வீட்டுங்கள் எல்லாமே கதவு ஜன்னலாம் அரிச்சு சாப்பிட்றது பார்த்திங்கன்னா அதே கரையான், இந்த வேளாண்மையிலும் அந்த கரையான் இருக்குது. ரசாயன முறைகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போவுமே குளோரிபெரிபாஸ் அப்படின்னா இமிடாக்ளோபரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தலாம். இயற்கை முறையில் நீங்கள் கட்டுப்படுத்துறதுக்கு மெட்டரைஸ் செய்வேன். நான் சொல்லக்கூடிய இயற்கை பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டரைசம் பிவேரியா பேசிலஸ் எல்லாம் சொல்வேன். 1 கிலோவை 25 கிலோ நல்ல மக்கனை தொழுவரத்தோடு கலந்து தான் பயன்படுத்தணும். நாம் வந்து 1 கிலோவே கொண்டு போய் வயல் ஃபுல்லாக தூவக்கூடாது. இந்த 25 கிலோ வந்து அதுக்கு உணவாகவும் பயன்படும். அதுக்காக தான் அந்த 25 கிலோ தொழுவரத்தை சேர்த்துக்க சொல்கிறோம். 2 புழு தான் அது மேஜராக இருக்குது. அந்த 2ல ஒன்று வந்து நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், இன்னொன்று வேர்க்கரையான்.
1: தரைக்கு மேலே செடியில் வந்து பாதிக்கக்கூடிய சில நோய்கள் இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள்.
0: இப்போ தரைக்கு மேலே தண்டு இலை மிளகானா மிளகாய், கத்திரிக்காய்னா கத்திரிக்காய், எக்கனாமிக் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம், வருமானம் தரக்கூடிய அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய நோய்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா இலையில் இலைப்புலி நோய் இருக்கும், இலை கருகல் நோய் இருக்கும், நெல்லில் பார்த்தீங்கன்னா குலை நோய் இருக்கும், செம்புள்ளி நோய் வரும், பாக்டீரியா இலைக்கருகள் நோய் வரும், துரு நோய் வரும், ஆந்த்ரகோனாஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய் வரும், ஆல்டர்னேரியா இலை கருகள் நோய் வரும். இந்த மாதிரி பல நோய்கள் இருக்குது. கடலை எடுத்துக்கிட்டால் டிக்கா நோய் இலைப்புலின்னு சொல்லுவோம், முன்பருவ இலைப்புள்ளி பின்பருவ இலைப்புள்ளின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பொதுவாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்னா புள்ளி புள்ளியாக நோய் இருக்கும், அப்படிலாம் என்ன பண்ணியிருக்கோம் இலை லைட்டாக குணையிலேருந்து அப்படியே காஞ்சிக்கிட்டு வரும், இல்லை சின்ன சின்னதாக பெரிய பெரிய புள்ளியாக அப்படியே காஞ்சிக்கிட்டு வரும். இதுதான் வந்து நோயின் வரக்கூடியது. இது மட்டும்தானு கிடையாது, பல நோய்கள் இருக்குது. நம்ம விவசாயிங்க வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கணும், பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படின்னா இலையில் புள்ளி புள்ளியாக இருக்கும், அப்படியே 4 நாள் போச்சுன்னா லைட் அப்படியே அந்த புள்ளி பெருசாக பெருசாகி அப்படியே காஞ்சிட்டே போக ஆரம்பிக்கும். இதை பார்த்தா நீங்கள் இலை புள்ளி நோய் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நெல்லில் பார்த்தீங்கன்னா அந்த கரும்புள்ளி நோயின்னு சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப அதிகமாக தென்படும். இலையில் பார்த்தீங்கன்னா

0: கருப்பாக கருப்பாக புள்ளி புள்ளியாக நோய் மாதிரி இருக்கும். சில விவசாயிகள் வந்து அதை வந்து பூச்சி நினச்சிப்பாங்க, தூரிலிருந்து பார்க்கும்போது ஏதோ பூச்சி ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து ஒரு நோயினால் ஏற்படக்கூடியது. பொதுவாக அந்த நோய்களுக்கு இயற்கை முறையில் பரிந்துரை என்னென்னா, நோயினாலே சூடோமோனாஸ் பேசிலஸ் ட்ரைகோடர்மா இந்த மூணு நேம் வச்சுக்கலாம். இந்த மூணு வந்து எல்லா இடங்களிலும் உங்களுக்கு கிடைக்கும். அருகாமையில் உள்ள வட்டார வேளாண்மை அலுவலகத்திலையும் கிடைக்கும், உங்கள் அருமையில் இருக்க வேளாண் அறிவியல் மையத்திலையும் கிடைக்கும், வேளாண் கல்லூரிகள்லையும் கிடைக்கும். என்ன பண்ண போகிறோம், வேரில் வரக்கூடிய நோய், வேரழுகள், வேர்வாடல் அந்த மாதிரி நோய் என்ன, ஒரு கிலோவை 25 கிலோ நல்ல மக்கிய தொழுவுரத்தோடு கலந்து வயலில் ஈரப்பதம் இருக்கும்போது மண்ணில் போட்டுற போகிறோம். மண்ணில் போட்டுட்டோம்னா அந்த வேரழுகளையோ வேர்வாடலையோ ஏற்படுத்தக்கூடிய அந்த பூஞ்சானத்தையோ பாக்டீரியா கிட்டிருந்து செடிகளை பாதுகாக்கும். இரண்டாவது மெத்தட் வந்து தரைக்கு மேலே கூடிய பயிர், அதாவது இலைகள்லையோ தண்டுலையோ பழங்களில் வரக்கூடிய நோயாக இருக்குது அப்படின்னா, டேங்குக்கு 10 லிட்டருக்கு 10 கிராம், அதாவது சூடோமோனாஸ் பேசிலஸ் அந்த 10 கிராம், ட்ரைக்கோடர்மா வந்து 4 கிராம், டேங்குக்கு 40 கிராம் 100 கிராம் கலந்து பூச்சிக்கொல்லியை தெளிக்கிற மாதிரி மேலே தெளிச்சிட்டு போயிட வேண்டியதுதான். முக்கியமான விஷயம் வந்து இயற்கை பொருட்களை பயன்படுத்தும் போது 10 மணி 11 மணி 12 மணி வெயிலில் போய் மருந்து தெளிக்கக்கூடாது, அதாவது இயற்கை உயிரினங்களை தெளிக்கக்கூடாது. காலையில் 8 மணிக்கு முன்னாடி, அப்படி இல்லைன்னா 4 மணி 5 மணிக்கு பின்னாடி. உகந்ததாக சொல்கிற டைம் வந்து சாயந்தரம் 4 மணி 5 மணிக்கு மேலே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஒரு உதாரணம் உண்டு. 5 மணி 6 மணிக்கு மேலே நீங்கள் தெளிச்சிட்டு போயிருக்கீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக வெப்பநிலை குறைவாக இருக்கும், அது வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுக்காக எப்பவுமே இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கனாலே சாயந்தரம் தான் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. காலையில் ஃபுல்லாக எல்லா பறிச்சுக்கணுமே மார்க்கெட்டில் விற்றுட்டு சாயந்தரம் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. காரணம் இதுதான், மழை வேளையில் தெளிக்கிறது ரொம்ப உகந்தது. இதே வந்து ரசாயனம் பூஞ்சான கொல்லிகளை பயன்படுத்துறீங்க அப்படின்னா, வேற எழுதுகள்னா முதல்ல என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா அந்த நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி சொல்லக்கூடிய சத்து பற்றாக்குறை, அதையும் இந்த நோய் அதை வந்து பிரித்து பார்க்கறது ரொம்ப கடினமாக இருக்குது. இப்போ வேர் அழுகல் நோய் அப்படின்னா பார்த்தீங்கன்னா செடி நல்லாவே இருக்கும். ஃபஸ்ட்டு இலை வந்து மஞ்சள் கலராக மாறும், மஞ்சள் 4-5 நாளில் பார்த்தோம்னா அப்படியே செடி ஃபுல்லாக இதாகி இலை ஃபுல்லாக விழுந்துட்டு குச்சி மட்டும் நின்றுருக்கும். பருத்தியில் இதை நல்லா பார்க்கலாம். நீங்கள் வேரை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேர் வந்து ஒரு மாதிரி அழுகின மாதிரி வாட வரும். அந்த தரையும் வேரும் சந்திக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் பூஞ்சானம் உருவாகும். குச்சி எடுத்து உடச்சி உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இளஞ்சிவப்பு நிறத்தில் வந்து ஒரு மாதிரி லீஷன் மாதிரி தெரியும். இதுதான் வந்து வேர் அழுகல் நோய். பார்த்த உடனே செடி நல்லாவே இருக்கும், 4-5 நாளில் வந்து அப்படியே ஒரு மாதிரி பட்டு போக ஆரம்பிக்கும். பொதுவாக மழை பெஞ்சி தண்ணி நின்றா அந்த பிரச்சனை பெருசாக வர ஆரம்பிக்கும். வேர் வாடல் நோய் அப்படின்னா இது வந்து வெயில் காலத்தில் வரக்கூடியது, அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். இதில் என்னென்னா செடி வந்து ரொம்ப சீக்கிரமாக இறக்காது, கொஞ்சம் வேலைகள்லாம் கொட்டிட்டு மெதுவாக இருக்கும். இது ஜென்ரலாக ஒரே ரெக்கமெண்டேஷன் தான். பூஞ்சான குளிகள் பயன்படுத்துறீங்கன்னா காப்பர் ஆக்சி குளோரைடு COC அப்படின்னு சொல்லக்கூடியது, இது வந்து 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து பாதிக்கப்பட்ட செடி அதை சுற்றி இருக்கிற செடி ஊற்றணும். பொதுவாக பரிந்துரைக்கப்படுறது பாதிக்கப்பட்ட செடி அதை சுற்றி இருக்க ஒரு 10-15 செடி அப்படி தான் நம்ம பயன்படுத்தணும். அப்படி இல்லை கார்பன் டாசிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சான கொல்லி, அதை வந்து 1.5 கிராம் லிட்டருக்கு நல்லா தண்ணியில் கலந்துக்கிட்டு இதையும் பாதிக்கப்பட்ட செடி அதை சுற்றி இருக்கிற செடியில் வேறு பகுதியில் நினைற மாதிரி நல்லா ஊற்றுட்டிங்க அப்படின்னா ஃபர்தராக அந்த பூஞ்சானம் பரவாமல் இருக்கும். நம்ம இலைக்கு மேல் இருக்கக்கூடிய நோய்களுக்கு தெளிக்கிறது புள்ளி நோய்கள் அப்படின்னா டெபுகோனோசோல், இப்போ நிறைய இருக்குது, அசாஸ்கிஸ்ட்ரோபின், ட்ரைஃப்ளாக்சிஸ்ட்ரோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பூஞ்சான கொல்லிகள் இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று பயன்படுத்தலாம். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, மக்காச்சோளத்தில் கடந்த 2 வருடங்களாக பாக்டீரியல் ராட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியாவில் ஏற்படுத்தக்கூடிய அழுகல் நோய் மக்காச்சோளத்தில் பிரதானமாக இருக்குது. செப்டம்பர் அக்டோபர்லாம் பார்த்திங்கன்னா அந்த நோய் தான் அதிகப்படியாக தென்படும். 40 நாள் 50 நாள் வளர்ந்த மக்காச்சோளத்தில் அந்த குருத்து பகுதி மட்டும் அழுகிறோம். இது வந்து பாக்டீரியல் அழுகல் நோய். இதுக்கு என்ன பரிந்துரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெப்டோமைசின் சல்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரிய கொல்லி அது இருக்குது, அது வந்து 125 கிராம் 1 ஏக்கருக்கு. காப்பர் ஆக்சிக்ளோரைடு கூட கலந்து நீங்கள் பயன்படுத்தலாம். பொதுவாக பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்து விவசாயிங்க வந்து இதை நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த மாவட்டத்தில் அது அந்த நோய்கள் அதிகமாக வருது, என்ன காரணம்னே தெரியாமல் குருத்து மட்டும் அழுகிறோம். 2 வருஷமாக இதை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
1: பொதுவாக வந்து இந்த பூச்சி தாக்குதல்னு வந்தாலே மக்கள் வந்து போய் ரசாயன பூச்சிக்கொல்லிகளை வாங்கி பயன்படுத்துறது அதிகமாக இருக்குது. இதில் வந்து அரசால தடுக்கப்பட்ட நிறைய மருந்துகள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து புழக்கத்திலிருந்து மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா, இல்லாட்டி வந்து அரசு விதிக்கப்பட்ட நெறிமுறைகளின் படியே வந்து இந்த மாதிரி வந்து பயன்படுத்துறாங்களாங்கிறத சொல்லுங்களேன்.
0: விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பூச்சிக்கொல்லி வாங்கிட்டு வரோம் அப்படின்னா வாங்கிட்டு வந்து அடிச்சா உடனே அந்த பூச்சி இறந்துடணும். பொதுவாக வந்து நெல் விவசாயிங்க பார்த்தீங்கன்னா அந்த பூச்சிக்கொல்லி பயன்படுத்துவாங்க, அது வாங்கிட்டு வந்து அடித்தா உடனே புழு, நீங்கள் இந்த லைனில் போயிட்டு அடுத்த லைன் வரும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த புழு கிள்ள உண்டு சுண்டு துடிச்சிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி பூச்சிக்கொல்லிகளை நீங்கள் பயன்படுத்தும் போது மருந்து தெளிக்கிறார் பார்த்தீங்களா, அவருக்கு வந்து தோல் புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி பழைய பூச்சிக்கொல்லிகள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா புரோஃபாஸ், குளோரிவெரிஃபாஸ், மோனோகோட்டோஃபாஸ், மேலத்தையான், டைக்ளோரோவாஸ், இந்த மாதிரி பழைய பூச்சிக்கொல்லிகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு புதிய பூச்சிக்கொல்லிகள் இப்போ நிறைய அப்கிரேட் ஆகிடுச்சு. இமிடாக்ளோபேட்டோ, தயோக்ளோபேட்டு, தயோமெத்தாக்சம், குளோரான்டனிலிப்ரோல், ஃப்ளூபெண்டமைட், எமாமெக்டிபென்சைட், டெலிகே, ஸ்பைனிடோரம், ஸ்பைரோமெசிஃபன், இந்த மாதிரி நிறைய பூச்சிக்கொல்லிகள் புதுசாக வந்திருக்குது. ஒரு ஒரு பூச்சிக்கொல்லியை வாங்கும் போதும் பார்த்தீங்கன்னா

ஒரு சிம்பிள் ஒன்று போட்டிருப்போம், ஒரு முக்கோண வடிவில் ஒன்று இருக்கும். சிவப்பு, மஞ்சள், நீலம், பச்சை நிறங்களில் இருக்கும். சிவப்பு நிறத்திலே பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க எலும்பு கூடு வச்சு ஒரு கிராஸ் மார்க் மாதிரி போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது பாய்சன் நிறைந்தது. மோனோகோட்ட பாசம் வந்து ஏன் காய்கறி பயிர்கள் தடை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட எச்சம் வந்து அது ரெசிடியூன்னு சொல்லுவோம், 48 நாள் வரைக்கும் அந்த பயிரில் இருக்கும். காய்கறிகள்லாம் இன்றைக்கி மருந்து தெளிச்சிட்டு நாளைக்கு காலையில் இல்லை 2 நாளில் மார்க்கெட்டுக்கு வந்துடும், 3 நாள் 4 நாள் வீட்டில் சமைச்சு நம்ம சாப்பிட்ருவோம். அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த பொதுவாகவே அதுக்காக தான் அந்த மோனோகோட்ட பாசை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக விவசாயிகள் என்ன பண்ணலாம்னா புதிய மருந்துகளை வாங்கி பயன்படுத்தலாம். இப்போ காரணு பூச்சிகள் அப்படின்னு சொன்னால் இந்த ஃப்ளோனிக் அமைடுன்னு சொல்லக்கூடிய அந்த புதிய பூச்சிக்கொல்லியே போதும், இல்லை இமிடா குளோபேட் போகலாம், அப்படி இல்லைன்னா தயோமெத்தாக்ஸான் போகலாம். நம்ம திரும்பவும் போயிட்டு ப்ரோமோஃபாஸ் குளோரிஃபெரிஃபாஸ் அந்த மாதிரி போகிறது போல இது நல்லா இருக்குது. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ஆனால் அளவு குறைஞ்சிருது. நீங்கள் 1 லிட்டர் கணக்கில் வாங்க வேண்டியது மில்லி கணக்கில் வாங்கலாம். 1 லிட்டர் வாங்குற இடத்துல 250 மில்லி, 100 மில்லி, 150 மில்லி இருந்தால் போதும். எஃபெக்ட் வந்து இல்லை கொஞ்சம் பழைய பூச்சிக்கொல்லியை பயன்படுத்த ஒரு 10 நாள் வரைக்கும் உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்குதுனா இது வந்து 15 நாள் வரைக்கும் இருக்கும். 20-30% அதிகமான கண்ட்ரோல் கொடுக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிகள், புதிய பூச்சிக்கொல்லிகள். முடிஞ்ச அளவு விவசாயிகள் வந்து நீங்களாக போய் புஞ்சான கொல்லிகளை வாங்குறது பதிலாக அருகாமையில் இருக்கிற வேளாண் அறிவியல் மையங்களையோ வேளாண் கல்லூரிகளையோ தமிழ்நாடு அரசோட வேளாண் துறையோ யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க கிட்ட நீங்கள் ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு செய்கிறது ஆக சிறந்தது. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், உங்கள் மாவட்டத்தில் கூட அறிவியல் மையத்தோட பயிர் பாதுகாப்பு வல்லுநர் நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பரிந்துரையை நீங்க வாங்கினீங்க அப்படின்னா இது வந்து என்வாரன்மெண்ட்டுக்கும் நல்லது, அதே பகையில் உங்களோட பணமும் வந்து விரயமாகாது. எங்கேயாச்சும் நம்ம ஒரு புலி வாங்கும் போகும்போது ஒரு பூச்சிக்கொல்லியோடு நம்ம வரமாட்டோம், 5-6 கெமிக்கலோட வருவோம். அது வந்து இதில் குறைக்கலாம், உங்களோட செலவும் வந்து இதில் குறையும். 98-43-61-11-67 திரும்பவும் ஒரு முறை சொல்கிறேன், 98-43-61-11-67 எந்த டைம்னாலையும் அலுவலக நேரத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களை சந்தேகங்களை கேட்டுக்கலாம். நன்றிக்கு.

நிகழ்ச்சியில் இதுவரை பருவத்திற்கேற்ற பூச்சி நோய் மேலாண்மை, பெரம்பலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் பி டோமினிக் மனோஜ் அவங்க, ஒரு பயிரில் எப்போ எந்த பூச்சி தாக்கும், எந்த நோய் வந்தா நாம எப்படி மேலாண்மை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. குறிப்பா வெண்புழு, சாறு உறிஞ்சும் பூச்சி, இது மாதிரியான தொந்தரவுகள் பயிர் சாகுபடியில இருக்கிறது சகஜம்தான். இதையெல்லாம் நாம ஒருங்கிணைந்த முறையில கட்டுப்படுத்தணும்னா முதல்ல இயற்கை சார்ந்த முறைகளை நாம கடைபிடிக்கணும். இதுல நமக்கு பலன் கிடைக்காத பட்சத்துல செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு போகணும். ஆக இயற்கை சார்ந்த பூச்சி கட்டுப்பாட்டு முறைகளை கடைபிடிச்சு பயிரை வளர்த்து மகசூலை அதிகரிப்போம். நிகழ்ச்சியில் இனி நாமக்கல் மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். நீடித்த பகல் வெப்பநிலை காரணமாக கறவை மாடுகளில் சினை பிடிக்கும் விகிதம் குறைந்தும் தண்ணீர் தீவனம் உட்கொள்ளும் அளவு குறைவாகவும் இருக்கும். இதனால் உடல் எடை, பால் உற்பத்தியும் கணிசமாக குறையும். கோடை காலத்தில் பாலில் கொழுப்பு கொழுப்பற்ற திட பொருட்களின் அளவை நிலைநிறுத்த ஒரு மாட்டிற்கு ஒரு நாளைக்கு தீவனத்தில் சோடா உப்பு 100 கிராம் என்ற அளவில் கோடை காலம் முடியும் வரை கொடுக்க வேண்டும். பகல் வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் விவசாயிகள் கறவை மாடுகளின் பால் உற்பத்தி உடல் எடை குறையாமல் இருப்பதற்கு அடர் தீவனம், பசுந்தீவனம் அளிக்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு கறவை மாட்டிற்கும் நாள் ஒன்றிற்கு 70 லிட்டருக்கு மேல் குடிதண்ணீர் கிடைக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அதிகாலை மாலை வேளைகளில் சினை ஊசி போடுவதன் மூலம் கறவை மாடுகளில் சினை பிடிப்பதை அதிகரிக்கலாம். தற்போது நிலவும் மாறுபட்ட காலநிலையில் கரும்பு வாழை பயிரிட்டுள்ள விவசாயிகள் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதால் பயிர்கள் சாய்ந்து விழாமல் இருக்க மூங்கில் கொண்டு முட்டு கொடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் எதிர்வரும் குறுவை சாகுபடிக்கு நாற்றங்கால் தயார் செய்யும் பணிகளை கோடை மழை ஓய்ந்த பிறகு தொடங்கலாம். மேலும் காய்கறிகள், தோட்டக்கலை பயிர்களுக்கு அதிக மழை நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்வது வேர் அழுகல் நோய் வராமல் தடுக்கும். இதேபோல தற்போது மாவட்டத்தில் பகல் நேர வெப்பம் அதிகரித்து வருவதாலும் காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 80% வரை நிலவுவதாலும் பயிர்களுக்கு அதிக நீராவி போக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே இந்த அதிக வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் காரணமாக

0: நீர் மேலாண்மைக்கு முன்னுரிமை அளித்து அவ்வப்போது பயிர்களுக்கு தேவையான நீர் பாசனத்தை உறுதி செய்ய வேண்டும். மேலும் தற்போது குறைந்த நீர் பாசன பயிர்களான கம்பு, சோளம், கேழ்வரகு போன்றவற்றை பயிரிடலாம். எள், உளுந்து, பாசிப்பயிறு போன்ற பயிர்கள் மண்ணில் நைட்ரஜன் சத்தை அதிகரித்து மண்ணை மேலும் வளப்படுத்துகின்றன என்று நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: பண்ணையெல்லாம் பொன்கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
0: நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் உடல் ஆரோக்கியத்தில் பசும்பாலின் பங்கும் தூய்மையான பால் உற்பத்தியும் உரை வழங்குகிறார் கரூர் பண்டிதகாரன் புதூர் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மைய தலைவர் முனைவர் கே எம் சக்திவேல் அவர்கள்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கி.
0: நாளை 7:25 மணிக்கு உழவர் உலகத்தில் பண்ணை கழிவுகள் மறுசுழற்சி தொழில்நுட்பங்கள் நேர்முகம் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி மகளிர் தோட்டக்கலை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் செல்வமுருகன் அவர்கள். நேர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக கேட்டு பயன் பெறுங்கள்.
1: முறைகளையும் இத்துடன்
0: இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.
1: பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.
2: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 8:00. கேட்கலாம் இனி
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். இந்தியா இந்தோனேஷியா இடையே ராணுவம், கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, சுகாதாரம், உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இரு நாடுகளுக்கு இடையிலான 8வது கூட்டு ஆணையக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், 4 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறும் இந்த உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் பரஸ்பர ஒத்துழைப்பில் முன்னேற்றங்கள் குறித்து அறிந்து கொள்ள வகை செய்ததாக கூறினார். வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 29 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இது இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதனிடையே சர்வதேச அளவில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை கடுமையாக உயர்ந்த போதிலும் இந்தியாவில் மிக குறைந்த விலையில் சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா உள்ளிட்ட வளர்ந்த நாடுகளை விட பிரதமரின் உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு இந்தியாவில் குறைந்த விலையில் சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆரோக்கிய இந்தியா இயக்கத்தில் இளையோர் பெருமளவு பங்கேற்க வேண்டுமென மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். 77வது ஃபிட் இந்தியா மிதிவண்டி இயக்கத்தை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சைக்கிள் பயணங்களால் சுற்றுச்சூழல் மாசுபாடு பெருமளவு குறைவதுடன் போக்குவரத்து நெரிசலுக்கு மிகச்சிறந்த தீர்வு எட்டப்படுவதாக எடுத்துரைத்தார். விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு அதிக விலை பெறுவதை அரசு உறுதி செய்வதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ஜார்க்கண்ட் மாநில மாம்பழங்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் திட்டத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் உள்ளூர் தயாரிப்புகள் உலகளாவிய சந்தைகளை அடையும் நடவடிக்கைகளை மத்திய அரசு முன்னெடுத்து வருவதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் பதிவுத்துறையில் இணையவழி ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்படும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. பொதுமக்கள் சிரமமின்றி ஆவணப்பதிவு நடைமுறைகளை தாங்களே மேற்கொள்ளும் வகையில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் கீழ் முதல் விற்பனை மனை, முதல் விற்பனை அடுக்குமாடி குடியிருப்பு, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய விற்பனை ஆவணங்கள், வங்கிக் கடன் ஆவணங்களை இணைய வழியில் பதிவு செய்து கொள்ளலாம் என அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் தனியார் பள்ளி கட்டணம் கண்காணிக்கப்படும் என மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாவட்டத்தில் கல்வி, மருத்துவம், தொழில்துறை வளர்ச்சிக்கான திட்டங்கள் படிப்படியாக செயல்படுத்தப்படும் என்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வீரசோழபுரம் கிராமத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் விளையாட்டரங்க பணிகளை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று நேரில் ஆய்வு செய்தார். இப்பணிகளை தரமாகவும் விரைவாகவும் முடிக்க சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். ஈரோடு மாவட்டத்தில் சாய ஆலை கழிவுகளால் ஏற்படும் குடிநீர் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை சரிசெய்யும் நடவடிக்கைகள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் மேற்கொள்ளப்படும் என மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி தெரிவித்தார். காலிங்கராயன் வாய்க்கால் புனரமைப்பு பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இப்புனரமைப்பு பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்குவது குறித்து அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மாபெரும் மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தை மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

கேஜி அருண்ராஜ் இன்று தொடங்கி வைத்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக சிறப்பான சேவையாற்றியவர்கள் சமூக சேவை விருது பெற வரும் 25ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா அரி தெரிவித்துள்ளார். இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெண்களின் முன்னேற்றத்திற்காக சிறந்த சேவையாற்றிய தனிநபர் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் விருது பெற வரும் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கூறினார். போதைப் பொருள் புழக்கத்தை குறைத்து மகளிர் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படும் என இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட நெல்லை சரக காவல்துறை துணைத்தலைவர் திரு திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார். வார இறுதி நாள் மற்றும் விடுமுறை நாளை முன்னிட்டு உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் பூக்கள் மற்றும் கண்ணாடி மலை உள்ளிட்ட பகுதிகளை கண்டு ரசித்தனர். கோவை, திண்டுக்கல், ஈரோடு, சிவகங்கை, தேனி, திருப்பூர், நீலகிரி, நாகை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வையும் தெரிவித்துள்ளது. நியூ சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்ட நேர இறுதியில் ஆப்கானிஸ்தான் தனது முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்திருந்தது. ஆப்கானிஸ்தான் தற்போது 451 ரன் பின்தங்கியுள்ளது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 564 டிக்ளேர்டு. அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் போலிபள்ளி இணை அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

நேரம் இரவு 8:05. நிலவு தன் சிம்மாசனத்தில் அமரும் நேரம். இதோ காலச்சக்கரம் பின்னோக்கி சுழலத் தொடங்குகிறது. வணக்கம் நேயர்களே, இது இரவு இசை இனிமை திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். பகல் முழுவதும் நவீன உலகத்தோடு ஓடிய உங்கள் மனதிற்கு ஒரு மெலோடி ரீசார்ஜ். உங்கள் மனம் கவர்ந்த 80-90களில் வெளிவந்த பாடல்களை கேட்கும் நேரம். உங்களுக்கு பிடித்த பாடலை எங்களோடு பகிர்ந்துக்கிட்டு நம்ம வானொலியில் கேட்டு ரசிக்க நீங்கள் தொட்டு வர வேண்டிய எண்கள் 4-3-1-246-102-1. இது வழக்கமான நேயர்களுக்கு. அறிமுக நேயர்களுக்கு 4-3-1-240-102-1. இரவு இசை இனிமை நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. பாடல் வருகிறது சூரிய நமஸ்காரம் படத்திலிருந்து.

0: 8:11. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் இரவு இசை இனிமை கேட்டுட்டு இருக்கோம். 80-90களில் நேயர்களோட மனம் தொட்ட பாடல்களை தான் நேயர் விருப்பமாக கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில இணைந்து பாடலை கேட்டு காத்திருக்கும் நேயர் வருக.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் சார்.
0: நலமா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க நேயர்களுக்கு.
1: இரவு இசை இனிமேல் இனிவது முதல் நேயராக இனிவது திருச்சி காஜாப்பேட்டை ரசித் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ரசித் ஐயா, முதல் நேயரா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிருக்கீங்க.
1: அது 5 மணிக்கு பொன்மான வச்சு அருமையா போச்சு சார்.
0: ஓ, சிறப்பு.
1: கேட்டேன், நிகழ்ச்சி கேட்டா சூப்பரா இருந்தது.
0: நன்றிங்க ஐயா.
1: ஆமா, ஒரு பாட்டு நான் கேட்டுருக்கேன் நானு. ஆனா நீங்க ஒரு மணி நேரம் நல்லா பாட்டா போட்டிருக்கேன், நல்லா இருந்துச்சு பாட்டுலாம்.
0: நன்றிங்க. அதே போல இப்ப நீங்க எந்த பாட்டை கேட்க போறீங்க நாங்க ரசிக்கிறதுக்கு?
1: சரிங்க சார். நான் சிவப்பு மனிதன், அதுல வந்து குங்குமத்து மீறி கொள்ளையதான் வாங்க பாடுவோம் சார். அது ஜானிய பாட்டு பிடிக்கும்.
0: அப்படிங்களா? சரிங்க, கேட்டுடலாமா?
1: நன்றி சார். நன்றி சார்.
0: நீங்க கேட்ட பாடல் நான் சிவப்பு மனிதன் படத்துல எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: 8:17. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமே கேட்டுட்ருக்கோம். நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியா நேயர்களோட விருப்ப பாடல்கள். அடுத்ததா நேயர் விருப்ப பாடல்கள் வரிசையில நாம் எந்த பாடலை கேட்க போறோம்? வருக, வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க.
1: அன்பு அறிவிப்பாளர் லோகநாதன் ஐயா அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம் கூறி, இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் 3 நாள் இடைவெளிக்கு பிறகு 102.1 இரண்டாவது நேராக இணைவது மலைக்குடி பற்றி சண்முகம்.
0: சூப்பருங்க ஐயா, சொல்லுங்க என்ன பாடல்.
1: நான் சொன்ன நிகழ்ச்சியில போல ரசித் ஐயா சொல்லிட்டாரு, பண்பலையில வர்ற நிகழ்ச்சி அனைத்துமே ரொம்ப சூப்பரா இருக்கு. நாளுக்கு நாள் நிகழ்ச்சி ரொம்ப என்ன சொல்லி பாராட்டுறதுன்னு தெரியல. எல்லா பக்கமும் 102.1 ஒழிச்சுட்டு இருக்கு.
0: எல்லாம் உங்களால தாங்க ஐயா, சொல்லுங்க.
1: அப்படி சொல்லாதீங்க, எல்லா அறிவிப்பாளர்களுடைய உழைப்பாளர்தான் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க.
0: உங்களுடைய விருப்பம் தான் எங்களோட பணி. சொல்லுங்க என்ன பாடல் வேணும்.
1: எனக்கு வந்து படம் வந்து கவிதை பாடும் அலைகள், அதுல உன்னை காணாமல் நாள் ஏது அப்படிங்கிற பாட்டை

0: இனிய இரவுல 102.1 வழியா காற்றுல தவளை விடுங்க, அனைத்து இணையங்களை தொடட்ட வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளத்துக்கு நெஞ்சார்ந்த இதயம் பூரித்த பல கோடி நன்றி.
1: நன்றி, நன்றிங்க ஐயா.
0: வாழ்த்துக்கள்.
1: இளையராஜா அவர்களுடைய இசையில அருண்மொழி, சித்ரா இவங்கள் இணைந்து பாடியிருக்கும் பாடல்.

0: நேரம் 8:23. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமே கேட்டுட்ருக்கோம். நேயர்களுடைய விருப்பப்படி பாடல்கள் வளம் வந்துட்டுருக்கு. 80-90களில் வந்த பாடல்களை நீங்களும் கேட்கலாம் நம்ம வானொலியில். 0431-140-1021 அப்படிங்கிற இந்த எண்களை தொட்டு அறிமுக நேயர்களும், 0431-140-6-1021 அப்படிங்கிற இந்த எண்களில் வழக்கமான நேயர்களும் பங்கு பெறலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார். இரவு வணக்கம்.
0: வணக்கம். சொல்வது
1: புதுக்கோட்டை மாவட்டம் குருவி குண்டாமட்டி. என் ஆர்வம் சார்.
0: ஆறுமுகம் ஐயா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: சிறையில் பூத்த சின்னமலர்ல பாச கருவேப்பிள்ளைங்கிற ஒரு பாடல் சார்.
0: நன்றிங்க ஐயா அழைத்தமைக்கு.
1: வழங்கி நன்றி சார்.
0: இனிமையான பாடல் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கான பாடல் இதோ.

0: 9:29. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு இசை இனிமை கேட்டுக்கோம். நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில நேயர்கள் தங்களுடைய மனம் கவர்ந்த 80-90களில் வந்த பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த வகையில நாம ரசிக்க போற அடுத்த பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர், வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: பேசுறேன்.
0: விமலா அம்மா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: வெளிச்சம் படத்துல இருந்து சொல்லி சொல்லி போகும் பெண்ணு பாட்டு போடுங்க
0: சார். ரொம்ப நன்றி அம்மா அழைத்தமைக்கு.
1: நன்றி.
0: நீங்க கேட்ட அந்த பாடல் இதோ.

0: 8:34. இரவு இசை இனிமை கேட்டுட்ருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில். நம்மோடு இணையும் நேயர் வருக, வணக்கம். வருக வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. சொல்லுங்கய்யா, என்ன பாடல் வேணும்?
1: ஒவ்வொரு பூக்கள்.
0: எங்க
1: ஒவ்வொரு பூக்கள்?
0: ஒவ்வொரு பூக்களுமே இப்போ கேட்குறீங்களா? ஆட்டோகிராஃப்லேருந்து ஒவ்வொரு பூக்களுமே போகிறீங்க. ஆனால் இந்த நேரத்தில் அந்த பாடலை நம்ம ஒளிபரப்ப முடியாது. நம்ம வந்து 80-90களில் வந்த பாடல்களை மட்டும்தான் நீங்கள் கேட்க முடியும்.
1: அப்படியா சார்?
0: ஆமாம், அந்த மாதிரி பாடல் கேளுங்க, அந்த காலகட்டத்தில் வந்த பாடல் கேளுங்க.
1: அதே மாதிரி படம் பார்க்க சார், அதனால 80-90 தெரியாது சார்.
0: என்ன நீங்க?
1: அதனால தான் ஏதோ படம் கேட்குற பாட்டு கேட்குறது.
0: உங்கள் பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்கிறாங்கல்ல?
1: பக்கத்தில் எங்கள் வீட்டுக்காரங்க.
0: அவங்கள்ட்ட கொடுங்க ஃபோனை, அவங்க தான் வந்து உங்களை அழகா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பாட்டை கேளுங்க, அவங்கள்ட்ட கேட்போம், அவங்கள்ட்ட கொடுங்க. வானொலிட்டே தள்ளி வந்துருங்கம்மா, சொல்லுங்க. 80-90களில் வந்த பாடல்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாடல் சொல்லுங்க.
2: கிழக்கு சீமையில போடுங்க சார்.
0: கிழக்கு சீமையில இருந்து என்ன பாடல் போடலாம்?
2: ஏதோ ஒரு பாட்டு போடுங்க சார்.
0: மானுத்து மந்தையிலே போட்டுருவோமா?
2: போட்டலாம் சார்.
0: ரொம்ப நன்றிங்கம்மா அழைத்தமைக்கு, நீங்க கேட்ட அந்த பாடல்.
2: நன்றி சார்.

0: 8:41 இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில அடுத்ததாக நம்மோட பேச காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கங்க சார், நான் பெரம்பலூர்ல இருந்து அம்மு பேசுறேங்க சார்.
0: அம்மு சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து முதல் வசந்தம் படத்துல சும்மா தொடவும் மாட்டோம் வந்தா விடவும் மாட்டோம் என்ற பாடல் வேணுங்க சார்.
0: நன்றிமா, நீங்க கேட்ட பாடல் கொடுத்துடலாம்.
1: நன்றிங்க சார்.

0: 8:45. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை கேட்டுட்டு இருக்கும் அன்பு நேயர்களே, உங்களோட நினைவிற்கு இன்று இரவு 10 மணிக்கு நமது எஃப்எம் ரெயின்போ 102.1 காலத்தை வென்ற பாடல்களின் அணிவகுப்பு நேயர்களோட விருப்பமாய் வலம் இருக்கு. இன்றைக்கு வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய விருப்ப பாடலை எங்களுக்கு அனுப்பலாம். அதற்கான வாட்ஸ்அப் எண் 9385461. இன்று இரவு 10 மணிக்கு நமது முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் ரவிவாசரிய அகில பாரத சங்கீத் சபா நிகழ்ச்சியில் வித்வான் MSN மூர்த்தி அவர்களின் வயலின் இசையை கேட்டு ரசிக்கலாம். இரவு இசை இனிமே நிகழ்ச்சியில அடுத்ததா இணையும் நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: திருச்சி நாமங்கலம் பகுதியிலிருந்து ராமன் பேசுறேன்
0: சார். ராமன், சொல்லுங்கய்யா, என்ன பாடல் வேணும்?
1: வள்ளியிலிருந்து சந்தனமும் செவ்வாதன பாடல்.
0: வள்ளி படத்திலிருந்து பாடல்.
1: ஆமா சார்.
0: நன்றிங்கய்யா. நீங்க கேட்ட அந்த பாடல் இதோ.

0: 8:52 ஆயிடுச்சு. இரவு இசை இனிமே நிகழ்ச்சியில அடுத்ததா இணையும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சுப்பலட்சுமி சார்.
0: சுப்பலட்சுமி அம்மா, என்ன பாடல் வேணும்?
1: கும்பகர தங்கையில இருந்து கும்பம் கரை சேர்க்கும் தங்கை, அந்த பாட்டு போடுங்க சார்.
0: ரொம்ப நன்றிமா அழைத்தமைக்கு.
1: நன்றி சார். வணக்கம் சார்.
0: வணக்கம். நீங்க கேட்ட அந்த பாடல் இதோ.

0: ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய இரவு இசை இனிமை. நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சி செய்த கேட்டு ரசித்த அன்பு உள்ளங்களுக்கு கோடான கோடி நன்றி.
1: உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்க தொகுப்புலயே கேட்க ஆசையா இருக்கா? மீண்டும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திரை களஞ்சியம்.
2: என்ன காரணத்துக்காக ஒரு பாட்டு பிடிக்கும்?
1: சிலருக்கு இசை பிடிக்கும்,
2: சிலருக்கு பாடல் வரிகள் பிடிக்கும்,
1: சிலருக்கு பாடுற பாடகர்களோட குரல் ரொம்ப பிடிக்கும்.
2: இப்படி 1975 வரைக்குமான திரைப்படங்கள்ல இருந்து நமக்கு பிடிச்ச பாடல்களை ஒரு தொகுப்பா தேர்ந்தெடுத்து அது பிடிக்கிறதுக்கான காரணங்களையும் குறிப்பிட்டு எங்களுக்கு எழுதி அனுப்புங்க.
1: தோறும் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பிற்பகல் 2:30
2: திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சி நேயர்களின் விருப்ப தேர்வாக
1: உங்களது விருப்ப பாடல் தொகுப்பினை நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரைக்களஞ்சியம் பகுதி ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி 620001 என்ற முகவரிக்கும்
2: airtrichy@gmail.com

0: trichy@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் எழுதி அனுப்புங்கள்.
1: ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பிற்பகல் 2:30 நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திரைக்களஞ்சியம்.
2: அந்த வகையில் நாளை பிற்பகல் 2:30 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் கீரனூர் எஸ் ஏ சாமி அவர்களின் திரை இசை தொகுப்பிலிருந்து நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் நாளை பிற்பகல் 2:30. நமது அலைவரிசைகளில் தொடர்வது நியூஸ் அட் 9.

திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம். நேரம் 9:16. புத்தாயிர பாடல்கள் நமக்கு புத்துயிர் தரும் நேரம் இது. இன்னிசையாக இனிய ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நேயர்களே.

9:22. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நாம் கேட்டு இணைஞ்சிருக்கோம் இனிய ராகம். அடுத்த பாடல் வருகிறது உதயா படத்திலிருந்து.

நேரம் 9:28. நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் இனிய ராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். அடுத்த பாடல் வருகிறது ஹரிஹரன் மதுமிதா குரல்களில், அருள் படத்திலிருந்து.

இனிய ராகம் கேட்டணிஞ்சிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். அடுத்த பாடல் சித்ரா ஹரிஹரன் இணைந்த குரலில் பாடல் வருது மானஸ் தென்படத்திலிருந்து.

நேரம் 9:38. நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் இனிய ராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில். அடுத்த பாடல் ஹரிஹரன் ஹரிணி இணைந்து பாடியிருக்கும் பாடல், நியூ படத்திலிருந்து.

9:44. இனியராகம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். அடுத்த பாடல் வருது போஸ் படத்திலிருந்து.

0: வானொலி நிகழ்ச்சிகளின் முத்தாய்ப்பு,
1: நேயர்களின் நெஞ்சங்களில் பிரமிப்பு,
0: தலைமுறை கடந்த ரசிகர்களின் வரவேற்பு,
1: பண்பலை 102.1 வசந்த அழைப்பு.
0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு
1: பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.
2: நாளும் வரும் வசந்த அழைப்பில் நாளை காலை 9:02 கடல்சார் வளங்கள், திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழக கடல்சார் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர் ராஜாராம் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். வசந்த அழைப்பு நமது திருச்சி FM ரெயின்போ 102.1 நாளை காலை 9:02.

நேரம் 9:54. அன்பு நேயர்களே, உங்களுக்கான அறிவிப்பு, வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி. அகில இந்திய வானொலி தனது பொது சேவை ஒலிபரப்பை தொடங்கி 90 ஆண்டுகளை வென்று நிற்கிறது. இந்த தருணத்தில் வானொலிக்கும் நேயர்களுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. உங்கள் எழுத்தாற்றல், கற்பனை வளம், நாடகமாக்கும் திறன் இவற்றை ஊக்கப்படுத்தும் வகையில் 15 நிமிட வானொலி நாடக போட்டியை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி ஏற்பாடு செய்துள்ளது. அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை ஆகிய கதைக்களங்களில் உங்கள் சொந்த கற்பனையில் உதித்த நாடகங்களை 8 பக்கங்களுக்கு மிகாமல் எழுதி A4 தாளில் தட்டச்சு செய்து நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு தபால் மூலம் அனுப்புங்கள். நாடகங்கள் அனுப்ப கடைசி நாள் இம்மாதம் 30ஆம் தேதி. தேர்ந்தெடுக்கப்படும் நாடகங்கள் பதிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு ஒலிபரப்பப்படும், உரிய சன்மானமும் வழங்கப்படும். அகில இந்திய வானொலியோடு உங்கள் உறவும் திறமையும் வளரட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நிகழ்ச்சி.

நாளை அதிகாலை 5:45 தொடங்கும். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 சென்னை விவித் பாரதி நிகழ்ச்சிகளை நாளை அதிகாலை 5:45 வரை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.